எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி தரக்கட்டா கட்டி

0: பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. You are listening to MOP Community Radio 107.8.
1: Welcome back, listeners. You are listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.
2: வணக்கம். வான் சிறப்பு அதிகாரத்தில் இன்று 8வது குறளை பார்ப்போம். வள்ளுவர் வந்து மழை பற்றி நம்முடைய அரசு திருக்குறளை எடுத்து பயன்படுத்தினாலே மழையினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு ரொம்ப அழகாக புரிய வைத்து விடலாம். அப்போ நம்ம நீரை வந்து வேஸ்டே பண்ண மாட்டோம். ஏன்னா நீர் வந்து எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த அதிகாரத்தினுடைய முடிவிலும் வள்ளுவர் ரொம்ப அப்படியே நச்சுன்னு சொல்றாரு. இப்ப இந்த குறள் எப்படி சொல்றாரு பாருங்க. சிறப்போடு பூசணை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் இண்டு. அப்ப என்ன அழகா சொல்றாரு, பெரிய பெரிய பூஜை எல்லாம் பண்றோம், பெரிய பெரிய வழிபாடுகள் எல்லாம் பண்றோம், வானத்துல தேவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இதெல்லாம் வந்து நின்று போய்விடும், மழை பெய்யாவிட்டார், நீர் இல்லை என்று சொன்னார். அப்ப எவ்வளவு, அதாவது வள்ளுவர் வந்து எங்கெங்கயோ போய் புரியாத ஓமையெல்லாம் நமக்கு சொல்லல, புரியாத எக்ஸாம்பிள்லாம் வந்து நமக்கு சொல்லி இது மாதிரி அது மாதிரின்னு சொல்லல. பூஜை செய்வது எல்லோருக்கும் தெரியும். நாம எல்லாம் பல பேர் அவங்க அவங்க வீட்டில் பூஜை பண்றோம், பல பேர் வந்து பண்டிகையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம், பண்டிகையில படையெல்லாம் பண்றோம். அப்ப வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீ பண்ற பூஜை படையல் இதெல்லாம் நடக்காம போயிடும், இதெல்லாம் நின்று போய்விடும், இதெல்லாம் வந்து வரக்கும் வரக்கும் என்று சொன்னால் வறட்சி அடைந்துவிடும், குறைந்து போய்விடும். எப்பொழுது என்று சொன்னால் வானம் வறண்டு போய்விட்டது என்று சொன்னால், சிறப்போடு பூசனை செல்லாது, பூசனை இங்க பூஜைகள், அந்த பூஜனை எல்லாம் தேவ வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு இதெல்லாம் போகாது, தெய்வங்களுக்கு நம்ம வழிபாடெல்லாம் செய்ய முடியாது. எப்பொழுது என்று சொன்னால் மழை பெய்யாமல் போய்விட்டது என்று சொன்னால், இங்கே நமக்கு சிறப்பை தரக்கூடிய வேண்டுதலையெல்லாம் தரக்கூடிய வேண்டியதையெல்லாம் நமக்கு அளிக்கக்கூடிய அந்த பூஜனைகளையோ இல்லைன்னா திருவிழாக்களையெல்லாம் நாம் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் நமக்கு தெரியும், பூஜை செய்ய வேண்டும், பண்டிகைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பூக்கள் வேண்டும், அந்த இறைவனுக்கு படையல் செய்வதற்கான உணவுப் பொருள்கள் வேண்டும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும் என்று பார்த்தோம். முன்னாலேயே அதிகார தொடக்கத்திலேயே வள்ளுவர் சொல்லிவிட்டார், மழை இல்லை என்று சொன்னால் உணவு தயாரிக்க முடியாது, உணவு இல்லை என்று சொன்னால் நம்ம வாழ முடியாது. அப்போ மீண்டும் வரிவிடுத்ததுக்காக இங்கே சொல்லுகின்றார், நீ ரொம்ப பூஜை பூஜை பூஜை என்று சொல்றிய, அந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட நீர் வேண்டும். அந்த நீர் எங்கே இருந்து வருகிறது, மழையிடமிருந்து கிடைக்கின்றது. அப்ப அந்த மழை பெய்யவில்லை என்று சொன்னால் வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் ஈண்டு இங்கு இந்த பூமியிலே சிறப்போடு பூசனை செல்லாது. வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு சிறப்போடு பூசனை செல்லாது. மழை பெய்யவில்லை என்று சொன்னால் நாம் தெய்வங்கள் எல்லாம் வானத்தில் இருக்கிறார்கள், நமக்கு மேலே எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோமே, அந்த தெய்வங்களுக்கு கூட நாம் இங்கே படையலையோ பூஜைகளையோ வழிபாடுகளையோ எல்லாம் சிறப்பாக செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் மழை இல்லை என்று சொன்னால் இந்த பூமியிலே எந்த பொருளுமே கிடைக்காது என்று சொல்லி மீண்டும் நம்ம மனசில் புரியும்படி சொல்கின்றார். நீ பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட மழை தேவை, அதனால நீரை வீணாக்காதே, நீரை பாதுகாப்பாக வைத்துக்கொள் என்று இங்கே சொல்லுகின்றார். நன்றி. நாளை

0: ஏய், அந்த ரேனோ இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகா தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்குதான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனையை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சி
3: வழங்கும்
2: நிகழ்ச்சியை
3: உண்மைகள் வழங்குவது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அறிவியல் நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான அம்சமா இருக்கு. அறிவியல் பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த அறிவியல் பலகை நிகழ்ச்சியில நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
5: ஏ ஸ்வேதா, இவ்ளோ காலையில சாட் போஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்க போற நீ?
4: August 1st week World Breastfeeding Week. அதனால breastfeeding and development goals பத்தி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறோம்.
5: Breastfeeding child development-க்கு ஓகே, பட் economic development-க்கு எப்படி உதவும்? எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு பாப்போம்.
4: சொல்றேன் கேளு. Breastfeeding ஒரு குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியம். நுண்ணறிவு எண், அதாவது ஐக்யூ லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்பவே உதவுது. இது மூலமா ஆரம்ப கல்வியை ஈஸியா கொடுக்க முடியும். அது மட்டுமா, பிரஸ்ட் ஃபீடிங் குழந்தையின் பசியின்மைய குறைக்குது. இது மூலமா குழந்தைகளின் இறப்பு விகிதமும் குறையும்.
5: கரெக்ட் தான். ஆனா பிரஸ்ட் ஃபீடிங் மூலமா ஜெண்டர் ஈக்வாலிட்டி, அதாவது ஆண் பெண் சமத்துவம் எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க?
4: பிரஸ்ட் ஃபீடிங் ஒரு பெண்ணோட உரிமை. ஒரு பெண் அவங்களோட உடல் பக்குவத்தை பொறுத்து அவங்க எப்போ குழந்தை பெற்றுக்கணுங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய விஷயமும் அவங்க டிசைட் பண்ணலாம். அதுக்கான அவேர்னஸ் நம்ம தான் கொடுக்கணும்.
5: நீ சொல்றத பார்த்தா பிரஸ்ட் ஃபீடிங் மூலமா எகனாமிக் டெவலப்மென்ட் கூட உதவி இருக்கும் போலயே. எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு, நான் சொல்றத கரெக்டா இல்லையான்னு பாரு. பிரஸ்ட் ஃபீடிங் பண்றது மூலமா பேசிக் நியூட்ரிஷன் நோ காஸ்ட்ல கிடைக்குது. ஜெண்டர் ஈக்வாலிட்டி மூலமா வறுமையின்மைய அடைய முடியும். இது ரெண்டுத்துக்கும் மூலமா பொருளாதாரத்தை உயர்த்த முடியும். கரெக்ட் தானே?
4: கரெக்டா சொன்ன பிரியா.
5: நீ சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நானும் இத பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ண உதவுறேன். வா போகலாம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி நியூஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. வாங்க, எல்லார்கிட்டயும் அவங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம், என் பேர் வனிதா. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். எனக்கு வந்து 6 மாசம் வயசுல ஒரு குழந்தை இருக்கு. நான் இன்னைக்கு வந்ததுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி வந்து நிறைய பேர் அவ்வளோ பேச மாட்டாங்க. ரொம்ப ஒரு தயக்கமான டாப்பிக்காக இருக்கு. என்னதான் ஒரு பக்கம் வந்து எல்லாரும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அதை இன்னுமே ஒரு பேச முடியாத ஒரு விஷயமா தான் நினச்சிட்டு இருக்காங்க. பிரஸ்ட் ஃபீடிங்னால வந்து குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் அம்மாக்களுக்கும் வந்து ஒரு நல்லது இருக்கு அப்படின்றத வந்து சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பிரஸ்ட் ஃபீடிங் குழந்தைக்கு மட்டும்தான் நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் அம்மாக்களுக்குமே வந்து அவங்க பிரெக்னன்சி பீரியட்ல கோ த்ரூ பண்ண பாடி சேஞ்சஸ், வெயிட் சேஞ்சஸ் இருக்குல்ல, அந்த வெயிட் சேஞ்சஸ்னால அவங்க ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரீடைன் பண்ணி ப்ராப்பரான வெயிட் திருப்பி வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிரஸ்ட் மில்க் கொடுக்கறது வந்து ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களோட ஊட்டச்சத்து வந்து பிரஸ்ட் மில்கை பொறுத்து தான் இருக்கு. அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்றதுனால தான் வந்து குழந்தைங்களோட ஊட்டச்சத்து நல்லா இருக்கு. பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி பேசும்போது பிரஸ்ட் கேன்சரும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ வந்து அதை பத்தியும் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். பிரஸ்ட் ஃபீடிங் சரியா பண்ணாததுனால கூட பிரஸ்ட் கேன்சர் வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை பத்தியும் நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் நான் இங்க இன்னும் வந்திருக்கேன்.
0: ரொம்ப நல்லாவே சொன்னீங்க வனிதா. அடுத்ததா இங்க ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட அவங்களோட தாட்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம், என் பேர் அசோக். நான் செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டுட்டு அவேர்னஸ்க்காக இங்கே வந்திருக்கேன். வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி அப்படின்ற அசம்பிளி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரஸ்ட் ஃபீடிங் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக 6 குளோபல் நியூட்ரிஷன் டார்கெட்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த 6 டார்கெட்ஸ் வந்து 2025 நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட கோல். ஆனால் இப்போ நடக்கிறது பார்த்தோம்னா அது வந்து அச்சீவ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்மளால கேல்குலேட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அவேர்னஸ் வந்து இன்னும் பீப்புளுக்கு மத்தியில் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் அது அடையணும்னா தேவையான விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதில் ஒன்று வந்து சப்போர்ட். பப்ளிக் சப்போர்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்தாலே வந்து அந்த மூமெண்ட் ஒரு சக்ஸஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது இந்த இடத்துல. அதனால தான் நான் வந்து ஒரு யங்ஸ்டராக வந்து இந்த இடத்துல என்னோட குரல் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி அவேர்னஸ் எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் நானும் வந்து என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன் இந்த ப்ரோக்ராம்க்கு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நன்றி.
0: செம்ம அசோக், உங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ் தான் நாளைக்கு இந்தியாவை உயர்த்தி கொண்டு போறீங்க. ரொம்ப நன்றி எங்க கூட பேசினதுக்கு. சரி நேயர்களே, நம்ம அசோக் WHA அதாவது வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி அதோட குளோபல் நியூட்ரிஷன் டார்கெட் பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இது என்னன்னு நிறைய பேருக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. அத பத்தின ஒரு சின்ன விளக்கம் இதோ.
3: உலக சுகாதார சபை என்பது WHO-வின் முடிவெடுக்கும் அமைப்பாகும். இது அனைத்து WHO உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளால் கலந்து கொள்கிறது மற்றும் நிர்வாக வாரியத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சுகாதார நிகழ்ச்சி நிரலில் கவனம் செலுத்துகிறது. அமைப்பின் கொள்கைகளை தீர்மானித்தல், பொது இயக்குநரை நியமித்தல், நிதி கொள்கைகளை மேற்பார்வை செய்தல் மற்றும் முன்மொழியப்பட்ட திட்டவரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்தல்

0: பாதிப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும், முதல் 6 மாதங்களில் பிரத்யேக தாய்ப்பால் விகிதத்தை குறைந்தது 50% அதிகரிக்கவும், குழந்தை பருவ விகிதத்தை 5 குறைவாக குறைத்து பராமரிக்க முயற்சி செய்யவும்.
1: என்ன மக்களே, WHA பத்தியும் அதோட 6 டார்கெட்ஸ் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். நம்ம அசோக் மாதிரி நிறைய ஆண்கள் இங்க பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ண இங்க வந்திருக்காங்க. இத பார்க்கும் போது ஆண்கள் இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப ஓப்பனா இருக்காங்கன்னு தெரிய வருது. பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி பேசவே நிறைய பேர் தயங்குற இந்த காலத்துல இத பத்தி நாங்க என்னைக்குமே ஓப்பனா பேசுறோம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு தெரியுது. அடுத்தது வாங்க, இங்க ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட அவங்களோட கருத்தை பத்தி கேக்கலாம்.
2: வணக்கம், என் பேரு சுமதி பாலச்சந்தர். எங்களுக்கு இப்பதான் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சு.
1: வாவ், இன்ட்ரஸ்டிங். உங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வர காரணம் என்ன?
2: நாங்க வந்துட்டு ஒரு ஓபன் மைண்டடான கப்பலா இருக்கணும் அப்படின்னு விரும்புறோம். சோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே எல்லாமே வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சோ இன்னைக்கு வந்துட்டு இங்க அவேர்னஸ் பண்ற டாபிக்கே ரொம்ப டிஃப்ரெண்டான டாபிக், அது இல்லாம ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்கும் கூட. நிறைய பேர் வந்துட்டு இதுல அவேர்னஸ் பண்றதே இல்ல, பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு பல பேருக்கு தெரியறதே இல்ல, வெறும் உமன் மட்டும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க ஒரு நியூலி மேரிட் கப்பலா இருக்கிறதுனால எங்க ரெண்டு பேருக்குமே பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி தெரியணும். சோ அதனால வந்துட்டு குழந்தைக்கு என்ன பயன் இருக்கு, மதருக்கு என்ன பயன் இருக்கு, ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலா தெரியணும் அப்படின்றதுனால நாங்க ஒரு நியூலி மேரிட் கப்பலா இங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்.
1: நைஸ். உங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி என்ன தெரியும்னு எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
2: பிரஸ்ட் மில்க் தாங்க ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் வேக்சின், அது மட்டும் இல்லாம அதுதான் அதோட நியூட்ரிஷனும் கூட. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிறந்த குழந்தை குடிக்கிறதே தாய்ப்பால் தான். சோ நம்ம தாய்ப்பால் மூலியம் தான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நியூட்ரிஷனே கிடைக்கும். இது மட்டும் இல்லாம டிசீஸ் எல்லாம் நிறைய வராம தாய்ப்பால் மூலியம் தாங்க தடுக்க முடியும். இப்போ பிரஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டோரேஜ் ஆஃப் பிரஸ்ட் மில்க் அப்படின்ற அவேர்னஸ் ரொம்பவுமே கம்மியா இருக்கு. சோ இதுக்கான அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்.
1: ஹா சுமதி, ரொம்ப நல்ல டாபிக்கை நீங்க ஆக்சுவலி சொல்லியிருக்கீங்க. நேர்களே, ஸ்டோரேஜ் ஆஃப் பிரஸ்ட் மில்க், அதாவது தாய்ப்பால் சேகரிப்பு, இப்போ ரொம்ப பரவலாவே பேசப்பட்டு வருது. அதை பத்தின ஒரு சின்ன விளக்கம் இதோ.
0: பாலை வெளிப்படுத்துவது என்பது உங்கள் மார்பில் இருந்து பாலை பிழிந்தெடுப்பதாகும். எனவே நீங்கள் அதை சேமித்து பின்னர் உங்கள் குழந்தைக்கு ஊட்டலாம். தாய்ப்பால் பம்ப் செய்வதின் நன்மைகள் என்ன? முதல் நன்மை என்னவென்றால், உங்கள் குழந்தையை வேறு யாராவது பார்த்து கொண்டிருந்தால் தாய்ப்பால் கொடுக்க உங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கும். பாலூட்டும் தாய் மீண்டும் வேலைக்கு சென்றால் இது மிகவும் உதவிகரமாக இருக்கும் மற்றும் ஃபார்முலா சப்ளிமெண்டை தவிர்க்க உதவும். நீங்கள் பொது இடத்தில் பாலூட்ட விரும்பவில்லை என்றால் நீங்கள் பயணத்தில் இருக்கும் போது உங்கள் குழந்தைக்கு உணவளிக்க தாய்ப்பாலை பம்ப் செய்வதன் மூலம் உங்களுக்கு வழங்க முடியும். நிச்சயமாக நீங்கள் எப்போதாவது உங்கள் தாய்ப்பால் விநியோகத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் பம்ப் செய்வது மிகவும் உதவியாக இருக்கும். பொதுவான தாய்ப்பால் சேமிப்பு வழிகாட்டுகள் தான் தாய்ப்பாலை பாதுகாப்பாக சேமிக்க முடியும் என்று கூறுகிறது. அறை வெப்பநிலையில் 4 மணி நேரம் வரை, ஐஸ் கட்டிகளுடன் கூடிய குளிரூட்டியில் 24 மணி நேரம் வரை, குளிர் சாதாரண பெட்டியில் 4 நாட்கள் வரை, 6 மாதங்களுக்குள் சிறந்தது. ஆனால் 12 மாதங்கள் வரை 0 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது குளிர்ச்சியான கண்டெய்னரில் அனுமதிக்கப்படும்.
1: நேர்களே, தாய்ப்பால் சேகரிப்பு பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம MOP நியூஸ் அறிவியல் பலகைக்காக பிரத்யேகமா ஒரு டாக்டர் கிட்ட பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி ஒரு சின்ன கலந்துரையாடல் நடத்தணும். அந்த உரையாடலிருந்து சில துணுக்குகள் உங்களுக்காக இதோ.
3: இந்தியால பெண்கள் நிறைய பேருக்கு டைப் 2 சர்க்கரை நோய் மற்றும் மார்பக புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சரிவர வந்து தாய்ப்பால் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையும் கூட. தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வந்து நான் 555 ரூல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது 5-5-5 ரூல் சஜஸ்ட் பண்ணுவேன். தாய்ப்பால் நார்மல் டெம்பரேச்சரில் வந்து 5 மணி நேரமும், ஃப்ரிட்ஜில் வந்து 5 நாள் வரைக்கும் வச்சிருக்க முடியும். ஃப்ரீசரில் வச்சா 5 மாதம் கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி சீனா, இந்தியா, இந்தோனேசியா, மெக்சிகோ, நைஜீரியா இந்த 5 நாடுகள்லேயும் ஒவ்வொரு வருஷமும் 236,000 குழந்தைங்க வந்து தாய்ப்பால் பற்றாக்குறையினால இறந்து போறதா யூனிசெஃப் அறிக்கை சொல்லுது. இதை தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருது.
1: நேயர்களே, டாக்டர் சொன்னதை கேட்டீங்க. தாய்ப்பால் கொடுக்கறது மூலமா எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: தாய்ப்பால் கொடுக்கறது மூலமா வயிற்றுப்போக்கு மற்றும் நிமோனியா போன்ற நோய்களும் வராம தடுக்க முடியும். ஆனா இவ்வளோ நன்மைகள் தர தாய்ப்பால் கொடுக்கறத ஏன் எப்பவுமே ஒரு சென்சிட்டிவான டாபிக்கா நம்ம பாக்குறோம்? இதை தெரிஞ்சுக்க எங்க டீம் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் மூலமா வந்த கருத்துக்களை கேட்போம்.
1: அறிவு மற்றும் விழிப்புணர்வு இல்லாமை, குடும்பத்தில் ஆதரவு மற்றும் நேரமின்மை, உடல்நல மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களில் இருந்து போதிய ஆதரவு இல்லாமை, மகப்பேறு விடுப்பு மற்றும் அல்லது மகப்பேறு பலன்கள், ஃபார்முலா மார்க்கெட்டிங், தாய்ப்பால் மாற்றங்களின் சந்தைப்படுத்தல், குறியீட்டை கண்காணித்தல் மற்றும் பல.
0: என்ன மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். பிரஸ்ட் ஃபீடிங் ஒரு முக்கியமான அங்கம். அதை பத்தி பேசவோ புது விஷயங்களை தெரிஞ்சுக்கவோ தாய்மார்கள் மட்டும் இல்ல எந்த வயதினரும் கூச்சமோ தயக்கமோ படக்கூடாது. அதை மையமா வச்சுதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பயணிச்சது. பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதான் ஆகஸ்ட் 1st இருந்து 7th வரைக்கும் வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக்னு UNO அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணவும் நிறைய ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். உங்களிடம் விடைபெறுவது MOP நியூஸ்ல இருந்து தாரிணி. நன்றி, வணக்கம்.

பிறந்ததுமே தாய்க்கு முதன் முதலில் வரக்கூடிய பாலை சீம்பால் என்கிறோம். இதன் அருமை பலருக்கு புரிவதில்லை. இந்த சீம்பாலை குழந்தைக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும். காரணம், பாப்பாவுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி இதிலிருந்துதான் அதிகமாக கிடைக்கிறது. அதனால் தவறாமல் சீம்பாலை கொடுங்கள். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌள ராகம்.

0: ஆப்ரைட்.
1: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஜெயா தான் பேசுறேன். இன்னைக்கு என்னோட கேள்வி என்னன்னா, அது முக்கியமா டீனேஜ் பசங்க கிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா, நேத்து ராத்திரி நீங்க எவ்வளவு மணி நேரம் தூங்குனீங்க? 4, 5? ஓ, அதுவே ஜாஸ்தியா? தூக்க பிரச்சனை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு பெரும் பிரச்சனையா இருக்குங்க. நம்ம அம்மாக்கள் கிட்ட கேட்டா எல்லாத்துக்கும் அந்த போன் தான் காரணம், முதல்ல அதை தூக்கி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சரிதானே, பாட்டு கேட்கறேன், கேம் ஆடுறேன், சேட்டிங், அது இதுன்னு போன்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தூக்க நேரத்தை நம்மளே கெடுத்துக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸோட வந்திருக்கேன். நான் சொல்ல போற டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணினா நைட் நீங்க தூங்குற நேரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. முதல் டிப், காஃபி டீ குடிக்கிறத நீங்க தவிர்க்கணும். தூங்குறதுக்கு அதிகபட்சம் 6 மணி நேரம் முன்னாடி காஃபி டீ குடிக்காம இருங்க. கெஃபைன் அப்படின்னு சொல்லப்படுற சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புல உற்சாகத்தை அதிகப்படுத்தும். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி டீ அதெல்லாம் குடிச்சிங்கன்னா கண்டிப்பா தூக்கமே வராதுங்க. அதுக்கப்புறம் ஆப்டமைசிங் பெட்ரூம் என்விரான்மெண்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தூங்குற சூழல் எப்படி இருக்கு, வெளிச்சம் கம்மியா அமைதியா இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீங்க தூங்குற இடத்துல உங்களுக்கு அதிக டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா உங்க தூக்கம் குவாலிட்டி கம்மியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா தூங்குற நேரமும் கம்மியாயிடும். அதனால நீங்க எப்பவுமே கம்ஃபர்டபுளா தூங்குறீங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க. நான் அடுத்து சொல்ல போற டிப் என்னோட ரொம்ப ஃபேவரட் டிப். இது நான் தினமும் ஃபாலோ பண்ற ஒரு டிப். என்னன்னா, குளிக்கணும் அப்படின்றதான் இந்த டிப். நீங்க தூங்குறதுக்கு அதிகபட்சம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில குளிச்சிங்கன்னா உங்க பாடியில உள்ள மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இப்ப இந்த டிப்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் நீங்க நல்லா தூங்கணுன்றதுக்காக தான். தூக்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்மளோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பைபோலார் டிசார்டர், ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், இந்த மாதிரி நமக்கு வர மன பிரச்சனைகளுக்கு முதன்மையான மூலமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை தான். அதனால டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நீங்க எப்பவுமே குறைஞ்சது 8 மணி நேரத்துக்கு நல்ல தூக்கம் இருக்கா அப்படின்றத பாருங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வரும். ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு தூக்கம் வரலன்னா உடனடியா நீங்க போய் மருத்துவரை பாக்குறது அவசியம். மருத்துவரை பார்க்க நீங்க கண்டிப்பா தயங்கவே கூடாது, ஏன்னா தூக்கம் நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். முக்கியமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி ராத்திரி பூரா கண் முழிச்சு படிச்சன்றத ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. இல்லைங்க, அது நீங்களே உங்களுக்கு பண்ற மிகப்பெரிய தப்பு. எக்ஸாமுக்கு முன்னாடி, அது முக்கியமா எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பா கண் முழிச்சு படிக்க கூடாது. நம்ம தூங்கும் போது தான் நம்ம பிரெயின் ஆக்டிவா நம்மளோட மெமரியெல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த பீரியட் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ தூங்காம போய் எக்ஸாம் எழுதுறது ஒரு நல்ல விஷயமே கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம கூட கீர்த்தி மேடம் இணைஞ்சிருக்காங்க. இவங்க அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்லீப்பிங் டிசார்டர் பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஹலோ மேம்.
2: ஹலோ
1: மேம், சொல்லுங்க, நீங்க எப்போ ஸ்லீப்பிங் டிசார்டர் ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் இது எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க?
2: ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இது ஸ்லீப்பிங் டிஸார்டர் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிசயமாக இருக்கும். நம்ம நாங்கள் இப்போ சொன்னோன்னா ஷாக்லாம் ஆகக்கூடாது. எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாக எழுந்துப்போம். 4:30, 5 o'clockக்குள்ளே எல்லாருமே எழுந்துப்போம். அதே மாதிரி டே வந்து முடிச்சு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு 8:30 எல்லாருமே படுத்துடுவோம். ஸோ சென்னையில் யாராவது இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாலே ஷாக் ஆகிடுவாங்க. ஏ, சென்னையில் தான் இருக்கியா, 8 மணிக்கே தூங்கிறியா அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 9 மணிக்கு கால் பண்ணலே, தூங்கிட்டேன்டி சாரிடி அப்படின்னு. 9 மணிக்கு யாராவது தூங்குவாங்களாடி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அப்படி தான், 9 o'clock மேக்ஸிமம் எனக்கு அது 9 தாண்டிச்சு அப்படின்னா மிட் நைட் எனக்கு அதை பொறுத்த வரைக்கும். காலேஜ்லாம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ் இருந்துச்சு, அப்புறமா டீம் மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருந்துக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக கொஞ்சம் லேட்டாக முழிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா அப்படியே அது கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அந்த ரெகுலர் பேட்டர்னில் தூக்கம் வரல. சரி ஓகே, அது நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ படம் பார்க்கறது, அப்படியே பாட்டு கேட்கறது, அப்படியே இன்ஸ்டா, சோஷியல் மீடியா. ஸோ அந்த 9 o'clock தூங்குற பேட்டர்ன் வந்து அப்படியே ஒரு 10:30 அப்படியே ஷிஃப்ட் ஆச்சு சார். அப்படி 10:30க்கு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம்

0: ஆச்சு அப்படின்னா பேண்டமிக் வந்துச்சு. பேண்டமிக்ல என்னன்னா வீட்டில் ஒரு வேல்யூமே இருக்காது, லைக் என்ன சொல்றது, வெளியில போறதுக்கு ஒரு ஒரு பிசிக்கல் ஒர்க் அப்படின்னு எதுவுமே இல்லை எனக்கு. ஸோ மார்னிங் வந்து சிலம்பம் போவேன், நான் சிலம்பம் கிளாஸ் போவேன். போயிட்டு வரும்போது கொஞ்சம் டயர்டாயிடும் பாடி, உடனே தூங்கிடுவேன் நான். ஸோ அதே மாதிரி நைட்டு சுத்தமாக தூக்கம் வராது, ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எதுவும் பண்ண மாட்டேன் இல்லையா. 12 o'clock 1 o'clock அந்த மாதிரி எனக்கு சுத்தமாக தூக்கமாக இருக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், ஏதாவது நல்லா எடுத்து ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அண்ட் மார்னிங் என்னால் முடியல, ஸோ நைட் சுத்தமாக தூக்கம் வராது, ஏர்லிங் மார்னிங் எழுந்துப்போம். ஸோ அந்த டெஃபினட்டாக அந்த ஸ்லீப் பேட்டர்ன் எனக்கு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இது எனக்கு எப்படி எப்போ ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்ல ரொம்பவே காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிம்பிள் பிரேக் அவுட் ஆயிடுச்சு எனக்கு. அதே மாதிரி ஹேர் ஃபால் செமைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அப்னார்மலாக இருந்ததுனால எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகுது, பிம்பிள்ஸுமே இந்த மாதிரி முன்னாடி இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனேன், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தர் நேம். ஸோ பெரிய ஆர்கனைசேஷன் போகும்போது ரொம்ப சார்ஜ் பண்ணாங்க எனக்கு, ரொம்ப ரொம்ப ரொம்ப சார்ஜ் பண்ணி எனக்கு பயமாயிடுச்சு. எனக்கு எதுக்கு இல்லை இவ்வளோ தௌசண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் செகண்ட் ஒப்பீனியனுக்காக நான் இன்னொரு டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க என்கிட்ட என்ன முதல்ல கேட்டாங்க அப்படின்னா, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு நிமிஷம், தட் வாஸ் த டைம் ஐ ஹேட் டு ரிஃப்ளெக்ட் ஆன் மை ஸ்லீப் பேட்டர்ன். ஸ்லீப் சைக்கிள் பார்க்கும் போது ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு என்னை மாற்ற சொன்னது, மொபைல் எடுத்து வைங்க, நைட் தூங்குங்க, நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படி தான் இருக்கும், பட் நீங்கள் மொபைலை தூக்கி வச்சிட்டாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடியல, என்னால் நிஜமாக முடியல. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி கூட ஆயிடுச்சு அந்த டைமில், ஃபோன் பார்க்கலன்னா தூக்கமும் வராது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நைட் வந்து கொஞ்சம் அம்மா வந்து பாலில் வந்து மஞ்சள் கலந்து கொடுப்பாங்க, கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தால் தூங்கவே வராது, அதே யோசிச்சுட்டே இருப்பேன் நைட்லாம். சரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் குளிச்சுட்டு, நைட்டில் குளிச்சா கொஞ்சம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு மாதிரி, ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு காம் ஆகும் நம்மளுந்து. அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த 1 o'clock 2 o'clock அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் 10 o'clock அந்த மாதிரி ஆச்சு. ஸோ இப்போ ஓகே, ஒரு முன்ன இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு ஐ எம் ஃபீலிங் பெட்டர் அண்ட் ஹோப் தட் இட் வில் ரிஸ்டோர் பேக் டு த நார்மல் சைக்கிள் சூன். ஸோ யா, திஸ் வாஸ் மை ஜேர்னி.
1: ஓகே, உங்கள் ஜேர்னி ஷேர் பண்ணது கண்டிப்பாக இப்போ ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் திங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ண விஷயன்றது வந்து நிறைய பேர் தயங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, தூக்கம் வராததுக்குலாம் நான் எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும், நான் இதை படுத்தா தூங்கிடுவேன் ஆனால் எனக்கு தூக்கம் விருப்பம் இல்லை, இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டிசார்டர் வந்து ஹெசிடேட் பண்ணி

0: ஸ்டெராய்டு போடுறது இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து வழிவகுத்துரும். ஸோ அதனால மக்கள் டெஃபினட்டாக டாக்டர் கிட்ட போகணும். ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது முக்கியம். இதை எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய டாக்டரா அப்படின்னு கேட்பாங்க. அது உண்மை. நம்ம யாருமே டாக்டர்ஸ் லைக் படித்து எம்பிபிஎஸ் அந்த பட்டம் வாங்குறவங்களை தவிர்த்து யாருமே டாக்டர் கிடையாது. நமக்கே தெரியும் தலைவலி வந்து இந்த டேப்லெட் போடலாம் அந்த டேப்லெட் போடலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தூக்கம் வரலையா அது ஒரு ப்ராப்ளம் தான். எஸ்பெஷலி இன் திஸ் ஜெனரேஷன் தெர் ஆர் சோ மெனி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் யூனோ ஹேப்பனிங் அலாங் வித் அஸ். ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு சாதாரண மனுஷன் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒர்க் போகிறவங்களா இருக்கட்டும், தூக்கம் வரலையா அது வந்து ரொம்ப ப்ரொலாங் ஆகுச்சா, கண்டிப்பாக நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு டாக்டரோட ஒப்பீனியன் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அவங்கள தவிர்த்து நமக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்க முடியாது இல்லையா.
1: தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் ஜாயினிங் அஸ். நீங்கள் கொடுத்த லாட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் வந்து நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் இதற்கு கேட்டுக்கொண்டு இருந்தது MOPCRS 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

hummingbirds can't walk. Wind does not make a sound until it blows against an object. The naming of a tropical storm and hurricane officially began in 1953. India has the most post office than any other country. There are over lakhs. India is the home for over 200 million cows. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அத பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்ல. வாங்களே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

Uncopyrightable is the only 15-letter word that can be spelled without repeating any letter. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேறு ஒரு நாள் வேறு சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வேறு ஒரு நாள் வேறு சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

When water freezes, it expands by 9%. Ants stretch when they wake up in the morning. Your foot and your forearm are the same length. Diamonds are the hardest natural substances. The longest possible eclipse of the sun is 7 minutes 31 seconds. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you, keep smiling, that's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community arc radio upright.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி
3: பை தி பாங்க கேட்கலாம். And to the people, it's MOP 107.8. It's enriching.

0: grateful to our parents, teachers, and to the society. We are grateful to all the great leaders and soldiers who have shed their life for our nation. In day-to-day life, as we are busy with our own stuffs, we forget to show gratitude even with a smile. Take a case of myself. I'm not so experienced as an RJ, but with the guidance of the respective teachers, I'm here talking with you all. We, as a team, are grateful to all those who have helped us in presenting this show. You are listening to MOP Community Radio 107.8. Thank you.
1: Connect. From the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.
2: வணக்கம் எம்ஓபி வைஷ்ணவ், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கேட்ட முதல் கேள்வி வந்து டேஞ்சரான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, விமன் நியூட்ரிஷன் ஹெல்த் கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு விமன் வந்து டிட்டர்மினேஷன் ரொம்ப அதிகம் மென்டலி, பட் பிசிக்கலி என்ன ப்ராப்ளம்னா 24 hours தான் ஒரு நாளைக்கு இருக்கு, பட் அதுல 25 hours வந்து டிவி சீரியல் பார்த்துனே இருக்காங்க. அதனால பார்த்து பார்த்து ஒரே இடத்துல உட்காந்து ஒபேசிட்டி வந்துருது. ஏன்னா நாளைக்கு இடுப்பளவத்தை கூட 2 டெய்லர் எடுக்க வேண்டியிருக்கும் பொருள் இருக்கு. அதனால ஒரே இடத்துல உட்காந்தா அசிடிட்டி ஒபேசிட்டி எல்லா டீயும் வரும். அதனால வந்து நியூட்ரிட்டிவ் ஃபுட் மட்டும் சாப்பிட்டு போயிடும் இல்லை, டயத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். அது என்னென்ன ஃபுட்டு, எக்ஸசைஸ், ஒர்க் அவுட் இருக்கு இல்லையா, அது வேற நான் பாத்துருக்கேன். நிறைய பேர் ஒர்க் அவுட் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் முடிச்ச பொண்ணுங்க 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது பார்த்தா 12th டீச்சர் மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு. அது காரணம் வந்து ஃபிட்னஸ்க்கு வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இது கொடுக்கறது இல்ல, இம்பார்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. சோ இந்த ஒரே இடத்துல உட்கார்றது தவிர்க்கிறது, டயத்துக்கு சாப்பிடுறது, பிசிக்கல் ஃபிட்னஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகுறது, இந்த மூணு
3: பண்ணா MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Mantıbıl.
1: Welcome back, listeners. Now let's listen to Head Constable of Keelpok, Mr. B. Shanmugan, at the traffic spot.
2: Isn't the law for wearing of helmet still not being followed?
3: தலையில் அடிப்பட்டா பொழியது கஷ்டம், கை கால் உடஞ்சா கூட பொழிச்சிக்கலாம். அதனால தான் ஹெல்மெட் போட சொல்றேன். ஹெல்மெட்னா ஒரு சேஃப் தானே, அது கஷ்டமா இருக்கு இல்லை சொல்ல ஹெல்மெட் சொல்றதுக்கு. இருந்தாலும் சேஃப் இல்லை அது. இப்போ நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னா ஒரு நீ மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் இல்லை காலவரில் அந்த இடத்துக்கு போயிடும். அந்த காலவர் தான் ஹெல்மெட் போட போகிறோம். இந்த காலவர் கழிச்சு ஹெல்மெட் கேட்டு போகிறோம். அதனால அது கஷ்டம் ஒன்றும் இல்லையே, போடலாம யாரும்
2: தப்பு கிடையாது. Why is it strictly followed in Chennai?
3: சென்னையில் வந்து டெய்லி கேஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. கேஸ் போடுறாங்கன்னா போலீஸ் கேஸ் போடாத இடத்துல போயிடுறாங்க பசங்க. கேஸ் போடுறது என்ன புரியுது? ஸ்ட்ரிக்ட்னா அது சட்டங்கள் ஒன்றும் கடுமையாக்கணும். லா வந்து
2: ஒன்றும்
3: இப்போ வந்து வெறும் ஹெல்மெட் கேஸுக்கு 100 ரூபீஸ் தான் ஃபைன் போடுறாங்க. ஹெல்மெட் போடலாம் 500 ரூபீஸ் ஃபைன் போட்டோம்னா அவன் பயப்படுவான். 500 ரூபா சொல்கிறாங்க. சட்டத்தை மதிக்கலை, சட்டத்தை வந்து பப்ளிக் வந்து மதிக்கணும். போலீஸ் வந்து கேஸ் போட்டு என்ன பிரயோஜனம்? அவங்கள வந்து மதிக்கணும். நம்ம ஹெல்மெட் போட்டு தான் போகணும் நினைக்கிறோம். இதுக்கு என்ன ஸ்டெப்பு? ஸ்டெப்பு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும். கேஸ் போடுறோம் போலீஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, டெய்லி கேஸ் போடுறாங்க. ஹெல்மெட் போடாதாலும் கேஸ் போடுறாங்க. என்ன இது சட்டங்கள்லாம் இருக்குது, நிறைய அந்த ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது.
1: Thank you, sir. That was certainly informative.
2: According to a doctor, more than 50% of the accident victims brought to hospitals have head injuries. These accident cases are high during the weekends as people are involved in partying and drinking. Drunken driving is already very dangerous and absence of helmets makes it worse. Agreed. Helmets cannot give 100% protection, but they surely reduce the impact to a large extent. So, let's hear what Dr. Devigan, a neurosurgeon, has to say.
4: Helmet is absolutely necessary. Helmet definitely protects individuals from severe head injury, especially those head injuries which occur even after trivial fall. In case of severe head injury, helmet definitely reduces the severity of the injury which the individual would have sustained had he not worn a helmet.
5: Sir, next question is, do you get any more complicated? Which are the cases which are very complicated till date?
4: All patients who, whether they wear helmet or not, they will sustain head injury if it is a road traffic accident. In a road traffic accident, persons who don't wear helmet suffer severe head injuries. Severe head injuries means these are patients for whom the brain is lacerated and there is bleeding inside the brain as well as bleeding in the membranes covering the brain.
5: How does it affect the human brain, sir?
4: Depending upon the site and the amount of blood clot that is getting accumulated within the skull, the individual's symptoms vary. They may range from minimal loss of consciousness to deep unconsciousness. There are certain cases where even though there is no clot or the CT scan is normal, patient will be unconscious. These are all the patients who we call as diffuse axonal injuries. Here there is a disruption of the conducting system of the brain.
5: What are the injuries, sir, we get?
4: You can get from the skull, you can get ordinary fracture of the skull, you can get depressed fracture of the skull, you can get extradural hematoma, you can get subdural hematoma, you can get intracerebral hematoma, or you can get all these individually or in combination.
5: Can it lead to death, sir?
4: Yes, definitely.
5: Thank you very much.
2: Thank you, doctor. We have Naina with us, who would be telling us about the recent survey conducted.
6: According to a recent survey conducted, only 64% of people wear helmet, and people who said no, their reason due to hair loss, discomfort, unaffordability and irritation. 80% of people feel wearing helmet while driving is safe, and other people feel it depends on the art of driving and it differs from individual to individual. 46% of people

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம
1: MOPCRS 107.8 Our Community, Our Pride.
0: இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே அக்ஷயா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்ப முக்கியமானது, பிரஸ்ட் மில்க் ஷேரி, அதாவது தாய்ப்பால் பகிர்தல். நம்ம FM-ல இதை பத்தி நம்ம பேச போறது நினைச்சு பெருமையா இருக்கு. இப்போ நம்ம முதல் நிகழ்ச்சியா ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்க போறோம்.
2: என்ன மீனாச்சி, ஏன் குழந்தை அழுது?
3: என் குழந்தைக்கு தாய்ப்பால் தர முடியல, அதான் அழறா.
4: இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க தாய்ப்பால் இல்லாம பசியில அழுதுட்டு இருக்காங்க. வளரும் பருவத்துல குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பால்ல தான் இருக்கு. தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கு பாலூட்டும் தாய்மார்கள் தங்கள் குழந்தைக்கு போக மீதமுள்ள பாலை மற்ற குழந்தைங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு ஒரு வழி இருக்கு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 0116656480.
0: பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. தொடர்ந்து கேட்கலாம், இது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. அடுத்து நாம கேட்க போறது தாய்ப்பால் பகிர்தல் குறித்து MOP கல்லூரி மாணவிகளின் வானொலி நாடகம். இந்நாடகத்தின் கதாபாத்திரங்கள் கணவனாக ராம், மனைவி பிரியா, மருத்துவர் சௌமியா, கதை சொல்லி அக்ஷயா. இந்த வானொலி நாடகத்தை கேட்கலாமா?
5: ஹலோ
2: ஹலோ பிரியா, 8 மணி ஆச்சு, எழுந்துடு.
5: 5 மினிட்ஸ் டா ப்ளீஸ்.
2: இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு நேரம் தூங்குற, சரி எழுந்து, உனக்காண்டி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்.
5: சர்ப்ரைஸா? என்னது?
2: இன்னைக்கு என்ன நாள் கூடவா தெரியல.
5: ஓ ஆமா, இல்ல, ஹாப்பி ஆனிவர்சரி டா. அண்ட் நம்ம பாப்பாக்கு இன்னையில இருந்து 8வது மாசம்.
2: அப்ப நமக்கு டபுள் ஹாப்பினஸ் தான்.
5: சரி, சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லு.
2: நான் இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டுறேன், நம்ம ரெண்டும் சேர்ந்து கோயில் போறோம்.
5: ஐ சரி, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு ரெடி ஆகுறேன், நீ வந்து கூட்டிட்டு போ. நாள் நல்லா போச்சுல, இப்போ நம்ம திரும்ப அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், நீ நம்ம வீட்டுக்கு போயிடுவல்ல?
2: சரி, ஃபீல் பண்ணாதடி, நேரம் ஆச்சு, கிளம்புவோமா?
5: ஆ
2: பிரியா பாத்து.
3: சாரி பிரியா, உங்க குழந்தைய இழந்த இந்த டைம்ல நான் இதை சொல்றது சரியா இருக்காது. நிறைய குழந்தைங்க தாய்ப்பால் இல்லாம கஷ்டப்படுறாங்க, அதனால நீங்க உங்க பிரஸ்ட் மில்க் ஷேர் பண்றது மற்ற குழந்தைங்களுக்கு உயிர் ஊற்ற மாதிரி. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
2: நீ என்ன சொல்ற பிரியா?
5: சரி ராம், இப்படியாச்சும் ஒரு குழந்தையோட பசிய ஆத்துறேனே. ஓகே டாக்டர். அப்பதான் இப்படி ஒரு பிரஸ்ட் மில்க் ஷேரிங்கிற கான்செப்ட் எனக்கு தெரிய வந்துச்சு. நானும் கொடுக்க ஆரம்பித்தேன். உங்களை மாதிரி எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஆக்சுவலாக யார் வேணாலும் எந்த குழந்தைங்களுக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம், ஆனால் சரியான முறையில் ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். ஒரு நாள் முடிவு பண்ணேன், இந்த கான்செப்டை எல்லாத்துக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ என்னோட 25வது முகாம். முடிந்த அளவுக்கு தாய்ப்பால் பகிர்வோம், விழிப்புணர்வு கொடுங்கள். நன்றி.
0: இந்த நாடகத்து மூலமாக உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சி ஒரு நேர்காணல். பச்சிளம் குழந்தை நிபுணர் டாக்டர் கவிதா சரவணன் தாய்ப்பால் பகிர்தல் குறித்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
6: டாக்டர், ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எதுல ஸ்பெஷலைஸ்ட், அண்ட் உங்க ப்ரொஃபஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
7: I'm Dr. Kavita. I've completed my bachelor's in physio. Physiotherapy தான் என்னோட UG. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆன்டினேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல் ட்ரைனிங், அதாவது கர்ப்ப காலத்திலையும் டெலிவரி அப்பையும் அண்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் ஓட ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஆனால் நம்ம லாக்டேஷன் கன்சல்டன்ட், அதாவது பிரஸ்ட் ஃபீடிங் இஷ்யூஸ் பத்தி ஹேண்டில் பண்றதுக்கு, பேஷண்ட்ஸோட ஹேண்டில் பண்றதுக்கும் பேஷண்ட்ஸ் ஹெல்ப் பண்றதுக்குமான கோர்ஸ், இது ரெண்டுமே US-ல முடிச்சிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ், இந்த ஜூன் வந்து ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் ஐம் ஒர்க்கிங் இன் ஆல்மோஸ்ட் 6 ஹாஸ்பிட்டல் இன் சென்னை. Major hospitals, I'm working.
6: தாய்ப்பாலோட முக்கியத்துவம் மற்றும் அதோட மகத்துவம் பத்தி உங்களோட கருத்து என்ன டாக்டர்?
7: அம்மாப்பால், அம்மாப்பாலுக்கு இணையா எதுவுமே கிடையாது. அம்மாப்பால் வந்து எண்ணிலேருந்து சுரக்க ஆரம்பிக்குது. என்னைக்கு அவங்க கர்ப்பமானாங்களோ அன்னிலேருந்தே அவங்க பிரஸ்ட் மில்க்காக ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. அவங்களோட இந்த 25-26 வயசு என்ன வயசு இருக்கோ அந்த வயசு வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் நோய்கள் வந்திருக்கோ அந்த நோய்களுக்கான ஒரு எதிர்ப்பு சக்தி அந்த உடம்புல உருவாயிருக்கும். ஒரு 4-5 நாள் அந்த கொலஸ்ட்ரமுக்கு அப்புறம் வர்றதுதான் 4 மில்க்னு சொல்லுவோம். இந்த 4 மில்க்ல ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஒரு 2 வாரத்துக்கு இந்த 4 மில்க் அந்த குழந்தைக்கு வரும். இது அந்த குழந்தைக்கு இந்த அட்மாஸ்பியர்ல ஃபுல்லா அடாப்ட் ஆகி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வரதுதான் மெச்சோர்ட் மில்க், நல்லா திக்கா வர பால். இதுல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கும். குழந்தை வளர்க்கறதுக்கு குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இந்த பால்ல அடங்கியிருக்கும். பிரஸ்ட் மில்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இந்த பாப்பா பால் குடிக்கும்போது ஸோ பாப்பாவோட எச்சில் வச்சு அந்த பிரஸ்ட் வந்து டெய்லி அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த குழந்தைக்கு எந்த மாதிரி ஊட்டச்சத்து தேவை, எவ்வளோ தேவை, என்ன மாதிரி பால் தேவைன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பால் ஊற ஆரம்பிச்சுட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு நாள் நம்ம பிரஸ்ட் மில்க் எடுத்து வச்சு பார்த்தோம்னா அந்த பால் ஒரு மாதிரி இருக்கும். அதுவே அந்த குழந்தைக்கு சளி இருக்கும்போது அந்த அம்மா மார்பிலிருந்து வர பாலோட வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா அந்த பாலே மருந்தாக வரும். இதுதான் பிரஸ்ட் மில்க்.
6: தாய்ப்பால் ஒரு மருந்துன்னு சொல்றீங்க, குழந்தைக்கு ஆரம்ப கட்டத்துல அது எந்த விதத்துல முக்கியமா இருக்கு டாக்டர்?
7: அவங்களோட இந்த 25-26 வயசு என்ன வயசு இருக்கோ அந்த வயசு வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் நோய்கள் வந்திருக்கோ அந்த நோய்களுக்கான ஒரு எதிர்ப்பு சக்தி அந்த உடம்புல உருவாயிருக்கும். அது அவங்க பால் மூலம், அவங்களோட முதல் பால் மூலம் அவங்க குழந்தைக்கு போய் சேருது. அதுதான் கொலஸ்ட்ரம், அதுதான் அந்த கொலஸ்ட்ரமோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த 9 மாசமும் ஒரு தின் ஃப்ளூயிட் அவங்க பிரஸ்ட்ல கலெக்ட் ஆயிருக்கும். அதுதான் அந்த குழந்தைக்கு பிறந்ததும் ஒரு 4-5 நாளுக்கு வரப்போற தின் மில்க் கால்ட் அஸ் கொலஸ்ட்ரம். இந்த பால்ல இருக்க ஊட்டச்சத்து எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அட்மாஸ்பியர்ல இருக்க ஜெர்ம்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஒரு ஆன்டிபயோட்டிக் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதோட அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தாவும் இருக்கும். அதனாலதான் குழந்தை பிறந்த ஒரு 10 நிமிஷத்துலயே குழந்தைய சுத்தம் பண்ணி குழந்தைக்கு எல்லாமே சீரா இருக்குன்னு பீடியாட்ரிஷன் சொன்ன உடனே குழந்தைய அம்மா மார்பில் போட்டு பால் கொடுக்க சொல்லுவோம். ஏன்னா குழந்தை எவ்வளவுக்குள்ள பால் உரியறதோ அவ்வளவுக்குள்ள பால் ஊற ஆரம்பிக்கும். அதே மாதிரி அம்மாவோட ஸ்பரிசமும் குழந்தையோட ஸ்பரிசமும் தொடும்போதுதான் பால் உற்பத்தின்றது ஆரம்பிக்கும்.
6: இப்பதான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்திருக்கு டாக்டர், தேங்க்ஸ். இப்ப பிரஸ்ட் மில்க் ஷேரிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
7: ஃபர்ஸ்ட் அம்மாக்களே வந்து நாங்க டைரக்டா ஃபீட் பண்ணதான் என்கரேஜ் பண்றோம். எவ்வளவுக்குள்ள ஃபீட் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள பால் வரும். எவ்வளவுக்குள்ள குழந்தை சக் பண்ணதோ அவ்வளவுக்குள்ள பால் வரும். சோ அதோட சேர்ந்து அவங்களோட உணவு முறைகள், ஃபுட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் எடுக்கணும் அதுவும் பத்தலன்னா அதுக்கப்புறம் தான் சில இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. இது போக இது பத்தாமலையும் சில பேருக்கு பால் வராம இருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட சொசைட்டி ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்கு. நம்ம மக்களுக்கு கூகுள் சர்ச் பண்ற ஸ்ட்ரெஸ்ஸும் தெரியாம பல அட்வைசர்ஸ் வாங்கி வர ஸ்ட்ரெஸ்ஸாலையும் பால் உற்பத்தி இப்ப வந்து வர வர கம்மியாயிட்டா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் பிரஸ்ட் ஃபீட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி கொடுக்க பாக்குறோம். பட் அதையும் மீறி சில பேருக்கு ஹார்மோனல் லேக்கிங்கால பால் பத்தாம போகும்போது இல்ல குழந்தை வந்து ப்ரீமேச்சுர்டா இருக்கு. ஸோ தாய்ப்பால் கொடுத்தா குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து நல்லா இருக்கும். குழந்தையால சீக்கிரமா பேக் டு நார்மல் வர முடியாது. அதாவது இந்த வென்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்க குழந்தைங்கள்லாம் நேச்சுரலா நார்மலா அம்மா கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் எப்ப அதிகம்னா அம்மா பால் குடிக்கும் போதுதான். ஸோ அந்த தாய்ப்பால் அந்த தாய்கிட்ட இல்லாதப்ப வேற தாயோட பாலை நம்ம கொடுக்க பார்க்கலாம். பட் அது வந்து டைரக்டா நம்ம அப்படி கொடுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது அது இன்ஃபெக்ஷன் அந்த அம்மாக்கு இருந்தா அது பாஸ் ஆன் ஆகலாம். ஸோ அந்த பிரஸ்ட் மில்கை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு அதெல்லாம் கிளியர் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால கொடுக்க முடியும்.
6: தாய்ப்பால் மூலமா இன்ஃபெக்ஷன்ஸ் பாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்?
7: ஊட்டச்சத்து தேவை இவ்வளவு பால் தேவைன்னு அதுக்கேற்ற மாதிரி அது மாறி மாறி வரும். ஸோ மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன்ஸ் அவ்வளவு பாஸ் ஆன் ஆடுறது கிடையாது. பட் தேர் ஆர் ஃபியூ இன்ஃபெக்ஷன் தட் கேன் பாஸ் ஆன். பிளஸ் வி ஆர் வெரி ஹெல்த் ஓரியன்ட் இப்பெல்லாம். அதனால டு பி ஆன் சேஃப் சைட் தேர் ஆர் வேரியஸ் ஸ்டெப்ஸ் டு ப்ராசஸ் இட்.
6: அப்படி என்னென்ன ப்ராசஸ்லாம் அதுல நடக்கும் டாக்டர்?
7: ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் வந்து இப்போ எங்களோட டிபார்ட்மெண்ட் கிடையாது, அது வந்து பிளட் பேங்கிங் மாதிரி உங்களோட பிரஸ்ட் மில்க் பேங்கிங்ல தான். தேர் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் த மில்க். அம்மா பால் வந்து நம்ம ஹீட் பண்ண மாட்டோம் எப்பயுமே, ஹீட் பண்ணோம்னா இருக்க ப்ரோட்டீன்ஸ் பிரேக் ஆகும். ஸோ தே ஹவ் அதர் மெத்தட்ஸ் ஆஃப் கிளாரிஃபைங் என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு.
6: தாய்ப்பாலை எவ்வளோ நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் டாக்டர்?
7: பண்றதால வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அவ்வளவு இருக்காது. யூஸ்வலி வந்து ஸ்டோர் பண்ற மில்க் நார்மலாவே பிரஸ்ட் பம்ப் பண்ணும்போது ஒரு அம்மா அவங்க குழந்தைக்கே பம்ப் பண்ணி வச்சுட்டு போறாங்க, இப்ப நான் ஜாப் போறேன் இல்ல நான் வெளியே போறேன்னா அவங்க வைக்கிற பால் வந்து வெளியே வைக்கும்போது 4 to 6 hours பிரிசர்வ் பண்ணலாம், ஒன்னும் ஆகாதுன்னு. பட் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு 6 hours இல்ல 4 hours வைங்கன்னு சொல்லுவோம். இதுவே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றாங்க, டோர்ல வைக்கும்போது 24 hours, ஃப்ரிட்ஜ்குள்ள வைக்கும்போது 2 days, ஃப்ரீசர்ல வைக்கும்போது 3 to 6 months வரைக்கும். பட் இதே மாதிரி இதேதான் அந்த மில்க். நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது டோர்ல வைக்கும்போது 24 hours, உள்ள ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது 2 days, ஃப்ரீசர்ல வைக்கும்போது நம்மளோட வீட்டு ஃப்ரீசர்ஸ் அனுபவம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 3 to 6 months இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஃப்ரீசர்ஸ்ல 1 to 1.5 years வரைக்கும் பிரஸ்ட் மில்க் ஸ்டோர் பண்ணலாம். அவ்வளோ ஒரு பொக்கிஷமான பிரஸ்ட் மில்க்.
6: இப்போ பால் கெட்டு போனா மட்டும்தான் டிஸ்போஸ் பண்ணுவீங்களா, இல்ல வேற என்னென்ன காரணங்களுக்காக பாலை டிஸ்போஸ் பண்ணுவீங்க?
7: நான் சொல்றேன், நாங்க இவ்வளவு பீரியட்க்கு மேல யூஸ் பண்றதே கிடையாது. We never take a risk on that part. ஏன்னா கொடுக்க போறது மேஜரா பார்த்தோம்னா வந்து ஃபுல் டேர்ம் பேபிஸ் விட ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு அது அதிகமா தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது. இந்த 4 hours இருக்கு, அந்த குழந்தைக்கு அந்த பால்ல வந்து ஒரு பாலை தான் கொடுத்துருக்கோம்னா கூட மீதி பாலை வந்து மடி எடுத்து வைக்கவே மாட்டோம், அது டிஸ்போஸ் பண்ணிடுவோம். இதுக்கு அதுக்கப்புறம் அதை வைக்கிறது தப்பு. ஸோ கெடுற வரைக்குமே நாங்க போறதே கிடையாது.
6: மதர்ஸ் பிளாக்ல நான் பார்த்த கேள்வி கேட்கிறேன் டாக்டர், அதாவது மில்க் ஷேரிங்க்கும் பிளட் குரூப்க்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா?
7: குரூப்பிங்ஸ் கிடையாது, மேட்சிங்ஸ் கிடையாது, எல்லா அம்மாக்கள் பாலும் ஒண்ணுதான் ஆல்மோஸ்ட். ஆனா நார்மலா வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு ஏத்த ஊட்டச்சத்து என்னன்றது அந்த பிரஸ்ட் நிர்ணயம் பண்ற மாதிரி. இது ஒரு ப்ரீமெச்சூர் குழந்தையா இருந்தா அந்த ப்ரீமெச்சூர் குழந்தையோட அம்மால வர பாலில் வந்து அதிகமான அயன் சத்து இருக்கும். ஏன்னா அந்த பிரஸ்ட் தெரியும் இன்னொரு குழந்தை ப்ரீமெச்சூர், இதுக்கு வந்து அதிகமா சத்து தேவை. அந்த மாதிரிதான் மாற்றங்கள் வருமே தவிர இதுல வந்து வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
6: சாதாரணமா ஒரு டோனருக்கும் ஒரு ரிசீவருக்கும் ஏதாச்சும் மேட்சிங்ஸ் அல்லது ரிலேஷன்ஷிப் இருக்கணுமா டாக்டர்?
7: இப்ப நம்ம எப்படி பிளட் பேங்க்ல இருந்து வாங்குறோம், நம்ம யாரோட பிளட் வாங்குறோம் நம்மளுக்கு தெரியாது. இப்ப அடுத்த ஒன்னொன்னு யூனிட் வேணும்னா அந்த மேட்சிங் தான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அது வந்து இதுல வந்து மேட்சிங் கூட கிடையாது, பிரஸ்ட் மில்க் மேட்சிங். இது வந்து யாரோட பாலாவும் இருக்கலாம், தேர் நீட் நாட் பி எனி ரிலேஷன் அட் ஆல். ஒன்லி திங் இஸ் தி மில்க் ஹஸ் டு பீ ப்ராசஸ்ட்.
6: நம்ம ஊர்ல பிரஸ்ட் மில்க் ஷேரிங் பத்தி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா? இத பத்தி உங்களோட கருத்து என்ன?
7: அதாவது we are opening up. இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 4-5 years வந்து நாலேஜ் வந்துட்டு இருக்கு. பட் இன்னும் நம்ம வெளிநாட்டுகள் கம்பேர் பண்ணும்போது we are still very lacking behind தான். பயம், டபா பால குடுப்பேன் ஆனா அம்மா பால் வேற அம்மா பால் குடுக்கறதுக்கு வந்து இன்னும் அவ்வளோ ஓபன் மைண்டட் நம்ம ஆட்கள் கிட்ட வரல. பிளஸ் நார்மலா பிரஸ்ட் மில்க் கொடுக்கும் போதே வந்து பால் இருக்குனாலே வந்து இல்ல இல்ல எனக்கு பால் இல்ல என் குழந்தைக்கு அழுதுட்டே இருக்குன்னு டபா பால் ஊத்துறவங்க தான் இப்ப அதிகமாயிட்டு இருக்காங்க. சோ அந்த ஃபேக்டர் நாங்க கண்ட்ரோல் பண்ணி அம்மாக்கள் கிட்ட டைரக்டா கொடுக்க வைக்கதான் பாக்குறோம். டோனர் கிட்ட இருந்து எடுத்து குடுக்கறது வந்து ரேர் நம்பர்ஸ். எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லன்னா குழந்தை ப்ரீ மெச்சோர்டா இருக்கு, ரொம்ப சீரியஸா இருக்கு, பிரஸ்ட் மில்க் இருந்தா குழந்தைக்கு ரொம்ப நல்லது அனுபவம், அந்த அம்மா வந்து முடிஞ்ச முயற்சி செய்யறாங்க ஒரு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துடலாம். இப்ப எங்களுக்கு ஒரு பேபி வந்து அப்ளோக்ரிடல்ல இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அந்த அம்மாக்கு பால் இல்லைன்னு அந்த அம்மாக்கு செக்ரீட் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும், வந்து வருது இப்ப நல்லாவே. அப்படியும் வரலன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லைன்னு அப்ப வந்து அவங்க டோனர் மில்க்கு திரும்புறாங்க. வெளிநாடுகள் அப்படி கிடையாது, தே வெரி ஓப்பன் வித் இட். நம்ம சொசைட்டில இன்னும் அவ்வளோ அளவுக்கு வரல.
6: இங்க நிறைய பேருக்கு பிரஸ்ட் மில்க் ஷேரிங் பத்தி தெரியாம இருக்கு, அப்போ இதுக்கு எப்படிப்பட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் டாக்டர்?
7: இப்ப எப்படி நம்ம ஹெல்த் கேம்ப்ஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் நம்ம வந்து ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இதுக்கு ஆட்ஸ் கொடுக்கணும், இத பத்தி அங்கங்க வந்து ஒரு டாக்ஸோ இல்ல பிளாக்ஸோ ஃபேஸ்புக்ஸ் எல்லாத்துலயுமே போஸ்டிங்ஸ் வரணும். இப்ப ஃபேஸ்புக்லயே உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிரஸ்ட் மில்க் கம்யூனிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு குரூப்ஸே இருப்பாங்க. அதுலயே வந்து ஒரு பிரஸ்ட் ஃபீடிங்ன்றது இப்போ இப்பதான் பாத்தீங்கன்னா இப்போ 1 or 2 years தான் வந்து ஒரு பப்ளிக் பிளேசஸ்லயே ஃபீடிங் ரூம்ஸ்ன்றதே வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் இட்செல்ஃப் ஸ்டார்டட் ஓப்பனிங் ஒன்லி நவ். சோ அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க இருக்கணும், பப்ளிக் அவேர்னஸ், அதே மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரணும். கொண்டு வரும்போதுதான் தெரிய வரும் எல்லா ஒரு ப்ரோக்ராம். இப்ப நம்மளுக்கு ஆதி காலத்துல இருந்து ஃபேமிலி பிளானிங் ரொம்ப எடுத்தது யாருமே போல, கேம்பிங்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம எஜுகேட் பண்ண பண்ணத்தான் அவேர்னஸ் வரும்.
0: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தாய்ப்பால் பகுதலுக்குண்டான அனைத்து சந்தேகங்களையும் எங்களுக்கு தீர்த்து வச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நன்றி.
8: என்னாச்சு ஸ்வர்ணா, ஏன் டல்லா இருக்க?
9: இல்ல லக்ஷ்மி, ரெண்டு நாளா நெஞ்சு வலிக்குது.
8: நேத்து என்ன சாப்பிட்ட?
9: நேத்தா கிழங்குதான் சாப்பிட்டேன்.
8: அப்ப அதனால இருக்குமோ?
9: தெரியலையே.
8: அப்ப விடு, இன்னைக்கு சரியாவலன்னா நாளைக்கு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம்.
9: ஆ சரி போலாம்.
8: என்ன சொன்னா இன்னைக்கு எப்படி இருக்கு நெஞ்சு வலின்னு சொன்ன?
9: இன்னைக்கா வலி ஜாஸ்தியா தான் இருக்கு இன்னைக்கு.
8: ஏ அப்பவா, உடனே டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணலாம்.
9: ஆ கண்டிப்பா போலாம்.
10: உள்ள வாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு?
9: நெஞ்சு வலி டாக்டர்.
10: எத்தனை நாளா இருக்கு?
9: ரெண்டு நாளா வலி இருக்கு.
10: சரி, வீக்கம் ஏதாவது இருக்கா?
9: ஆ சின்னதா ஸ்வெல்லிங் மாதிரி இருந்துச்சு.
10: இது வந்து மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறியா தெரியுது. இது வந்து நம்ம மேலும் செக் பண்ணி பாத்துக்கலாம்.
9: சரி டாக்டர்.
11: தாய்மார்கள் மற்றும் 20 வயதிற்கு மேற்பட்ட மகளிர் அனைவரும் உங்களை மார்பக புற்றுநோயிலிருந்து காக்க முன்னெச்சரிக்கையாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
12: மக்கள் கருத்து.
13: வணக்கம், இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பேசலாம் வாங்க வித் மீ ஆர்ஜே சௌமியா. வணக்கம், உங்க பேர் என்ன?
14: என் பேர் ரேணுகா.
13: எங்க இருந்து வரீங்க?
14: விழுப்புரம்.
13: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
14: நான் ஹாஸ்டல்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
13: பிரஸ்ட் மில்க் ஷேரிங், தாய்ப்பால் பகிர்தலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
14: எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுமா.
13: உங்க பேர் என்ன?
15: ஐஸ்வர்யா.
13: எங்க இருந்து வரீங்க?
15: பொன்னேரி.
13: என்ன
15: பண்றீங்க? படிச்சுட்டு இருக்கேன்.
13: தாய்ப்பால் பகிர்தல் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
15: இல்ல சாரி, எனக்கு எதுவும் தெரியல.
13: உங்க பேர் என்ன?
16: கௌசல்யா.
13: கௌசல்யா எங்க இருந்து வரீங்க?
16: நான் ஆவடியிலிருந்து.
13: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கௌசல்யா?
16: அமேசான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
13: ரீசெண்டா இப்போ பிரஸ்ட் மில்க் ஷேரிங்னு ஒரு இது போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
16: ஆ தெரியும், ரொம்ப கிளியரா தெரியாது, ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பார்ப்பேன், அவ்வளவா தெரியாது.
13: ஓகே கௌசல்யா, தேங்க்ஸ். அக்கா உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
17: என் பேரு நித்யாமா, நான் வடபழனில இருந்து வரேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேம்மா.
13: தாய்ப்பால் பகிர்தல், பிரஸ்ட் மில்க் ஷேரிங், இத பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
17: அப்படின்னா என்னமா?
13: உங்க பேர் என்னக்கா?
18: என் பேர் பிரீத்தி.
13: எங்க இருந்து வரீங்க?
18: நான் சென்னையில இருந்து வரேன்.
13: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
18: நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
13: தாய்ப்பால் பகிர்தலை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா?
18: இல்ல அது

0: ஏதோ தெரியாது. ஓகே தேங்க்ஸ். ஹாய்மா, உங்க பேர் என்னம்மா?
1: மிஸ்டர் ராஜா.
0: எங்க இருந்து வரீங்கம்மா?
1: நான் உங்க மக்கள் தான்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
1: ஹவுஸ் ஒய்ஃப்.
0: இப்ப வந்து தாய்ப்பால் பகிர்தல் அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருக்குமா, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க?
1: அது வந்து அடுத்தவங்களுக்கு மற்ற குழந்தை கொடுக்கறது நத்திங்கிறோம். யூ கேன் ஷேர் இட், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. தட்ஸ் ஆல் ஐ நோ.
0: தேங்க்யூம்மா. உங்க பேர் என்ன மேம்?
2: என் பேர் வசந்திமா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் பூ வியாபாரம் பண்றேன்.
0: எங்க இருந்து வரீங்க?
2: நான் இந்த சென்னையில் தான் இருக்கேன்.
0: தாய்ப்பால் பகிர்தலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
2: தாய்ப்பால் அது எனக்கு தெரியாதுமா, எனக்கு அதெல்லாம். அது
0: சரி, அதை பத்தி என்னமா நினைக்கிறீங்க? பகிர்றது நல்லதா கெட்டதா?
2: பகிர் நல்லதுதான் அது.
0: தேங்க்யூமா.
3: என் பேர் சங்கரி.
0: எங்க இருந்து வரீங்க?
3: நான் டவுசன்லி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அக்கா?
3: நான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன்.
0: ஓகே அக்கா, இப்ப வந்து பிரஸ்ட் மில்க் ஷேரிங் தாய்ப்பால் பகிர்தல் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கா தெரியும்?
3: எனக்கு வந்து தெரிஞ்சதா, கண்ணாடிப்பேட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நார்மலா டெலிவரி ஆகிற தாய்மார்கள்ட்ட இருந்து தாய்ப்பால் எடுத்துட்டு போய் அங்க பதப்படுத்தி வச்சு தேவையான டைம்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கறாங்க.
0: வேற ஏதாவது இதை பத்தி
3: தெரியும்?
0: சரிக்கா, தேங்க்ஸ். பாட்டி, உங்க பேர் என்ன? பாட்டி
4: மணி.
0: எங்க இருந்து வரீங்க?
4: திண்டிவனத்துல இருந்து வரோம்.
0: என்ன வேலை பாக்குறீங்க பாட்டி?
4: பால்வாடி டீச்சர்.
0: தாய்ப்பால் பகிர்தலை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
4: அத பத்தி எதுவும் தெரியாதுமா எனக்கு.
0: சரி பாட்டி, தேங்க்ஸ். மேம், உங்க பேர் என்ன மேம்?
5: திவ்யா.
0: எங்க இருந்து வரீங்க?
5: நுங்கம்பாக்கம்.
0: சென்னை. என்ன ஒர்க் பண்றீங்க மேம்?
5: ஹவுஸ் ஒய்ஃப்.
0: ஓகே மேம். பிரஸ்ட் மில்க் ஷேரிங்க பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா?
5: தெரியும். அதை பத்தி இப்ப ரீசெண்டா என்னோட பேபி வந்து ஜாயிண்டஸ்க்காக அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல நிறைய பேபிஸ், நிறைய மதர்ஸ் அங்க பார்த்தோம்னாங்க. அங்க நிறைய பேபிஸோட அம்மாலாம் வந்து ஐசியூல இருந்தாங்க, பேபிஸே முடியாம இருந்தாங்க. அந்த டைம்ல அந்த மாதிரி இருக்க பேபிஸ்க்கெல்லாம் வந்து நான் என்னோட மில்க நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அங்க மில்க் பேங்க்னு தனியா இருந்துச்சு. அங்க அந்த மில்கை வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி அதை பேபிஸ்க்கெல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மில்க் பேங்க்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது வந்துச்சு.
0: தேங்க்யூ மேம். உங்க பேர் என்னங்க?
6: ப்ரீத்தி.
0: எங்க இருந்து வரீங்க?
6: சென்னை.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: பிரஸ்ட் மில்க் ஷேரிங்க பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
6: கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான்.
0: கிளியரா தெரியல. ஓகே, தேங்க்யூ. ஹாய் மேம், வாட்ஸ் யுவர் நேம்?
7: மை நேம் இஸ் ஷபானா. ஐ எம் அ ஃபிசியோதெரபிஸ்ட்.
0: வேர் ஆர் யூ ஃப்ரம்?
7: Basically, I am from Gujarat, but I am settled here in Chennai for the last 14 years.
0: Ma'am, do you know anything about breast milk sharing?
7: Well, I'm not much aware of breast milk sharing, but as you have asked me, I will definitely have a short talk about this. Actually, nowadays, people think that they give importance to breastfeeding. Before and all, due to work schedule and all, they were not able to give much timing for that. But now I think as the women are participating much in job and all, they have to be aware of breast milk sharing. Because when a mother who is scheduled for a long time work, she may not able to give time for her baby to feed. So when there is a mother at home, for them they can like arrange some classes or like that, they can arrange something which they can help out the kids which are at home to feed the babies. And moreover, I think those who are totally at home, they can share their breast milk to the babies whom the mother is not able to give. So in my opinion, it is better, and we should have some initiative on this topic as well.
0: Thank you, ma'am. ஃபைனலாக நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சென்னை மக்கள் மத்தியில் பிரஸ்ட் மில்க் ஷேரிங் பற்றி எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்னு இன்றைக்கி நம்ம ஷோ மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஷோ கேட்டுட்ருக்க எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள்கிட்ட இதை பற்றி சொல்லுங்கள். இதை நிறையா பேருக்கு போய் சேரும்போது நிறையா தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியோட நாளை உங்களை வந்து சந்திக்கிறேன். பேசலாம் வாங்க ஷோவில். நான் உங்கள் அஜய் சௌமியா. நன்றி, வணக்கம்.
8: என்ன நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், விழிப்புணர்வை ஏற்படுத்தும்னு நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே அக்ஷயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கு. என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருது அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழ் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
3: மிஸ்டர் உத்தம் சலானி.
4: Life is full of learning. Till you breathe the last, you have to learn. So you are a student for life. There is no end to learning, whether it is a matter which is relating to your personal or commercial, whichever way, it is a learning process. So always say that I am a student, because once you say that I have reached the level, then that means what? That means that's the end. You have no more chance to even improve yourself. So the growth is stopped. Once there is no growth, what happens? You would have seen trees grow. It starts with a small seed, goes on, gets into a plant. So it goes vertically, and after certain times it grows horizontally, and then it has to die, because there is no possibility of further growth. So it has to die. Same is about human. From childhood you grow like this, and after certain time you grow like this, and finally you go into it. This is a fact. You could have seen your photos of your father, mother, how they were, how they are, and how they will be. All that you will be knowing, right? When I am saying learning, I am also learning. I am not teaching. When I teach, I have to learn. When I have to learn, I have to teach. What happens when you share? It grows, it multiplies. If I have an idea, you have an idea, we share an idea. How many ideas we have? If I have 1 rupee, I have 1 rupee, we exchange 1 rupee each. How many rupees I have, how many rupees you have? 1. But when I have an idea, I give an idea to you. How many ideas do we have? Minimum 2. How much is the number of ideas we have is not countable, because you may think differently. Once I give an idea, you may develop on that idea. The same thing is going to apply, because when I am going to get into the concepts, when I am going to get into the subject proper, I will throw out ideas, and I want ideas out back, because normally we miss the bus, and then after the thing that we should have catch that bus. What happens is, at the fag end, you think that yes, I should have noted this, I would have been better, I would have asked the doubts, I would have got the clearance done. Normally you miss out, and at the fag end you think that how to ask now. That is the problem. So when you have a wrong start, what happens? If you have a wrong start, what happens? End is wrong. You take any sports person, any sports activity for that matter, which sports you are interested in, we'll take that example and go forward. Cricket, okay. Why Ashwin bowls with only 5 steps? Why Srishant bowls with 30 yards? why Ishan Sharma bowls with that kind of a scenario? Why? Have you ever thought of why? Why? Why? Why it has been happening like that? Because they have understood their core strength and weaknesses. Just because they are going to come from the boundary wall or outside the stadium, they will not bowl faster. Just because they are going to bowl from the nearer, that means they will not be effective. That is also not the case. If they are going to come running, then that running force will help them to bowl faster. That will help them to do it. There are many stories like this. I can tell you umpty number of stories. How many of you have watched birds flying? You have seen birds flying near the seashore? In various places, how they fly? Do they fly in isolation? No. How they fly? V shape. Why? Straight away you have one option, Google search. Anything you require, search Google. But Google search may throw open wrong ideas. Why they fly like that? To? No. Fly faster. One will lead, the other will follow. They don't.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: Welcome back, listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
4: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரேடியோ ஆக்சைடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுகிறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுகிறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான். ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாள்றது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்து இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லிக் கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை. 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து கொட்டிக்கிற நேரம் இது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். வார வாரம் வெவ்வேறு துறையில இருக்கிற தொழில் முனைவோர், பெண் தொழில் முனைவோரை நம்ம வந்து கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற தொழில் வாய்ப்புகளையும் அந்த துறையில இருக்கிற பல்வேறு பயிற்சிகள் பற்றியும் அதை பத்திலாம் நம்ம நிறைய தெரிஞ்சிட்டு வரோம். ஸோ இதை கேட்கிட்ட உடனே நிறைய வந்து போன் கால்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு, அந்தந்த துறையில வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஒரு ஒரு லேடி வந்து எங்களுக்கு வந்து போன் பண்ணப்போ அவங்க கேட்டாங்க, அவங்க வீட்லயே வந்து கெமிக்கல்ஸ் இல்லாம சோப் எல்லாம் வந்து அவங்க வந்து தயாரிக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்காக தயாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி வெளியில வாங்காம அந்த சத்து மாவு, அந்த கஞ்சி அதெல்லாம் இது பண்றதுக்கு தானே வீட்டுல வந்து கஞ்சி மாவு பண்றதுக்காக சத்து உணவுகள் எல்லாம் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி சந்தைப்படுத்துறது, இது வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாங்க அவங்க, இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு எங்ககிட்ட கேட்டாங்க. ஸோ அவங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கற மாதிரியும், அது மட்டும் இல்லாம பல்வேறு நேர்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ள வகையில ஆர்கானிக் உணவுகளையும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸையும் விற்பனை பண்றதுக்காக வாய்ப்பு குறித்து நம்ம வந்து ரெண்டு பேர் வந்து நம்ம ஸ்டுடியோக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த துறையில இருக்கிற வாய்ப்புகள் என்னென்ன, தொழில் முயற்சிகள்லாம் என்னென்ன வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு அவங்க கிட்ட நம்ம இப்ப பேச போறோம். வணக்கம் மேடம். சங்கீதா மேடம், நீங்க வந்து சொல்லுங்க, இந்த ஆர்கானிக்னா என்ன முதல்ல?

0: இயற்கையா, அதாவது ஆர்கானிக்ங்கிற வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கு. பட் உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னா இப்போ பரவலா எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாம, அதாவது கெமிக்கல் ரெண்டு வகையில யூஸ் பண்ணலாம் உணவு உற்பத்தியில. ஒன்னு வந்து ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, அதெல்லாம் வந்து ரசாயனமா யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு வந்து உணவு உற்பத்தி செய், அதாவது உணவு பொருட்கள் தயாரிக்கிறதுல. இப்போ வெல்லம் கடையில் வாங்குறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், அது வந்து சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எண்ணெய் தயாரிக்கிறது, அந்த ரிஃபைனிங் ப்ராசஸில் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேஜ்லேயுமே கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக இயற்கையான முறையில் மாட்டுச்சாணம் போட்டு விளைவிக்கிற உணவுப் பொருட்கள், மற்றபடி ப்ராசஸிங்லேயும் எந்த வித கெமிக்கல் ரசாயனம் இல்லாமல் உற்பத்தி செய்கிற உணவு வந்து ஆர்கானிக் உணவுன்னு சொல்கிறோம்.
1: இது வந்து சாத்தியமா, அதாவது அதிக அளவில் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு இது சாத்தியமா?
0: இது கண்டிப்பாக சாத்தியம். இப்போ ஆக்சுவலாக ஒரு போன மாதம் கூட யூஎனில் ஒரு ரிப்போர்ட்டே இது பண்ணியிருக்காங்க, ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு ஸ்டடி பண்ணி. அதாவது இனிமேல் போக போக நம்ம ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம், அதாவது உணவுக்கு உத்தரவாதம், அது வந்து இயற்கையாக நம்ம விவசாயம் பண்ணினா மாத்திரம்தான் முடியும் அப்படின்னே அவங்க வந்து ரிசர்ச் ஸ்டடி இப்போது வெளியிட்டிருக்காங்க. இது வந்து நிறைய விவசாயிங்க இந்தியாவில் மாத்திரம் இல்லை, இந்தியா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஒரு லீடிங் இதை வந்துட்டுருக்கு. இப்போது த்ரூ அவுட் த வேர்ல்ட் நிறைய கண்ட்ரீஸில் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் இதை ப்ரூவ் பண்ணுறாங்க. அவங்களோட ஈல்டெல்லாம் வந்து கெமிக்கல் ஃபார்மிங்கோட எக்கச்சக்கமாக யூனோ ஜாஸ்தியாகிற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய இயற்கையான தொழில்நுட்பங்கள், இப்போ பஞ்சகவ்யம்னு ஒன்று இருக்கு, இது வந்து மாட்டு சாணம், மூத்திரம், அப்புறம் பால், தயிர், நெய், இது வந்து நம்ம ஆயுர்வேதத்தில் இருக்கு, அதை வந்து இப்போ மறுபடியும் கொண்டு வராங்க. அது போட்டாக்கா பயிர் இது உற்பத்தி விளைச்சல் ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரி நிறைய இயற்கை தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, இதனால விளைச்சலும் வந்து பெருகிக்கிட்டே இருக்கு. அதனால இப்போ வளர்ந்து கொண்டே போற மக்கள் தொகைக்கு வந்து இயற்கை விவசாயம் உணவளிக்குமா அப்படின்னா இயற்கை விவசாயம் தான் உணவளிக்க முடியும்.
1: இப்ப இந்த மாதிரி ஆர்கானிக் உணவுகள் எல்லாம் வந்து தயாரிக்கிறவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் பண்றீங்க, எப்படி வந்து அந்த என்டர்பிரினர்ஸ்க்கு எப்படி நீங்க உதவி பண்றீங்க?
0: முதல்ல எங்கள் ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லிடுறோம். எங்கள் ஆர்கனைசேஷன் வந்து ரெஸ்டோர் அப்படின்னு, ரெஸ்டோர் அப்படின்னா மீட்டு எடுக்கிறதுங்கிறது பொருள். எங்களோட பைலைன் வந்து நேச்சர், லைவ்லிஹுட்ஸ், ஹெல்த். அதாவது இன்னைக்கு பரவலாக பார்த்தீங்கன்னா இயற்கை, வாழ்வாதாரங்கள், நம்மளோட ஆரோக்கியம் மூணுமே வந்து ரொம்ப வேகமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இது வந்து எதனால் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம இப்போ இன்னைக்கு வாழற விதம், அது வந்து அதனால வர பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதுக்கு இதை பற்றியான டீட்டெயில்ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய இப்போ வெளியே வந்துட்ருக்கு, நிறைய பேருக்கு விழிப்புணர்வும் வந்துட்ருக்கு. ஸோ எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து ஒரு வாலண்ட்ரி ஆர்கனைசேஷன், ஒரு என்ஜிஓ. நாங்கள் வந்து ஒரு 10 பேர் ஒரு கோர் குரூப்பில் இருக்கோம். நாங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். இதை தவிர நிறைய கம்யூனிட்டியிலேருந்து நிறைய பேர் வந்து எங்களோட வாலண்டியராக சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட ஆர்கனைசேஷனோட குறிக்கோள் என்னென்னா, இயற்கையை பாதிக்காத முறையில் சிறு விவசாயிகள், சிறு இந்த வியாபாரிகள், கைத்தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி வாழ்வாதாரங்களை எப்படி மீட்டெடுக்கிறது, எப்படி நிறைய பேருக்கு லைவ்லிஹுட்ஸ் பெற்றுத்தர்றது, அதுவும் இந்த மாதிரி வாழ்வாதாரங்கள் உருவாக்கும் போது அவங்க வந்து எப்படி நம்ம ஹெல்த் ரெஸ்டோர் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம ஆரோக்கியத்தை மறுபடியும் நல்ல இதுக்கு கொண்டு வர மாதிரியான பொருட்கள் எப்படி தயாரிக்கிறது, அதை வந்து நம்ம எப்படி நுகர்வோருக்கு எடுத்துக்கொண்டு போகிறது, இந்த ப்ராசஸ் மூலமாக எப்படி நம்ம நுகர்வோருக்கு இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, இதுதான் எங்களோட குறிக்கோள். அதாவது முழுக்க முழுக்க லைஃப் ஸ்டைல் பற்றி, அதில் உணவும் இருக்குது, நம்ம போடுற உடையும் இருக்குது, நம்ம குடிக்கிற தண்ணீர், நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்களும் இருக்குது, எல்லாமே அடங்கும் இதில். இதில் உணவு பத்தி பேசுறதுக்கு என்னுடைய நண்பர் அனந்து கிட்ட கொடுக்கிறேன்.
2: வணக்கம் மேடம். உணவுன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர் இப்போ கேட்டாங்கன்னா பால் எங்கேருந்து வருது, அவர் முட்டை எங்கேருந்து வருதுன்னா ஸ்பென்சர்ஸ்லேருந்து வருது என்று சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க பசங்க எல்லாம். ஸோ அவங்களுக்கு இப்போ அவங்கள சேர்த்து அவங்களோட அப்பா அம்மாக்களையும் சேர்த்துருந்தாங்களும் இப்போ எங்கேருந்து வருதுன்னா இப்போ ஒரு நெல்லுன்னா எப்படி சாகுபடி பண்ணுறாங்க, அது எந்த மாதிரி நிலம் இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி நீர் நிலைகள் வேணும், அதே மாதிரி இந்த ஒரு அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸிங் எப்படி இருக்கு
1: தெரியல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்பலை.
2: ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு அரிசி வேணும்னா நியரஸ்ட் ஷாப் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அது எங்கேருந்து வருது, ஸோ நம்ம வந்து அது எங்கேருந்து வருது எப்படி வருது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்கீதா சொன்ன மாதிரி இப்போ ஒரு எண்ணெய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன கெமிக்கல் வருது. ஒரு வெள்ளம்னு எடுத்தோம்னா ஒன்றுமே இல்லை, ஒரு கரும்புலேருந்து சாறு புழிஞ்சு அதை வந்து காய்ச்சி நம்மளுக்கு வெள்ளம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது உள்ள வந்து கால்சியம் போடுறோம், சல்ஃபர் வரும், இது வரும் அப்படின்னு கிடைக்குமா அது ரொம்ப முக்கியம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் உற்பத்தி பண்ணுறவன் நேர்த்தியாக உற்பத்தி பண்ணுறதுக்கும் நாங்கள் உதவி செய்கிற மாதிரி இங்கே நுகர்வோர் இருக்காங்களே அவங்க வாங்கிறது நேர்த்தியான பொருட்களாக இருக்கணும், அது அதுவும் முக்கியம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் சைக்கிள். ஸோ இதில் மீதி எல்லா பெரிஃபரல்ஸும் இருக்குது, அது எல்லாமே வந்து எவ்வளோ நேர்த்தியாக இருக்க முடியுமோ அவ்வளோ நேர்த்தியாக, நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த உலகத்தோட ஆரோக்கியமும் அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம். அப்போ தான் நாளைக்கு நீங்கள் என்ன விட்டுட்டு போக போகிறீங்க, 10 சோமோ 2 பங்களா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தண்ணியே இல்லை அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க 2050 அது வந்து ஒன்றும் பிரச்சனையுமே கிடையாது. அரிசியே கிடையாது, எங்கேயோ அமெரிக்காவில் ஒரு இடத்துல இருக்கா ஒரு மிஷின்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்களான்னு வந்து சாப்பிட்றத விட நம்ம 1000 வருஷங்களாக நம்ம வந்து உலகத்துக்கு எப்போவுமே சொல்லி கொடுத்துட்டு இருந்த மாதிரி இப்போ திருப்பி அவங்கள மீட்டு எப்படி வரணும், இயற்கைக்கு தோதா உற்பத்தியும் செய்து எப்படி நம்ம எல்லாருமே வாழ முடியும், நல்லாவும் வாழ முடியும், ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், இயற்கையும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபுட் ப்ராசஸிங்னே பார்த்தீங்கன்னா இப்போது எங்களோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் அந்த ஃபார்மர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதேமாதிரி கஸ்டமரையும் இவங்களையும் சேர்க்கறது. ஒன்று வந்து இந்த பக்கம் விவசாயியை வந்து ஒரு உதவி எங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸ் நியாயமான விலை அவனுக்கு கொடுத்து நடுத்தரகர்கள் இல்லாமல் எங்களுக்கு வர மாதிரி, அதே மாதிரி கஸ்டமருக்கு அதனால் நடுவில் ஒரு 4-5 பேர் இல்லாததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் நல்ல பொருட்களாக கிடைக்கும்னு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேணும்னு அதுக்கு நினைக்கிறோமோ அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த அந்த விவசாயி நேர்த்தியான முறையில் ஒரு இயற்கைக்கு தீங்கு இல்லாத விதமாகவும் முடிஞ்ச வரைக்கும் ரசாயனங்கள் எல்லாம் இல்லாமல், முடிஞ்ச வரைக்கும் இல்லை அது தப்பான வார்த்தை, ரசாயனங்களே இல்லாமல் அவன் எவ்வளோ உற்பத்தி செய்ய முடியுமோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி அவங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணி அவங்களையும் இயற்கையான இதுக்கு மூவ் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் எண்ட் டு எண்ட் ஸ்பெக்ட்ரம்ல ஹெல்ப் பண்ற மாதிரி, அது ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ரெஸ்டோர்ல.
1: இதுல என்னென்ன சார் செய்ய முடியும், இந்த ஆர்கானிக் இதுல வந்து என்னென்ன தயாரிக்கலாம், யார் யார் தயாரிக்கலாம்? இப்ப வந்து விவசாயிகள்னு சொல்றீங்க, அப்ப வந்து ஒரு சின்ன நிலம் வச்சிருச்சவங்க மட்டும்தானா, இல்ல வந்து வீட்டுல வந்து மாடியில வந்து மொட்டை மாடியில வந்து தொட்டியில வந்து செம்பருத்தி பூ வச்சுட்டு கூட அதுல வந்து ஷாம்பு பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இயற்கை ஷாம்பு எல்லாம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் கூட ஒரு வகையில ஆர்கானிக் தானே. ஸோ அப்போ வந்து துளசி வச்சு இது பண்ணுறாங்க, அந்த மருந்து ஏதோ தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் கூட வந்து ஏன்னா விவசாயிங்கன்னா ஒரு 1 சென்ட் நிலம் அப்படி இல்லாமல் வேற எந்தெந்த வகையில் விவசாயிங்களா உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க?
2: இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு விவசாயியை போய் பார்க்குறோம் என்ன அங்கே அங்கே வந்து அவங்கள்ட்ட என்னென்ன விளையுதுன்னு பார்க்கும்போது இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியுது, ஓஹோ வெண்டைக்கான என்ன அவ்வளோ 60 நாளில் வந்துருமா, இதுன்னு என்ன 4 வாரத்தில் வந்துருமா அப்படின்னு தெரிஞ்சு, அப்போ ஏன் மொட்டை மாடியிலேயே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேயே இருக்கிற சிறிய நிலத்திலையோ இல்லைன்னா மொட்டை மாடியிலையோ வீட்டுக்குள்ளேயே கூட அந்த ஒரு தொட்டியில் மண் தொட்டியில் பண்ணுறவங்க கூட அதை விட ஆர்கானிக்காக வேறு எதுவுமே கிடைக்க முடியாது. ஏன்னா அது வந்து 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட நகராமல் 5 மீட்டர்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கலை, உங்கள் கண்ணுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாருமே எதுவுமே கலக்கலை, அதுதான் இருக்கிறதுலேயே உகந்த உயர்ந்த இயற்கையான பொருளாக இருக்க முடியும். இந்த உணவு பொருட்கள் உபயோகப்படும், ஐ மீன் இந்த உற்பத்தி செய்கிற இடம் இருக்கு இல்லையா, அதில் அதில்
1: இந்த ஆர்கானிக்கில் உணவுனா அரிசி காய்கறிகள்
2: எப்படி அரிசி தான் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்களே சொல்கிற போது கூட அரிசின்னு சொல்கிறீங்களே, அரிசி மட்டும் இல்லை நம்மள்ட்ட சிறுதானியங்கள் நிறையா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு கம்பு கேவரு தவிர சிறுதானியங்கள் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற பல தானியங்கள் இருந்தது முன்னாடி வழக்கத்தில், இப்போ அதெல்லாம் வழக்கொழிந்ததுனால தான் இப்போ அந்த டயபெட்டிஸ் பிபி போன்ற பல நோய்களும் வரத்துக்கும் உண்டாகிறதுக்கும் இன்சூரன்ஸ் ஆஃப் ஆல்
1: நோய்கள்
2: வரத்துக்கு மெயின் ரீசன், அதாவது நாட்டுச்சோளம் அப்புறம் வந்து வரகு சாமை திணை இப்படிலாம் திணையும்
1: திணையும் சொல்லுவாங்க இல்லையா,
2: தேனும் திணைமாவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேயும் கேள்விப்பட்டிருப்போம். அதோட சரி, அதுக்கப்புறம் எப்ப அது சினிமாவில் கினிமாவில் பார்க்க முடியுமான்னு கூட தெரியாது. ஸோ அதெல்லாம் இப்ப திருப்பி வழக்கத்துக்கு வந்துச்சுன்னா அதுல எல்லாம் இருக்கிற நிறைய நியூட்ரிஷன் அதெல்லாம் வந்து த ஹோல்சம் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க தட்டில் இருக்கிற எல்லா கலரும் இருக்கணும், எல்லாமே வந்து நிறைவான பொருட்களா இருக்கணும். இந்த அரிசி என்ன பண்ணும், மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சீவி சீவி சீவி நடுவில் வந்து சத்தே இல்லாத ஒரு அரிசியை தான் வந்து சேருது நம்மளுக்கு. அது உள்ளே எக்கச்சக்க கெமிக்கல் அதை விளைவிக்கிறதுக்கும் சரி, அது வந்து நிறைய நாள் மார்க்கெட்ல இருக்கணும், பூச்சி அண்டாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேஜ்லயும் அதுல கெமிக்கல் வர்றதுனால தான். ஸோ அந்த கெமிக்கல்ஸோட எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கு உங்களுக்கு அந்த அரிசியோட எஃபெக்ட் விட. ஸோ அதனால தான் இப்ப நம்ம தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னா கம்மியான இது
1: நோய்கள்
2: கம்மியாக நம்மளுக்கெல்லாம் வந்து இப்போ அந்த 30-40 வந்து எல்லாமே நம்ம கேள்விப்படுறது காரணமே அதுதான். சத்தான பொருட்கள் என்னென்னு திருப்பி நம்ம யோசிச்சு நம்ம வழக்கத்தில் என்னென்ன இருந்தது, நம்ம ஊர்களில் நம்ம பக்கத்தில் என்னென்ன இருந்துச்சுன்னு காய்கறிகளே அதுதான் நல்லது. திருப்பி நம்ம வந்து எங்கேயோ பார்த்தோம் எக்ஸாட்டிக்காக இந்த காய்கறி அந்த காய்கறின்னு விளை வச்சு ரெட் கலராக ரோஸ் கலராக ஏதோ ஒரு கேபேஜை கொண்டு வந்து அதுக்கு ஒரு மருந்து போடணும், அது வந்து ஏதோ 10 டிகிரியில் விளைவிக்கிறத வந்து நம்ம இங்கே விளைவிச்சு அதை மெட்ராஸில் 40 டிகிரி கொண்டு வந்து அது 4 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு இடத்துல தங்கி உங்க வீட்டுக்கு வந்து அது சத்துலாம் என்ன இருக்கும், அது செத்துதான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத, ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த படிப்பினை வேணும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அந்த ஃபுட் என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அது, அது அடுத்தது அது எப்படி நம்மளுக்கு வருது, அதோட ப்ராசஸிங் எப்படி இருக்குது என்ன. ஸோ இப்போது உங்கள் கேள்விக்கு இந்த அரிசி காய்கறிகள் இதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக தயாரிக்கிற பொருட்களாக இருக்கணும். அது நுகர்வோருக்கு எப்படி வரணுன்றதுக்காக நாங்கள் வந்து இப்போ ஒரு சந்தை மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 2 இடத்துல சென்னையில் இப்போது சின்ன உழவர் சந்தையில வந்து உழவர்கள் வருவாங்க, இங்க வந்து உழவர்கள் இல்ல நடுத்தரகர்களும் இல்லை, நாங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. உழவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 15 கிலோ ஒரு 50 கிலோவோ கொண்டு வந்து இங்க வித்துட்டு போனான்னா அவனுக்கு வந்து பெட்ரோலுக்கு ஆயிரும். அதனால நாம் எல்லாத்தையும் கூட்டி வாங்கி கொண்டு வந்து இங்கே வந்து நல்ல விலைக்கு நுகர்வோர்கள் கிடைக்கிற மாதிரி செய்கிறோம். இதை நீங்கள் பல இடத்துல கிடைக்க செய்யலாம். அது வந்து ஒரு
1: தொழில் வாய்ப்பு,
2: ஒரு தொழில் வாய்ப்பு.
1: உதாரணத்துக்கு நீங்க வந்து இது எந்த இடத்துல இருக்கு சார், மயிலாப்பூர்ல இருக்கு,
2: எங்களது வந்து இப்போ அடையார்ல இருக்கு, பெசன் நகர்ல இருக்கு,
1: 2 இடத்துல இருக்கு. இப்ப இதே வந்து இப்ப அண்ணா நகர்லயோ செட்பட்லயோ எக்மோர்லயோ இருக்கிற அங்க இருக்கிற பகுதியில வாங்கறதுக்காக இதே மாதிரி ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை நீங்க சொல்றீங்க, அவங்களுக்கு என்ன வழி நடத்துறீங்க?
2: இப்போ நாங்கள் வந்து ரிலையன்ஸ் இல்லை, அதனால எங்களுக்கு வந்து 128 பிரான்ச் இந்த நாளைக்குள்ளே வரணும், நாங்கள் எல்லா இடத்துலையுமே போய் ஆக்கிரமிக்கணுன்றது எங்களோட ஐடியா இல்லை. அதனால இப்போ வளசரவாக்கம் எங்கே இருந்து வேணால் அவங்க யாராவது இருக்கோ அங்கே ஒரு குழுமமாக இருக்கும், நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு கடை வைக்க முடியும், எங்களிடம் இடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, எங்கள் கூட கொஞ்ச நாள் வாலண்டியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்கிறோன்னு தெரியும், இப்போ ஆர்கானிக்னா என்னென்னு புரியும், எங்கேருந்து வருது எப்படி வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க வந்து அவங்க இடத்துலேருந்தே எங்கள் மூலமாகவும் செய்யலாம், இல்லைனா நாங்கள் எங்கேருந்து வர வைக்கிறோன்னு தெரிஞ்சு அங்கேருந்தே அவங்களும் வர வச்சு அவங்களே கூட அந்த ஏரியாவில் விற்று கொள்ளலாம். அது ஒரு 10 குடியிருப்பு இருக்கிற இடமா இருக்கலாம், அவர் அந்த ஊர் பூராவும் இருக்கலாம். இந்த மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க, இப்போ இன்னும் மெட்ராஸ் பெங்களூர் பல இடத்துலையும் இருக்காங்க, மெட்ராஸ்லேயே கூட ஒரு 2-3 இடத்துலையும் இருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக அவங்களே கடை போட்டு. அதான் நம்ம இந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தோம்ல, உணவு எங்கேருந்து வருது எப்படி வருது சரி ஆர்கானிக் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆர்கானிக் ஷாப் இருக்கா, அதான் எங்களுடைய நோக்கம் நீங்கள் எங்ககிட்ட தான் வந்து வாங்கணுன்றதெல்லாம் கிடையாது.
1: ஒரு சின்ன இதுனா எப்பவுமே ஆர்கானிக் உணவுகள் எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இதனால வந்து அதாவது வந்து அதுக்கு வாங்குற கெப்பாசிட்டி வந்து ஒன்லி அப்பர் சொசைட்டி பீப்புள் மட்டும்தான் வாங்க முடியும், நடுத்தர மக்கள் வந்து இது வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு, அது உண்மையா?
2: அது ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து இன்னைக்கு தேதிக்கு அது வந்து ஆர்கானிக்ன்றது இப்போதானே கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலும் வந்து அதோட தெளிதல் வந்து கொஞ்சம் அதனால சில ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எங்கேருந்தோ வரணும், இந்த வால்யூம் நம்ம அதில் ஒரு நாளைக்கு இவ்வளவு கிலோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறு பொட்டிக்கடையோ இல்லைன்னா அந்த ஒரு பெரிய ஃபுட் வேர்ல்டு மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரோ எவ்வளவு விற்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளால இப்போ பண்ண முடியாதுன்றதுனால எவ்வளவு கொண்டு வரோம், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா காஸ்ட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும்.
1: ஈவன் வந்து ஃபுட் வேர்ல்டு ஸ்பென்சர் மாதிரி பெரிய கடைகளில் கூட சாதாரண காய்கறியும் ஆர்கானிக்ல விளைஞ்ச காய்கறியும் போட்டு விற்கிறாங்க, பட் அதோட ரேட் நீங்க சொன்ன மாதிரி ஜாஸ்தியாக இருக்கு,
2: அதுக்கு டிமாண்ட் இருக்கு, சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தான் நாங்க வந்து இந்த 2 சைடுலயும் அதுல ஒர்க் பண்ணணும்னு சொல்றோம், சப்ளையும் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ அந்த டிமாண்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரணும். அப்போ தான் அது வந்து ஒரு இப்போதானே இட் இஸ் அ வெரி நேசன்ட் மார்க்கெட். ஒரு நிமிஷம் சங்கீதாட்ட கொடுத்துருங்க.
0: இது இவர் அனந்தோ சொன்னது ஒரு முக்கியமான காரணம். அதாவது வால்யூம் வந்து கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. பட் இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது ஃபார்மர்ஸ் தரப்புலையும் பாத்தீங்கன்னாலும், இங்க ட்ரேடர்ஸ் கடை வைக்கிறவங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னாலும், இந்த ஆர்கானிக்னா அதான் விலை கொடுத்து வாங்குறவங்க இருக்காங்களே, நம்ம நிறைய விலை விற்போம் அப்படின்னு சொல்லி கடை வைக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸுங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஆர்கானிக் வந்து உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும். ஏன்னா நீங்க வந்து கடையிலேருந்து கெமிக்கல்ஸ் எதுவும் வாங்க போறதில்ல, உங்ககிட்ட இருக்கிற நேச்சுரல் இதை தான் நீங்க யூஸ் பண்றீங்க. அதனால உங்களோட இன்புட் காஸ்ட் கம்மியாகும். அதாவது உங்களோட இன்புட்டும் உங்க அவுட்புட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா லாபம் தான் கூடும். பட் பெரும்பாலும் சொல்ல மாட்டேன், ஃபார்மர்ஸும் இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ கொடுங்க விலை அப்படின்னு கொஞ்சம் அன்ரீசனபிளா ஏத்தி கேக்குறவங்களும் இருக்காங்க. அதான் ஆர்கானிக்கா குடுக்கறேனே, அதான் எனக்கு இவ்வளவு கொடுங்க. சோ இந்த ரெண்டுமே உண்மைதான்.
3: இது வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தி லாபம்
0: சம்பாதிக்கணுங்கிற
3: ஒரு தோற்றம் உருவாயிருக்கு,
0: அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. இப்ப நாங்க வந்து இதுல பெரிய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கறது எங்க நோக்கம் கிடையாது. இது எல்லாமே நாங்க வாலண்டியர்ஸ் தான் பண்றோம், எங்களோட ஓவர் ஹெட்ஸும் கம்மி. ஆனாலும் நாங்க வந்து கொஞ்சமா வால்யூம்ஸ் யூஸ் பண்றதுனால இப்ப எங்களுக்கே தெரியுது எங்களோட காஸ்ட் எதனால அரிசி இவ்வளவு விலைக்கு. இல்ல, சிலது வந்து கம்மியா இருக்கு கடையில கிடைக்கிறதோட, சிலது எங்களது கம்மியா இருக்கு, சிலது வந்து ஜாஸ்தியா இருக்கு, சிலது ஒரே ரேட்டு தான் இருக்கு. சோ இது வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து வருது, அங்கேருந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எவ்வளவு, இது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ பொறுத்து இருக்கு. நிறைய பேர் இங்க கடைக்கு வரவங்க வந்து இது இவ்வளவு சீப்பா இருக்கு உங்க கடையிலன்னு சொல்லுவாங்க. சிலது வந்து இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கனால வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது நாங்களும் வந்து அவங்களோட இது ஃபீட்பேக் வச்சு இது எப்படி இம்ப்ரூவ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபார்மர்ஸுக்கும், அதாவது ரொம்ப அவங்க அன்ரீசனபிளா கேட்கவும் கூடாது, அதுக்குன்னு அவங்களுக்கு தகுந்த விலையும் கொடுக்கணும். இப்படி ரெண்டு தரப்புலயும் எது ஒரு நியாயமான விலை அப்படிங்கறது நாங்க எப்பவும் அது
1: யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த உணவு தவிர, இந்த மாதிரி இந்த ரா ஃபுட்டை தவிர, இந்த அரிசி காய்கறிகள் இல்லாம வேற வகையில வந்து தயாரிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நேர்களை நீங்க உதாரணத்துக்கு அவங்க இந்த சத்து மாவு பண்றோம். ஏன்னா வெளியில கடையில வாங்கினா நிச்சயமா அது வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ் போட்டுருவாங்க, நான் வீட்லயே செய்யறேன், அப்கோர்ஸ் அது அவங்களுடைய பார்வையில அது ஆர்கானிக் தான், அதுவும் உண்மைதான். அது இப்ப அந்த மாதிரி உணவு பண்றது, இந்த கஞ்சி மாவு பண்றது, இந்த ராகி உணவுகள் பண்றது, அப்புறம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் அதுக்குன்ன வாய்ப்பு எப்படி இருக்கு? அது ஏதாவது நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? உங்க கிட்ட யாராவது வாய்ப்பு கொடுக்குறாங்களா?
0: இப்போதைக்கு நாங்க இன்னும் அதுல இறங்கல, பட் கண்டிப்பா இதுல வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து இன்னும் போக போக இதெல்லாம் நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதாவது மூலப்பொருள் வந்து நாங்க கொடுத்து இது தயாரிக்கிற முறை தெரிஞ்சவங்க, இந்த ஸ்கில் இருக்கிறவங்க வந்து எங்களோட இணைஞ்சு
1: என்ன தயாரிக்கணும், என்ன
0: இது மாதிரி நீங்க சொன்னது எல்லாமே, சத்து மாவு இல்ல கடலை உருண்டை இருக்கலாம். இப்போ நாங்க திணை வந்து நாங்க அந்த தானியமா விற்கிறோம், விற்பனை செய்யறோம். அதுல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ், திணையில பொறி கூட செய்யறாங்க ஸ்நாக்ஸ், சீரியல்ஸ் மாதிரி சாப்பிடறதுக்கு, இல்ல திணை வந்து உருண்டை லட்டு இந்த மாதிரி எத்தனையோ
1: ரெசிபிஸ் இருக்கு.
0: அத வந்து ட்ரெடிஷ்னலா நல்லா செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல தரமான இயற்கையான மூலப்பொருள் கொடுத்து அவங்க வந்து எங்களுக்கு செஞ்சு தர மாதிரி இருந்து அதுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு.
1: இன்னும் வரவேற்பு கொடுக்கறீங்க
0: கண்டிப்பா.
1: இப்ப அந்த மாதிரி ரெசிபிஸ் தயாரிக்கிறது ஒண்ணு, தானே வந்து செய்து கொடுக்கறது வந்து நீங்க சொன்னீங்க. இந்த கடலை மாவுக்கெல்லாம் நீங்க வந்து இது கொடுத்துறீங்க, மூலப்பொருட்கள் நீங்க கொடுத்துறீங்க அப்படின்னு. அப்புறம் வேற என்ன மேடம் வாய்ப்பு இருக்கு உங்க இதுல? இந்த மாதிரி வந்து சில ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட விக்கிறீங்களா உங்க ஸ்டோர்ல, தயாரிக்கிறாங்களா ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம்? சோப், ஹேர் ஆயில் இருக்கு,
0: சோப் விக்கிறோம். ஆக்சுவலா எங்க கடையில நீங்க சொன்னதுக்கு அப்புறமா இப்போ சோப் வந்து விற்பனை செஞ்சிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியில ஒரு சின்ன யூனிட்ல வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம கையால செய்யற சோப்பு, அதனால ஒரு சில பேருக்கு வேலை
1: வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு அங்க இருக்கு. அது செய்யற முறைய அவங்க சொல்லி கொடுப்பாங்களா? பப்ளிக்கு உங்க உங்க குழுல யார் யார் என்னன்னு செய்யறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச வகையில?
0: இப்போ இது கூட இப்போ நாங்க நேச்சுரல் டிட்டர்ஜென்ட் இல்ல வந்து வீட்டுல உபயோகப்படுத்துற கிளீனிங் யூஸ் பண்ற சாமான்.
1: அப்படி நேச்சுரல் டிட்டர்ஜென்ட் எப்படி, அதாவது கெமிக்கல்லே இல்லாம இயற்கையில டிட்டர்ஜென்ட் பண்ணி அது வந்து அது அழுக்கெல்லாம் போகுதா? அழுக்குகள் கிருமிகள் போகணுங்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் யூஸ்
0: பண்ணலாம். இல்லாத
1: கெமிக்கல்
0: பயோடிகிரேடபிள், அதாவது கெமிக்கல்ஸ் தான் இருக்கும், கெமிக்கல்ஸ் தான் இருக்கும், ஆனாக்கா உங்களுக்கு வந்து இயற்கைக்கு தீங்கு விளைக்காது, அதாவது அது உடனே வந்து அது டீக்ரேட் ஆயிடும், அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கு. சோ அது வந்து உங்களுக்கு சோப்பு அந்த மாதிரி விஷயங்கள்ல உபயோகப்படுத்தலாம்.
1: இப்ப சொல்றது பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் வருது, அந்த காலத்துல வந்து நம்ம வந்து கறி வச்சு தேங்காய் மட்டை வச்சு ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க, அதனால கையில வந்து எந்த ப்ராப்ளமும் யாருக்கும் வராது. எவ்வளவு பெரிய அழுக்கு பாத்திரம், பெரிய பெரிய சமையல் பாத்திரங்கள்லாம் கூட வந்து அந்த கறியில
0: சாம்பல் வச்சு
1: அப்படி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உடம்புக்கு வந்து அந்த ஸ்க்ரப்னு ஒண்ணு, அந்த ஊருமட்டை நாறு சொல்லுவாங்க, நாரை வச்சு அந்த பீர்க்கனார் கரெக்ட் அந்த அந்த அத ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணாங்க. பட் அதெல்லாம் இங்க சென்னையில கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப உங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் மூலமா இப்ப அந்த விழிப்புணர்வு இருந்ததுன்னா அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அந்த பீர்க்கனார் வந்து வெளியூர்ல இருந்து அந்த வியாபாரிகளும் சரி அதை விற்பனை பண்றதுக்கும் அது ஒரு தொழில் வாய்ப்பு நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம் நம்ம. டிட்டர்ஜென்ட் நீங்க சொன்னீங்க, அப்புறம்
0: ஒரு ஐடியா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடு பெருக்கிறதுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஹேண்டில் வருது, அது நம்மளுக்கு ஆக்சுவலா தேவையே இல்ல. அதே வந்து இப்போ கிராமப்புறங்கள்ல சில இடத்துல பாத்தீங்கன்னா அதையே வந்து அந்த புல்லுலயே பின்னி
1: விப்பாங்க.
0: சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில், பிளஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நேச்சுரல் மெட்டீரியல். சோ இந்த மாதிரியான பொருட்கள், அதாவது வீட்டுல உபயோகப்படுத்த தினசரி உபயோகப்படுத்துற பொருட்கள் வந்து எத்தனை எவ்வளவு நேச்சுரலா இருக்க முடியும், பண ஓலையில செஞ்சது அந்த மாதிரி கைவினை பொருட்கள் இது எல்லாமே ப்ரமோட் பண்ணுங்கிறது
1: உணவுல இருந்து உங்க கைவினை பொருட்களும் நீங்க வந்து தயாரிக்கிறவங்களை ஊக்குவிக்கிறீங்க. என்ன மாதிரியான கைவினை பொருட்கள், எதை வச்சு தயாரிக்கிறது?
0: இப்ப நான் சொன்ன மாதிரி பண ஓலை வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்ப நம்ம எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் வந்துருச்சு, இப்ப எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. சிலதுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து கன்வீனியன்டா இருக்கிறது வந்து மறுக்க முடியாது. இப்போ நிறைய விஷயம் வந்து இந்த டப்பா எல்லாம் யூஸ் பண்றோம், அது வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து நிறைய பொல்யூஷன் கிரியேட் பண்ணி பிளாஸ்டிக்ல உற்பத்தி செஞ்சு கொடுக்கறது, அதை நம்ம யூஸ் பண்ணி அதுல வர கேடுகள்லாம் இருக்கு. அது இல்லாம இப்போ ஒரு ஒரு சிறு ஒரு ஒரு வில்லேஜ்ல அவங்க லோக்கலா அவங்க ட்ரீஸ்ல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ற இந்த பன ஓலை இருக்கு இல்லையா, அதுல இருந்து நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. ஒரு வெள்ளூர்ல ஒரு நிறுவனம், தொண்டு நிறுவனம் வந்து இதை வந்து பெரிய அளவுல ஊக்கப்படுத்துறாங்க. சோ அதுல வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரமும் நம்ம கொடுக்க முடியும், அவங்க ஸ்கில்லும் அதுல ப்ரமோட் பண்ண முடியும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணினா நம்மளுக்கும் சேஃபான மெட்டீரியல், பிளஸ் வந்து இயற்கைக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு ஒரு பொருள்.
1: ட்ரைனிங் குடுக்கறாங்களா அந்த, அதாவது
0: இந்த மாதிரி ஸ்கில்ஸுக்கு ட்ரைனிங் குடுக்கற நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து எங்க நெட்ஒர்க்ல இருப்பாங்க. சோ யாருக்காவது ட்ரைனிங் வேணும்னாக்க அவங்களோட லிங்க் பண்ணி விடுவோம். எல்லாமே நாங்க வந்து ஸ்டோர் தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல, நாங்க வந்து ஒரு நெட்வொர்க். எங்களுக்கு இப்போ ஒரு விவசாயி தெரிஞ்சிருக்காருன்னா அவரோட வந்து வேற யாரும் லிங்க் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பேரை லிங்க் பண்ணி விடுறது, கனெக்ஷன் கிரியேட் பண்றது வந்து
1: வாய்ப்புகளை வந்து பெருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப உதவுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இன்னொரு வகையில வந்து இந்த உணவுப் பொருட்கள், உணவுப் பொருள் தயாரிக்கிறப்போ வந்து பெரிய பெரிய மாஸ் லெவல்ல பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மிஷின்ஸ் அதிக அளவுக்கு இது பண்றோம். இப்ப அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த உரல் அது இதெல்லாம், இப்ப நீங்க சொல்றீங்க ஆர்கானிக், அப்ப அது வந்து எப்படி சாத்தியமாகுது, கையிலேயே வச்சு பண்ண முடியுமா? அதெல்லாம் இப்ப அரிசியே நீங்க கைக்குத்தல் அரிசி
2: அந்த மாதிரி கைக்குத்தல் அரிசின்றது இப்ப வழக்கு ஒழிஞ்சு போச்சு இல்லையா? அது ஏன்னா ஒண்ணு வந்து அதுக்கு வேண்டிய லேபர் கிடைக்கிறது இல்லைன்றது ஒண்ணு, இன்னொன்னு அதுக்கு
1: வேண்டியது
2: நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. இப்ப வந்து கைக்குத்தல் அரிசி,
1: அரிசியோட அரிசி புடைக்கிறதே நிறைய வீட்டுல வந்து இல்லாம போயிடுச்சு இல்லைங்களா?
2: நீங்க அந்த அந்த கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி, நாங்களும் அதுக்கு நிறைய பாத்துட்டு தான் இருக்கோம். எப்படின்னா இப்ப ஒரு குழுமம் இருக்காங்க, எங்களால வந்து இந்த மாதிரி இனவேட்டிவா ஏதாவது பண்ணி ஒரு மெஷின் கொடுக்க முடியும், உங்களுக்கு கை குத்துறதுக்கே வந்து ஒரு ரப்பர் பெலட்ஸ் போட்டு எங்களால அதை அந்த கைக்குத்தலோட எஃபெக்ட். கைக்குத்தல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அரிசியில அதோட மேல் தோலுக்கும் அதோட அந்த உள்ள இருக்கிற அரிசிக்கும் அந்த நெல்லோட தோல் நடுவுல தான் மோஸ்ட் மேக்சிமம் நியூட்ரியன்ஸ் இருக்கு. சோ இப்ப நம்ம வந்து அந்த மெஷின்ல போட்டு அதெல்லாம் சீவி எடுத்துறோம். சோ நமக்கு வரது வந்து நல்ல சுகமான சுத்தமான கார்போஹைட்ரேட் வந்து சேருது நமக்கு, அந்த மாவுச்சத்து தான். மீதி அதுல இருக்கக்கூடிய நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இந்த கை குத்தல் என்ன, நம்ம கையால குத்துறதுனால அது வந்து ஃபுல்லா அது மேல இடிச்சு இடிச்சு அது மேல இருக்கிற நியூட்ரியன்ஸ் கெட்ஸ் டிரான்ஸ்பர்ட் டு த ரைஸ். சோ அதனால அந்த கை குத்தல் அரிசிக்கு இருக்கிற ஒரு ஒரு ஹெல்த் ஃபேக்டர் வேற எந்த அரிசிக்கு இருக்க முடியாது. அதனால அது வந்து முன்னாடி எல்லாம் எப்படின்னா, அவங்க அவங்க வீட்டுல நெல்லா வாங்கிதான் அடுக்கி வைப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுப்பாங்க, இன்னைக்கு காலையில நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு இடிச்சு எடுத்திருப்பாங்க. அதுதான் அவ்வளவு சத்தம் அப்படி அவங்கள்ட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அதை வந்து தயாரிச்சு தான் கொடுக்கணுன்ற பட்சத்துல பெரிய பெரிய மெஷின் வந்து அப்படி போயிடுச்சு. இப்பவும் கைக்குத்தலுக்கு யாராவது ஒரு சிறு சின்ன சின்ன சின்ன மெஷின்கள் அவங்களால இனோவேட் பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. எங்கள்கிட்ட மட்டும் இல்ல, நாங்க நிச்சயமா அதை ஊக்குவிப்போம், அவங்கள்ட்ட இருந்து வாங்கிப்போம், இல்லைன்னா அவங்கள்ட்ட விவசாயியை கான்டாக்ட் பண்ண சொல்லி அவங்கள்ட்ட இந்த கை குத்தலா கொண்டு வரலாம். அதை தவிர பல இடங்களுக்கு அந்த மெஷின் போய் சேர முடியும். அங்கங்க சின்ன சின்ன பாக்கெட்ல எங்கெங்கயோ நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு மெஷின் இவங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மாதிரி பல இடத்துல விற்க முடியும். நிறைய சின்ன சின்ன மெஷின் அவங்களுக்கு இப்போ விவசாயிக்கு விவசாயத்துக்கு உபயோகிக்கக்கூடிய சிறு சிறு மெஷின்ஸ் கூட யூஸ் ஆகலாம். இன்னைக்கு டிராக்டர் போட்டு உழுது ஒரு டிராக்டரை வச்சு ஒரு டில்லர் வச்சு ஒரு ஹார்வெஸ்டர் வச்சு யூஸ் பண்ற அளவுக்கு நிறைய விவசாயிகள் கிடையாது. அது பெரு விவசாயிகள் ஏக்கர் கணக்கில் இருக்கிறவங்க மட்டும்தான். இப்போ மீதி சிறு விவசாயிகளால நிறைய மெஷின்கள் உபயோகிக்க முடியாது, அவங்களுக்கும் லேபர் கிடைக்கிறது இல்லைன்றது ஒரு பிரச்சனை தான். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு களை எடுக்கிறதுக்கு ஆறு விதைக்கிறதுக்கு இல்லை ரொம்ப சின்னதாக அப்படி கையாலேயே அழகாக இழுத்துட்டு போற மாதிரிலாம் விதைக்கிற மெஷின் என்னென்னோ நிறைய வந்துடுச்சு இன்னைக்கு. அது வந்து ஒரு சின்ன மெக்கானிக்கல் தான், அது வந்து டீசல் போட்டுலாம் திருப்பி இந்த இயற்கையை மாசுபடுத்தி எல்லாம் பண்ண வேண்டாத நிலையில இருக்கிற சிறு சிறு இது நிறைய மிஷின்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி மிஷின் சில குடும்பங்களால பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸே ப்ராஜெக்ட்ஸா எடுத்து பண்ண முடிஞ்சா அதுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும், நிறைய மார்க்கெட்டும் இருக்கு இன்னைக்கு. அதுக்கு
1: இது கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் வந்து இந்த மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி ஒரு யோசனை வந்து அவங்க இந்த மாதிரி மிஷின் தயாரிக்கிறவங்க சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு ப்ராஜெக்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க, அப்ப அவங்களுக்கு வந்து இந்த சயின்ஸ் அண்ட் அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க வந்து இந்த தேவை உணர்ந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் உருவாக்கினாங்கன்னா இது நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப உதவும். அவங்களுக்கும் அது வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை வந்து சின்ன வயசுல படிக்கிறப்பயே யூஸ் ஆகும். படிக்கிறவங்க மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணா இந்த மாதிரி எந்த வயசுல வேணா இது பண்ணலாம். இந்த தகவல் வந்து உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான தகவல், உதவியான தகவலா இருக்கு. ரொம்ப நன்றி சார். இப்போ இந்த மிஷின்ஸ் சொன்னீங்க, உணவுகள் சொன்னீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் பொருட்கள் சொன்னீங்க, இந்த ட்ரைனிங்கும் நீங்களே கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து இந்த இதை வந்து இந்த கான்செப்ட் வந்து எப்படி நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் பரப்புறதுக்கு எப்படி என்னென்ன முயற்சிகள் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, யார் யார் வந்து யார் எப்படி வந்து அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட பணம் கட்டி வாலண்டியரா சேரணுமா, எப்படி உங்களோட இணைஞ்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன முறைகள் இருக்கா, எப்படி உங்களை இது பண்றது, என்ன பண்றீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல் பண்றீங்க நீங்க? சார், இப்போ அவங்க மேடம் சொன்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. புதுசா வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து அதுக்கான என்ன ப்ரொசி எப்படி நீங்க அவங்களுக்கு கைட் பண்றீங்க?
2: நாங்கள் முதலே சொன்ன மாதிரி எங்களோடது வந்து ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன், எல்லாரும் அவங்களாம் முன் வந்து செய்கிறது தான். ஸோ இதுக்கு நுழைவு கட்டணமோ அவங்க வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ இது விருப்பம் இருக்கோ சமுதாய அக்கறை இருக்கோ அவங்க யார் வேணாலும் வரலாம். வந்து எங்க கூட இப்ப வந்து எங்க கூட இன்னில இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாங்க.
1: சமுதாய அக்கறையோட அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் பண்றதுக்கும் அதுல ஒரு
2: வந்து இங்க எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் வந்து எல்லா இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப எப்படி இருக்கு இவங்களோட நுகர்வோர் அந்த கடை வைக்கிறாங்கன்னு எப்படி இருக்கு, சரி எப்படி பண்டங்களை எப்படி கொண்டு வராங்க, சரி வேற என்னென்ன இருக்கு, கிராஃப்ட்ஸ் இது இருக்கா அது இருக்கா. ஸோ ஒரு ட்ரைனிங் சென்டரா கூட சில பேர் வைக்கலாம், இது வந்து பாத்துட்டு அப்படியா இது வாழை நாரில செஞ்சதா அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டு போறவங்க இருக்காங்க. அது எங்க இருந்துன்னு சோ அவங்க அதையே ஒரு பெரிய லெவல்ல பண்ணலாம். இப்ப வேற ஒருத்தர் இருக்காரு, அந்த வாழை நாரை வந்து பிரிச்சு எப்படி கொடு, வாழை மட்டும் வாழை மரத்துல எல்லாத்தையும் உபயோகிச்சுட்டு அந்த வாழை நார் இருக்கே அதை மட்டுமே தனியா அது ஒரு மெஷின் கண்டுபிடிச்சு அதுல இருந்து அது ஃபைபர் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒருத்தர் பண்ணிருக்காரு. அந்த மெஷினே இப்ப வித்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த வாழை நாரில இருந்து பண்ண பேக்ஸ் எல்லாம் நாங்க விற்கிறோம். அதுக்கு வந்து நிறைய கிராமங்கள்ல இருக்கிற பெண்கள் ஒரு குழுமமா எஸ்எஜி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க பண்ணி கொடுக்குற இதுதான். அப்படி இருக்கிற ஒரு என்ஜிஓ கூட எங்களுக்கு கூட்டு இருக்கு. சோ அவங்களோட அந்த பை ஃபோல்டர்ஸ் சின்ன சின்ன வாழை நாரில பண்ண மொத்தமா வாழை நாரிலேயே செஞ்ச பைகள் இருக்கு எங்களிடத்து. அடுத்து ஃபைல் ஃபோல்டர் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய நிறைய பொருட்கள்
1: பிளாஸ்டிக்கு மாற்றா இருக்கு, அந்த கேரி பேக்ஸ்க்கு மாற்றா இருக்கிற பேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே.
2: சோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பல
1: அந்த தொழில் தெரிஞ்சவங்களும் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணி அவங்களும் ட்ரைனிங் கொடுக்கலாம். அவங்க மூலமா பல பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் நீங்க ஏற்பாடு பண்றீங்க, அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அந்த மூலமா.
2: ஆமா, அதை தவிர இப்ப ரொம்ப சிம்பிளா ஒரு அவுட்லெட் மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த அரிசி பருப்பெல்லாம் எப்படி வருது, எப்படி பேக்கேஜிங் பண்றாங்க, எங்க இருந்து வருது, அதை எப்படி பண்ணலான்றதையும் அவங்க வந்து நம்ம கூட இருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும், எங்களிடத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் வைக்கலாம், அது எப்படி நம்ம அங்கிருந்து எப்படி முன்னுக்கு கொண்டு செல்லணும்ன்றத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் பார்த்தாதான், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அங்க வந்து ரெஸ்டோர்லயே அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அங்கிருந்து அவங்க எடுத்து கொண்டு செல்லலாம்.
1: பேக்கேஜிங் அப்படின்னு சொன்னவொடனே எனக்கு வந்து நீங்க அது எப்படி பேக்கே ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவீங்க. சகஜமா வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் பாக்கெட்ல பிளாஸ்டிக் பையில தான் பேக்கெட் பண்றோம், நம்ம வந்து பிளாஸ்டிக்கு எதிரின்னு சொல்றோம். சோ அது பேக்கேஜிங்ல ஏதாவது வித்தியாசத்தை கடைபிடிக்கிறாங்களா அந்த ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்ல எல்லாம்?
0: மற்ற ஸ்டோர்ஸ் பத்தி எங்களுக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப நாங்க வந்து பெரும்பாலும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல நிறைய ஐடியாஸ் யோசிச்சு பார்த்தோம். இப்போ இப்போ யூஸ் பண்றது என்னன்னாக்கா, அந்த காலத்துல பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க, ஆனா வெறும் நியூஸ் பேப்பர்ல பொட்டலம் கட்டினா அதுல இருக்கிற லெட் கூட உணவு பொருள்ல சேர்ற வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அது உள்ள வந்து பட்டர் பேப்பர் ஒரு லைனிங் கொடுத்து நாங்க இப்போ அதுலதான்
1: கிடையாது பட்டர் பேப்பர் ஒண்ணு கிடையாது
0: இல்ல, அது உங்களுக்கு இங்க் இங்க் இருந்தா அது உங்களுக்கு உணவுல போய் சேரும். சோ அதுல இப்போ பேக்கெட் பண்ணி தான் நாங்க எங்களோட ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறோம்.
1: சோ கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி இந்த பாக்குறப்பே அவங்க வாங்குறப்பே ஏன் இது என்ன வித்தியாசமா பண்ணிருக்காங்க அப்படிங்கறப்போ ஒரு பத்துல மூணு பேர் வந்து அதை பத்தி யோசிச்சா கூட
0: நிறைய பேர் கேக்குறாங்க, வரவே இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நாங்க எண்ணெய் விக்கிறது கூட அவங்களே வந்து கஸ்டமர்ஸே தூக்க எடுத்துட்டு வர சொல்றோம். இந்த மாதிரி முன்ன இருந்த பிராக்டிசஸ் எல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும். இப்போ கடையில நாங்க வந்து பிளாஸ்டிக் பேக் எங்கேயும் கொடுக்கறது இல்ல. சோ புதுசா வரவங்க பை எடுத்து வரவங்க எல்லாம் இப்போ ரெகுலரா வரவங்க பையோட பை இல்லாம வரமாட்டாங்க. பை மறந்துட்டு வரவங்களுக்கு வந்து நாங்க துணி பை அவங்க காசு கொடுத்து வாங்குற மாதிரி. சோ அது வந்து ஒரு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்து சோர்ஸ் பண்றோம்
1: துணி பைகள்.
0: ஆமா, இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுல. இந்த உணவுன்னு மாத்திரம் இல்ல, இந்த இதுல இறங்கிட்டோம்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
1: இப்ப இந்த உணவு பத்தி நம்ம தயாரிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். உணவு சமைக்கிறதுல கூட நம்ம வந்து இந்த பாத்திரங்கள் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுல வந்து இப்ப கூட வந்து இந்த பெரிய பெரிய குக்கர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கூட மண்பானை சமையலுக்கு ஈடான குக்கர் அப்படின்னு விளம்பரப்படுத்துறத நம்ம பாக்குறோம். மண்பானை சமையல் நம்ம குக்கர்ல பண்ணா அந்த டேஸ்ட் இருக்கும், அந்த மண்பானை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. அப்படி வந்து அந்த மண்பானைக்கு ஏதாவது வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கா, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா?
2: நாங்க இது வரைக்கும் மண்பானையில நிச்சயமா கேள்விப்பட்டிருக்கோம். நாங்க அத விற்பனைக்கு கொண்டு வரல. நாங்க இப்ப இந்த ஃபார்ம் விசிட்ஸ் ஆர்கனைஸ் பண்றோம் இல்லையா, இப்ப வந்து விவசாய நிலத்துக்கு மக்களை கூட்டிட்டு போய் ஒரு நுகர்வாரம் வந்து ஒரு நிலத்துக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். அங்க வந்து அவங்க அன்னைக்கு சாப்பாடு அவங்களுக்கு அந்த மண்பானையில சமைச்சதாதான் இருக்கும். சோ அவங்க திருப்பி அதை பாக்குறாங்க. இப்போ ஒரு களிமண்ல செஞ்ச ஒரு அடுப்புல விறகு அடுப்புல சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, அந்த விழிப்புணர்வு என வருது. நாங்க இன்னும் அதை வந்து ஒரு வியாபார நோக்கோட இன்னும் அணுகலை, அதை திருப்பி கொண்டு வந்து மண்பானை விற்கணும்னு இன்னும் ட்ரை பண்ண, பானை வரணும் விற்கணும்ன்றது எங்களுக்கு ஆசை.
1: நிறைய இடங்கள்ல இந்த தண்ணி வந்து திருப்பி அந்த கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கு. அந்த தண்ணிய வந்து அந்த காலத்துல மணல் போட்டு குடி தண்ணீரை வந்து சில்னஸ்க்காக வைப்பாங்க இல்லையா. இப்ப வந்து ரோட்ல வந்து சம்மர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணிய மண் தண்ணி தண்ணீர் பந்தல்ல அது போன வருஷம் எல்லாம் அது விழிப்புணர்வு இருக்கு அப்படிம்பாங்க. இப்ப நிறைய வந்து அந்த மண்பானை கலைஞர்களுக்கு வந்து அது வந்து ஒரு தொழில் வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கும். அது வந்து மக்கள் வந்து அப்ப டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் பொங்கல் அன்னைக்காவது ஒரு திருநாள் அன்னைக்கு நம்ம வந்து அந்த மண்பானை சமையல வந்து பண்ணா அது நிறைய பேருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு நம்புறோம்.
2: ஆமா, அந்த கலையே இப்ப வழக்கொழிஞ்சிடுமோ. இப்ப வந்து ஒரு 15 கிராமத்துல தேடினீங்கன்னா ஒருத்தர் கிடைக்கலாம் அவங்களுக்கு ஒரு பானை செய்யக்கூடிய கலை தெரிஞ்சவர். இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு கிராமத்துக்கு ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால இப்ப நீங்க இந்த மண்பானை இதெல்லாம் திருப்பி வழக்கத்துக்கு கொண்டு வந்தா அவங்களோட வாழ்க்கை தரமும் ரொம்ப
1: ஒரு தொழில் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் பர்சன் வந்து திருப்பி நம்ம வந்து கிடைக்கிறது வந்து இன்னொரு அடுத்த ஜெனரேஷனும் ஒரு ஸ்கில் மாதிரி ஒரு பொழுதுபோக்க ஒரு ஹாபி மாதிரி அவங்க அதை கத்துக்கலாம். இந்த மாதிரி மண்ல செய்த பொம்மைகள் அந்த கலை பொருட்கள் எல்லாம் கூட நீங்க விக்கிறீங்களா? கலை மண் பொம்மைகள் எல்லாம் கூட பிளாஸ்டிக் பொம்மைகள் இல்லாம மண்ணாலான
2: பொருட்களுக்கு
1: வரவேற்பு எப்படி இருக்கு?
0: மண் பொருட்களுக்கு இப்போ வரவேற்பு இருக்கு நிறைய. அது ஒரு ஃபேஷனபிளா கூட இப்ப ஆயிருக்கு. இப்போ நாங்க தான் ப்ரொமோட் பண்ணணும்னு இல்லை, இப்போ நிறைய இப்ப இந்த கோடம்பாக்கம் பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய பாட்டர்ஸ் வந்து விக்கிறாங்க. சோ அது வந்து இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு அது. சோ அது
1: இருக்கு
0: இருக்கு ஏற்கனவே. சோ அது வந்து ப்ரமோட் பண்றோம் நாங்க, ஆனா அது எங்க நாங்க தான் செய்யணும்னு இல்ல,
1: ஏற்கனவே அந்த அவேர்னஸ் இருக்கு
0: இருக்கு. அதுக்கான அதை செய்யறவங்களும் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டும்.
1: விளக்குகள் எல்லாம் கூட வந்து இந்த மண் விளக்கு
0: தொங்க விடுற சாமான், அப்புறம்
1: செவத்துல கூட மண்ல
0: நிறைய வந்து அதுக்குன்னு இருக்காங்க சிட்டில அங்கங்க.

0: இப்ப இந்த உரம் எல்லாம் கூட நீங்க இது பண்றீங்க, இது உரம்னா ஆர்கானிக் உரம், அந்த வீட்டுல வந்து நர்சரி வச்சிருப்பாங்க, நர்சரி தொழில ஈடுபட்டிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த வீட்டிலேயே செய்த உரங்கள் எல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு தொழில் வாய்ப்பு கூட இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா இருக்கு. ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் எங்க நுகர்வோரே வந்து எங்க வீட்டுல வீட்லயே மாடியில இடம் இருக்கு, பால்கனியில இடம் இருக்கு, எனக்கு தோட்டம் போடுறதுக்கு உதவுவீங்களான்னு கேக்குறாங்க. சோ அதுக்கும் கண்டிப்பா நாங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இயற்கையான விதைகள், காய்கறி விதைகள், கீரை விதைகள், அதுக்கப்புறம் அதுக்கு யூஸ் பண்ற இயற்கையான பூச்சி விரட்டிகள், இது எல்லாமே வந்து நாங்க வந்து ப்ரமோட் பண்றோம். அதே மாதிரி கம்போஸ்ட், அதாவது ஈடுபொருட்கள், இதெல்லாமே இந்த நீங்க சொன்ன மாதிரி இயற்கையான எரு, மண்புழு உரம், அது எல்லாமே நாங்க வந்து ப்ரமோட் பண்றோம்.
0: அந்த மாதிரி உரம், இயற்கை பொருட்கள் வச்சிருக்கவங்க கூட அது மாதிரி செய்து கூட உங்ககிட்ட விற்பனைக்கு கொடுக்கலாம் வீட்டில இருந்தே, அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி இதுவரைக்கும் வந்து நேயர்களுக்கு வந்து இயற்கை பொருட்கள்ல வந்து என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ரொம்ப டீடைல்டா சொன்னீங்க. இதுல வந்து தொழில் வாய்ப்பு அப்படிங்கறதோட மட்டும் இல்லாம என்ன வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான அந்த அக்கறையும் இதுல இருக்கு, ஹெல்த் கான்சியஸ்னஸும் அதுல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து கை குத்தல் அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் அவங்க வந்து பண்ணலாம், எடுத்து பண்ண அது வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ஒரு தனியா ஒரு மார்க்கெட், ஒரு தொழில் மார்க்கெட் வந்து அது வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். நேர்களுக்கு இது வந்து நிச்சயமா வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். நம்ம நேர் வந்து கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு வந்து ரொம்ப அழகா நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், எப்படி விற்பனை பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா நேர்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும் இந்த தொழில் வாய்ப்புகள். ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார். நேர்களை நீங்க கேட்டிருந்த அந்த தகவல்கள் அவங்களுக்கு நிச்சயமா பயனடையதா இருக்கும் நம்புறோம். அடுத்த வாரம் வேற ஒரு தொழில் முனைவோர்கிட்ட வேற ஒரு வாய்ப்பு உள்ளோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.

0: I am GT Uttanandana Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it all. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment done by the opponent sex.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லாம்
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஜூலியட்
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ். தேங்க் யூ.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.
4: வணக்கம் நண்பர்களே. இந்த உலகில் உதிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்குமான முதல் ஊட்டம் தாய்ப்பால். அந்த தாய்ப்பால கொடுக்கும் தாய்மார்களுக்கு தேவையான ஊட்டம் பத்தி பேச இந்த பிரஸ்ட்ஃபீடிங் அவேர்னஸ் வீக்கை முன்னிட்டு நம்மளோட இணைந்திருக்காங்க டயட்டீஷியன் ஜோதி. வணக்கம் மேம்.
5: ஹாய், வணக்கம். நம்மளோட டிஸ்கஷன் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தாய்ப்பால் புகட்டுற எல்லா விமென்க்கும் என்னோட விஷஸ். அண்ட் தாய்ப்பால் கொடுக்கறது அப்படின்றது வந்து ஈஸி கிடையாது, எல்லா விமனாலையும் அது பண்ண முடியாது. தாய்மை அடைஞ்சு தாய்ப்பால் கொடுக்குறோம் அப்படின்னா அது பெரிய கிஃப்ட் கடவுள்கிட்ட இருந்து. ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். குழந்தையோட 1.5 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக பால் கொடுங்க, தாய்ப்பால் கொடுங்க. சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ், அதாவது 6 மாதத்துலேயே துணை உணவுகள்லாம் கொடுக்க ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக தாய்ப்பாலும் 1.5 வயசு வரைக்கும் கொடுக்கறது தப்பு கிடையாது. எவ்வளோ நம்மளுக்கு வந்து விமென்க்கு ஆஃப்டர் பீயிங் அ மதர், டெலிவரிக்கு அப்புறம் எவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு தாய்ப்பால் கொடுக்கறது நிறுத்தாதுங்க. ஹாப்பியாக தாய்ப்பால் கொடுங்க, ஸோ தட் அந்த வைப்ஸ், அந்த நல்ல எனர்ஜியெல்லாம் குழந்தைக்கு போகணும். குட் லக் டு எவ்ரி ஒன்.
4: ஆன் அன் ஆவரேஜ் ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதரோட கேலரி இன்டேக் எவ்வளோ இருக்கணும் மேம்?
5: கேலரி இன்டேக் பார்த்தீங்கன்னா இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சனுங்க. ஐ கேனாட் tell you that mother A can have same calories as mother B. So general rule enna, or mother oda calorie requirement oda 400 to 500 calories extra va kudukanum, appo dhaan child oda requirement meet pannum. Idhu dhaan general rule, but it depends on a mother's weight and avangala postpartum

0: ஓகேங்களா. ஸோ காஃபி அண்ட் காஃபி கோகோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம் இன் ஜென்ரல். அப்படி எடுத்துக்கிறப்போ ஜென்ரலியே பார்த்திங்கன்னா கெஃபைன் இஸ் அ மூட் பூஸ்டிங் ப்ராடக்ட். அண்ட் அது எடுக்கிறப்போ எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, வி ஃபீல் குட். இப்போது ஒரு ஜென்ரலாக ஒரு சவுத் இண்டியன் பார்த்திங்கன்னா காஃபி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ காஃபி இல்லாமல் இருக்க மாட்டாங்க, திடீர்னு போய் காஃபி சாப்பிடாத அப்படின்னா தே வோன்ட் ஃபீல் லைக் அந்த டேவே கம்ப்ளீட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ காஃபி ஆர் கெஃபைன் டெஃபினெட்லி கேன் பி கன்சியூம்ட். Especially lactating mothers can consume caffeine in form of a coffee. Sugarless, so sugar or whatever, எப்படி பிடிச்சிருக்கோ நாட்டு சக்கரை போட்டோ எப்படியோ, they can definitely consume coffee. Too much coffee, too many coffee. I have client who actually had lot of issues because of coffee, caffeine. She was breastfeeding. அண்ட் அவங்க வந்து அவங்கள தன்னைத்தானே ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிட்டு நைட்லாம் நம்ம முடிச்சிட்ருக்கேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் நிறைய காஃபி கன்சியூம் பண்ணிவிட்டு அண்ட் ஷீ ஹேட் அதர் இஷ்யூஸ் அண்ட் ஆல். ஸோ அவ்வளோவும் போகக்கூடாது. அண்ட் காஃபி குடிக்கிற கெஃபைன் கன்சம்ஷன் ஆர் இன் ஜென்ரல் நம்மளோட கெஃபைன் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தான், எஸ்பெஷலி மதர்ஸ்க்கு கொடுக்கறது காஃபி தான். நான் பார்த்துருக்கேன் டெலிவரி டைமில் வந்து சொல்லுவாங்க முடிச்சதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா காஃபி கொடு அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, மில்க் செக்ரேஷன் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பிலீஃப் இருக்குது ரொம்ப வருஷமாக. அண்ட் சின்ஸ் இட்ஸ் அண்ட் ஹாட் சப்ஸ்டன்ஸ், ஹாட் சப்ஸ்டன்ஸும் கூட அண்ட் ஆஃப்டர் போஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு டெஃபினெட்லி காஃபி வில் ஹெல்ப். பட் ப்ளீஸ் மார்க், எல்லாருமே மார்க் பண்ணுங்கள், நார்மல் பீப்புளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 3-4 கப்ஸ் ஆஃப் காஃபி அ டே, அதுவே ஜாஸ்தி ஹையர் சைடு அதுவே. ஸோ 2-3 கப்ஸ் ஆஃப் காஃபி, 100 ml ஒரு 3 கப், அது ரொம்ப ரொம்ப போதுமானது. ஸோ லாக்டேட்டிங் மதர்ஸ் டெஃபினெட்லி கேன் ஹேவ் காஃபி, கெஃபைன் இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை மித்துன்னு சொல்ல முடியாது. நம்ம ஜென்ரலி என்ன பண்ணுவோம்னா ஒரு காஃபி, ஓகே காஃபி குடிங்க அப்படின்ட்டா அவ்வளோதான், என்ன தான் காஃபி குடிக்க சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு வி ட்ரிங்க் 3 காஃபி ஆல்சோ அடி. ஸோ அந்த பேசிஸில் எப்போவுமே ரெகுலேட்டரி மெஷர் கொண்டு வரதுக்காக கெஃபைன் ஸ்டாப் பண்ணது நல்லது அப்படின்ற ஒரு ஒரு நோட்டை நம்ம சொல்லுவோம். People can definitely consume coffee, there is no worries, but limited to 2 cups a day.
1: குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும், வயிறு வலி ஏற்படும்னு சொல்லி breast feeding mothers நிறைய foods தவிர்க்க சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மைனா
0: this is a truth to a certain extent, it has not been proved. The white black illama or gray genre la irukku. இப்போ நான் கோல்டு சாப்பிட்றேன் அப்படின்னா ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறப்போ பிரெஸ்ட் மில்க் வந்து அந்த தெர்மோ ரெகுலேஷன் இருக்குது, இட் ரெகுலேட்ஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். ஸோ குழந்தைக்கு போகிறப்போ இட் ரெகுலேட்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் குழந்தைக்கு என்ன நியூட்ரியன் போகணும் என்ன டெம்பரேச்சர் போகணுமோ அதில் தான் போகும். பட் எல்லாமே வந்து மதர் கிட்ட தானே போகுது, எதுக்காக வந்து மதர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் கூட எடுத்துக்கிறாங்க, பிகாஸ் த நியூட்ரியன்ஸ் கோஸ் ஃப்ரம் மதர். So I personally believe that too much consumption of anything, say for example lemon juice vandu pathinga normal ah kudichu neenga breastfeed pannradhukkom lemon juice bayangaram freezer la vechi cold ah kudichittu and ore naal la ice cream saapidranga lemon juice kudikranga idellame irukku breastfeed pandranga and it depends on the baby's immune level where it catches cold or not otherwise I sincerely tell எல்லா பிரெஸ்ட் ஃபீடிங் விமென்க்கும் சொல்கிறது என்னென்னா ரொம்ப டூ மச்சாக கன்சியூம் பண்ணாதீங்க. இஃப் யூ வாண்ட் ஹேவ் அ லெமன் ஜூஸ் ஹேவ் இட் இன் ரூம் டெம்பரேச்சர். ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் அட்வைஸ். பட் அதர்வைஸ் தெர் இஸ் நத்திங் டு டூ வித் மதர் கன்சம்ஷனாக, மதர் வந்து ஒரு கோல்டு ஐட்டம் கன்சியூம் பண்ணுறாங்க ஒரு இல்லைன்னா ரொம்ப கேஸ் ப்ரொடியூசிங் ஐட்டம்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க அதனால தான் இப்படி ஆகுதுன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. ஸோ பெட்டர் நம்ம வந்து ஒரு சேஃப் சைடில் இருக்கிறதுக்கு மாட்ரேஷனில் கன்சியூம் பண்ணது ரொம்ப நல்லது.
1: நிறைய பால் குடிக்கிறது மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம்?
0: ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் லிக்விட் கன்சம்ஷன், ஃப்ளூயிட்ஸ் கன்சம்ஷன் வில் ஹெல்ப் இன் மில்க் செக்ரேஷன். ஓகேங்களா, இது வந்து ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. மில்க் செக்ரேஷன் ஆகிறதுக்கு ஃப்ளூயிட்ஸ் கொஞ்சம் நல்லா கன்சியூம் பண்ணலாம், லைக் தண்ணி நிறைய குடிக்கலாம். தண்ணி நிறையனா தேவையில்லாத அளவுக்கு இல்லை, எவ்வளோ தண்ணி தேவையோ அதை குடிக்கணும் அளவுக்கு, அட்லீஸ்ட் இன்கேஸ் அந்த டைமில் குடிக்க முடியலன்னா மெஷர் பண்ணி குடிக்கலாம். பால் குடிக்கிறது எப்போவுமே நல்லது. என்ன மதருக்கு வந்து போஸ்ட் நேட்டல் ஆஃப்டர் டெலிவரி லெட் இட் பி அ நார்மல் டெலிவரி ஆர் அ சி செக்ஷன்

0: டெலிவரி. ஆஃப்டர் டெலிவரி மதருக்கும் வந்து அது ஒரு மறுபிறவி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது அவங்களுக்கு திரும்ப நியூட்ரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய நியூட்ரிஷன் தேவை அவங்களுக்கும். ஸோ மில்க் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப நல்லது. திஸ் இஸ் த ஜென்ரல் திங் விச் ஐ வாண்ட் கன்வே டு பீப்புள். அதுக்குன்னு மில்க் செக்ரே மில்க் குடித்தா தான் பால் செக்ரேட் பண்ணோம்லாம் கிடையாதுங்க. அது ஒரு ஃபீலிங் தட் மதர் ஜென்ரலி செக்ரேட்ஸ் மில்க். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் மில்க் இன் அடிஷன் ஆட் பண்ணுறப்போ நியூட்ரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நியூட்ரியன் டென்ஸ் மில்க் கிடைக்குமே தவிர இது வந்து இதனால தான் நீங்கள் பால் குடித்தாதான் பால் சுரக்கும் அப்படின்றது எதுவும் கிடையாது. கண்டிப்பாக பால் சுரக்கும், நீங்கள் மில்க் குடிக்கலனாலும் பால் சுரக்கும். பட் ஆனால் மில்க் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆட் பண்ணிக்கிறது வில் கிரியேட் நியூட்ரியன் டென்சிட்டி விச் ஹெல்ப்ஸ் இன் போன் டெவலப்மெண்ட் குழந்தைக்கு. அவ்வளோதான், மற்றபடி யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் திஸ் பார்ட். எல்லா மதர்ஸும் மில்க் குடிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் இதனால தான் வந்து பால் சுரக்கும் அப்படின்னா அதுவும் அப்படியும் கிடையாது. நார்மலாக ஒரு பேலன்ஸ் டயட் ஜென்ரலாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது.
1: ஒரு பிரஸ் ஃபீடிங் மதர் அவங்களோட குழந்தையின் ஃபீடிங் பேட்டர்னை பொறுத்து இரவில் பல மணி நேரம் முழிச்சிருக்கக்கூடும். இது அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேஸில் ஒரு மதர் தன்னுடைய டயட்டில் எவ்வளவு கவனம் செலுத்தணும் மேம்?
0: கண்டிப்பாக போஸ்ட் பார்ட்டம் ஸ்டேஜஸ் இதெல்லாமே கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்துட்டு மதர் எஸ்பெஷலி நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். நம்பர் ஒன், நிறைய ரெகுலேட்டரி மெஷர்ஸ் எடுக்கணும், நிறைய காமாக இருக்கணும், எந்த விஷயத்தையும் மைண்டில் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைசி வர்சா. ஸோ நீங்களும் இதெல்லாம் பண்ணணும். ஃபுடும் ப்ராப்பராக இருக்கணும். ஃபுட்டு நீங்கள் மாற்றினீங்கனாலும் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் இதை டூ மச்சாக பண்ணுறப்போ ஃபுட் பேட்டர்னும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ தீஸ் போத் ஆர் இன்டர் கனெக்டட் ஆர் இன்டர் ரிலேட்டட். டென்ஷன் எடுக்காதீங்க, காமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது ஒரு ப்ராசஸ் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு ஒன் இயர்க்குள்ளே குழந்தை வந்து புரிஞ்சிடும் அண்ட் ஸ்லீப் பேட்டர்ன் நார்மல் ஆகிடும். த சைல்டு வில் பிகம் வெரி நார்மல் அண்ட் இட் வில் பி ஸ்டார்டிங் டு ஈட். வீட்டில் அம்மா அப்பா என்ன சாப்பிட்றாங்களோ அது சாப்பிட்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அது வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ரகிள். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் டைமில் டெஃபினெட்லி மேக் ஷுர் ஓவர் ஈட்டிங் பண்ணுறதோ ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுறதோ பிஞ்ச் ஈட்டிங் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நிர்ணயம் பண்ணுங்கள். உங்கள் பாடி என்ன அக்செப்ட் பண்ணிக்குதோ அதை செட் பண்ணுங்கள். அண்ட் ஃபுடை வந்து தனியாக வேங்க. இப்போ இன்கேஸ் நைட் நீங்கள் ஓவர் நைட் முழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஓவர் நைட் முழிச்சிட்ருக்கீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? நான் முழிச்சிட்ருக்கேன் ஸோ எனக்கு எதாவது சாப்பிடணும் போல தோணும் அந்த டைமில் அப்படின்னா, ஹெல்தி ஸ்நாக்கிங் ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், ரொம்ப ட்ரை ஃப்ரூட்ஸும் தேவையில்லை, ட்ரை ஃப்ரூட்ஸ் இன் ஜென்ரல் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய பழங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அந்த நேரத்துக்கு அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஆப்பிள், கொய்யாப்பழம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பொரி உருண்டை, கடலை உருண்டை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக. விச் உடன் காஸ் ரொம்ப பெரிய இம்ப்ரெஷன் வந்து இது உங்களோட மில்க் செக்ரேஷன்லையும் பண்ணாது. அண்ட் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் வந்து மெயின்டைண்டாக இருக்கும். அண்ட் நீங்களும் வந்துட்டு தேவையில்லாத அந்த நேரத்தில் முழிச்சிட்டு இருக்கிறப்போ வேறு எதுவும் ஸ்நாக்கிங் பண்ணாமல், ஏன்னா நான் நிறைய மதர்ஸ் பார்த்துருக்கேன், நான் பேஸ்ட்ரி தான் பிடிச்சிருக்கேன், பேஸ்ட்ரி சாப்பிட்றேன், நான் சாக்லேட் சாப்பிட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. சாப்பிட்றது தப்பு கிடையாது, பட் அது அவர் அளவு இல்லாமல் போகிறப்போ தான் இஷ்யூ ஆகுது. ஸோ அதை வந்து ஒரு செக் கண்டிப்பாக வச்சுக்கிட்டு and have a normal peaceful months ena on the time vandu neenga evlo peaceful la evlo happy ah irukringlo create happiness for yourself ena this is a very normal or stage and in the stage neenga overcome pannitingana there is nothing else you have to worry about. So just concentrate on what you require and just do what is needed.
1: மதர்ஸ் ஓட மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண சூப்பர் ஃபுட்ஸ் எதுவும் இருக்கா இல்லை இதுவும் ஒரு மித்தா மேம்?
0: நான் இந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ணணும். ஐ டோன்ட் நோ ஹவு பீப்புள் வில் அக்செப்ட் இட் ஆர் நாட். சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நம்மளோட ஃபுட் பேட்டர்ன் சவுத் இண்டியன் ஃபுட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் ஃபுட்டு தான். அதாவது எல்லா உணவுமே ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட அதோட ட்ரீட்மெண்ட் நம்ம கிச்சன்லேயே இருக்குது. நான் அப்படி தான் பிலீவ் பண்ணுறேன். என்னோட அந்த அஞ்சரை பெட்டி சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது, எல்லா மெடிசனும் இருக்குது. சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னு போகிறத விட நம்ம ஜென்ரலாக வீட்டில் பூண்டு பால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, பால் குடிக்கிறது, அதுக்கப்புறம் கீரை வகைகள், கேரட், விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ், தென் கண்டிப்பா இப்ப ஆக்சுவலா வந்து ரிசர்ச்ல சொல்லிருக்காங்க ஓட்ஸ் வந்து மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஓட்ஸ் பண்ணி கொடுப்பாங்களா, ஓட்ஸ் சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா யாராவது பெரியவங்க வீட்டில் இருந்தாலே எனக்கு தெரியல. பட் திஸ் ஏ இட் இட் டூ இன்க்ரீசஸ் அண்ட் ஓட்ஸ் இஸ் அகெயின் அ குட் ப்ராடக்ட் விச் யூ கேன் கன்சியூம், அதில் ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் நீங்கள் ஜென்ரலாக வீட்டில் வந்து உங்கள் பாட்டி சொல்லுவாங்க, உங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினெட்லி இட் வில் பி அ சூப்பர் ஃபுட் ஃபார் ஷுர். வேறு எதுவுமே எங்கேயுமே நீங்கள் வந்து போய் தேட வேண்டாம். அண்ட் சில சில ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸில் நான் சொன்ன மாதிரி பூண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி அந்த பால் சுரக்கிற தன்மை அதில் இருக்குது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ரிசர்ச்சஸ். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக நம்பலாம்.
1: குழந்தை பிறந்த 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே போதிய ஊட்டச்சத்தை வழங்கிடும், வேற எதுவும் கொடுக்க தேவையில்லைன்ற மருத்துவ பரிந்துரையை மீறி தண்ணி மற்றும் சில ஃபுட்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்க. இது குறித்த உங்களோட பார்வை என்ன மேம்?
0: தண்ணி மற்றும் அதர் ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க 6 மந்த்ஸ்க்குள்ள, இது வந்து இது ரொம்ப வருஷமா இருக்கு. பார்த்தீங்கன்னா சைல்டோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து, ஒரு சில சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா தே வுட் ரெக்வயர் மோர் சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ். சில குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு சில பேரண்ட்ஸ் சில மதர்ஸ் எஸ்பெஷலி அவங்களுக்கு மில்க் செக்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆர் இட் குட் பி எனி இன்எஃபிஷியன்சி, பால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பாட்டில் ஃபீடு நிறைய கொடுக்கறத வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வீனிங் ஏர்லி வீனிங் அப்படின்றது 4 மந்த்ஸில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அது தப்பான விஷயம் கிடையாது. டெஃபினட்டாக நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு குழந்தைக்கு தனியாக ஒரு ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது, அதுக்கான கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டில்டு ஃபீடை வந்து வித்ட்ரா பண்ணணும், குழந்தைக்கு வந்துட்டு நம்ம நேச்சுரலி ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி கான்செப்ட் வந்து இருக்குது அப்படின்னா அது பண்ணுறதால தப்பு கிடையாது. பட் ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோடு பண்ணுறது ரொம்ப நல்லது. வீனிங் வந்துட்டு ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மதர் வீனிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சைட் பை சைடு 5 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ணது தப்பு கிடையாது. அதனால் ஏதாவது கெட்டது நடந்துருமானா கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக இல்லை. பட் மேக் ஷுர் ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் எந்த இடத்துலையுமே மறக்காதீங்க, ஏன்னா சில விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமல் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது.
1: 6 மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்புறம் சாலிட்ஸ் குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு மதர் டயட்ரி ஆஸ்பெக்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன?
0: வீனிங் துணை உணவுகள் சப்ளிமெண்ட்ரி ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நல்ல மசிச்சு மை போல் இருக்கிற ஃபுட்ஸை வந்து இனிஷியலி கொடுங்க, ஸ்டார்ட் வித் ஜூஸஸ், அதுக்கப்புறமா ஸ்லோவாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஃபோர்ஸ் பண்ணாதீங்க குழந்தைய, ஐயோ 6 மாதம் ஆச்சு இன்னுமே சாப்பிட மாட்டேங்குது இன்னுமே சாப்பிட மாட்டேங்குது, ஏதோ ஒரு பெரிய சின் மாதிரி ஒரு பெரிய பாவம் மாதிரி பார்க்காதீங்க, என்ன தேவையோ குழந்தை சாப்பிடும், அதனால் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. வென் யூ ஃபீல், ஒரு அம்மாவுக்கு தெரியும் அம்மா ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது குழந்தை அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸோடு எடுத்துகிட்டு பண்ணுங்கள், அது எப்போவுமே நல்லது. தென் நான் வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் கொடுக்குறப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் விட்டுடணுமா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் விடவே விடாதீங்க, பிரெஸ்ட் ஃபீடிங் சைட் பை சைட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஏன் துணை உணவுகள் சொல்கிறோன்னா பாக்கி எல்லாமே துணை தான், முக்கியமானது மெயினானது பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் தான். ஸோ அதை விடவே விடாதீங்க எப்போவுமே. அண்ட் துணை உணவு கொடுக்குறப்போ சக்கிங் குழந்தை வந்து இந்த டேஸ்ட்டு காண காண சக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும், ஏன்னா சக்கிங் அப்படின்றது வந்து எஃபர்ட் போடணும் இல்லையா குழந்தை. ஸோ பட் சக்கிங் ஹெல்ப்ஸ் இன் லாட் ஆஃப் பிரெயின் ஆக்டிவிட்டி, அதனால் இந்த சக்கிங் பண்ணுறப்போ குழந்தைக்கு வந்துட்டு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்போவுமே பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிடாதீங்க, இது மெயின் விஷயமா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவர்லோட் பண்ணாதீங்க. இன்னொன்று மெயின், எப்போவுமே ஒரு ஒரு அக்செப்டன்ஸ்னு இருக்கும் இல்லையா ஒரு ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றப்போ, பெரியவங்களுக்கே இருக்கும் அது, திடீர்னு ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் அது செட் ஆகாமல் போகும், நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆகும், இல்லை வாமிட்டிங் வரும். ஸோ அது மாதிரி வாய்ப்புகள் குழந்தைகிட்டேயும் இருக்குது, அதை ஒரு பெரிய விஷயமா ஆக்கிட வேண்டாம், அது ஒரு சாதாரணமான விஷயம், அடாப்ட் பண்ணிக்கும், போக போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிக்கும், ஸோ அந்த ஃபேஸ் எல்லாம் தாண்டி தான் நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும். அது அது அதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கான டயட்ரி இன்டேக் குறித்து நீங்கள் அட்ரஸ் பண்ண விரும்புகிற மிக்ஸ் ஆர் மிஸ்இன்ஃபர்மேஷன் எதை சொல்வீங்க மேம்?
0: மிக்ஸ்னால் நிறைய இருக்குது. நான் வந்து இன் ரெஃபரன்ஸ் வித் பிரஸ்ட் ஃபீடிங் நான் டயட்டை ரிலேட் பண்ணி சொல்கிறேன். எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ஸ்பைஸு பெப்பர் போட்டு சாப்பிடணும், நிறைய இஞ்சி பூண்டு பெப்பர்லாம் காரமாக சாப்பிடணும் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த பத்திய சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பெப்பர் போடுறது, ரொம்ப நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறது, இது வந்து குழந்தைக்கு கேஸ்ட்ரிக்கை உண்டாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜென்ரலி இட் இஸ் பிலீவ்ட் தட் வாட் எவர் மதர் இஸ் ஈட்டிங் இட் இஸ் சப்ளைடு த்ரூ மதர்ஸ் மில்க் டு த சைல்டு. ஸோ இப்படி ஒரு இது இருக்கிறப்போ எல்லாமே ஒரு மினிமல் லெவலில் இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமுதுமன் அஞ்சு இல்லை. ஸோ அது இங்கேயும் பொருந்தும். எல்லாமே ஒரு மினிமலில் இருக்கணும். ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம், பட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். எக்கச்சக்கமாக போட்டு ஒரு ஒரு மீன் குழம்பு வச்சு கொடுக்கறது, இது எல்லாமே வந்துட்டு அகெயின் கேஸ்ட்ரிக் கொடுக்கும், அது வேண்டாம். அண்ட் டெஃபினெட்லி மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபியூ ஃபுட்ஸ் இருக்குது, லைக் கார்லிக் கேஸ்ட்ரிக் கொடுக்கும், அது வேண்டாம். அண்ட் டெஃபினெட்லி மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபியூ ஃபுட்ஸ் இருக்குது, லைக் கார்லிக் ஆகட்டும் இல்லை மில்க் இருக்கட்டும். இது எல்லாமே வந்து மில்க் செக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், என்ஹான்ஸ் பண்ணும். இது இதெல்லாம் இருந்தால் தான் வந்து மில்க் செக்ரேஷன் இருக்குமானா, இல்லை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ என்ஹான்ஸ் பண்ணுறதை வந்து நம்ம எவ்வளோ லிமிட்டில் எடுக்கணுமோ அவ்வளோ லிமிட்டில் எடுக்கணும். ரொம்ப ஓவர் கன்சம்ஷன் தேவையில்லை, இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை அலற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முன்னாடியே அது சில சிக்னல்ஸ்லாம் கொடுக்கும், லைக் அது ரொம்ப வாயை வந்து சக் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் விரலை தன்னோட விரலை எடுத்து போய் வாயில் வச்சுக்க ட்ரை பண்ணோம், தென் ஹெட்டை மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிக்னல்ஸ் கொடுக்குறப்பவே நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிங்க. குழந்தை அழுததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்கன்னா அது டயர்ட் ஆகிடும் ஈஸியாக, அண்ட் அதுக்கப்புறம் அது விட்ராயலுக்கு போயிடும், இட் கெனாட் சக் அலாட். அண்ட் இன்னொரு மித்தம் இருக்குது, பாட்டில் ஃபீட் பண்ணால் குழந்தை வந்து பிரஸ்ட் ஃபீட் குடிக்காதா அப்படின்ட்டு. இது வந்து ரிலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 50% ட்ரூ. ஏன்னா பாட்டில் ஃபீடில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். சக்கிங் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டாம் குழந்தைக்கு. ஸோ அந்த பாட்டில் ஃபீடில் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் பாட்டில் ஃபீட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறப்போ அது வந்து இட் இட் இல் ஸ்டார்ட் வித்ட்ராயிங். ஏன்னா அது ரொம்ப நிறைய எஃபர்ட் போடணுன்றதால. ஸோ அது வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பாட்டில் ஃபீட் தேவைதானா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை நீங்களும் செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்டயும் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தட் இஸ் ஒன் திங். அண்ட் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறப்போ ரெண்டு பிரஸ்ட்டுமே ஃபீட் பண்ணுங்கள். ஒரு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு இன்னொரு பிரஸ்ட்டு ஒரு பிரஸ்ட்டில் ஃபீட் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது சொல்லிவிட்டு இன்னொரு பிரஸ்ட் வந்து எம்டியாக விட்டுடாதீங்க, இட் வில் கிரியேட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அது பண்ணாதீங்க, போத் சைட்ஸுமே ஈக்குவலாக ஃபீட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிப்பிளில் இன்ஃபெக்ஷன் ஆர் ஊண்ட் மாதிரி க்ரியேட் ஆச்சுன்னா ஃபீட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபீட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் அவாய்டே பண்ணாதீங்க, ஃபீட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ திஸ் இஸ் ஐ திங்க் நிறைய மதர்ஸ்க்கு இருக்கிற டவுட்டு, நிப்பிளில் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா ஃபீட் பண்ணலாமா இல்லையான்னு. கண்டிப்பாக பண்ணலாம், கண்டினியூ பண்ணுங்கள். வாட் எவர் இஸ் ரெக்வயர்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன்லாம் பண்ணிவிட்டு யூ கேன் டெஃபினெட்லி பிரஸ்ட் ஃபீட் த சைல்டு.
1: இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக்கை முன்னிட்டு பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்பும் அட்வைஸ் என்னவாக இருக்குமா?
0: பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, கண்டிப்பாக இந்த போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, டெலிவரிக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களோட டைமுக்கு மேட்ச் பண்ணி அவங்களுக்கு அவங்க கூடவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தூக்கம் இல்லாது, அதுக்கப்புறம் சில பேரண்ட்ஸ்லாம் சப்போர்ட் இல்லாமல் இருப்பாங்க, லைக் யூனோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கணும், ப்ளஸ் ஒர்க் பண்ணுவாங்க, இப்படிலாம் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். நோ மேட்டர் வாட் என்ன சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் என்ன ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தை பிறந்திருக்கிறதே வந்து ஒரு பெரிய பெரிய பெரிய ஹாப்பினஸ். ஸோ அதை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் கிடையாது, டெம்பரரி. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு, அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அவ்வளோதான். ஸோ இது இது ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு குழந்தையோட வெல்பீயிங்க்கு என்னென்ன பண்ணணுமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஆஃப்டர் சைல்ட் பர்த் நிறைய ஃபீலிங்ஸ் மைண்டில் ஓடும், நிறைய எமோஷன்ஸ், நிறைய ஹார்மோனல் கஷிங் பிரேக்

0: தாட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். ஜஸ்ட் ஃபீல் தட் யூ ஆர் ஹாப்பி, எல்லாமே நம்ம மைண்டில் தான் இருக்குது. டூ சம் மெடிடேஷன் அண்ட் டெஃபினெட்லி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள். தட் இஸ் மோர் ரிலீவிங் தென் எனி திங் எல்ஸ். ஸோ தட்ஸ் இட், தட்ஸ் த அட்வைஸ்.
1: இன்னைக்கு எங்களோட எம்ஓபி சமுதாய வானொலியில் பங்கேற்ற அனுபவம் எப்படி இருந்தது மேம்?
0: எம்ஓபியில் வந்துட்டு கலந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ப்ளஷர். எப்போவுமே அது ஒரு ஹாப்பியான மொமெண்ட்னே வச்சுக்கலாம். மெமரிஸ் மாதிரி நிறைய ஃபாரம்ஸ் பண்ணுவோம், நிறைய லைவ் ஷோஸ் பண்ணுவோம், நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுவோம். இதெல்லாம் மீறி எம்ஓபியில் ஒரு ஒரு ஷோ பண்ணுறப்போ, ஒரு ஒரு டிஸ்கஷன் நடக்கிறப்போ, இல்லை ஒரு குவெஸ்டன் ஆன்சர் செஷன் நடக்கிறப்போ இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அது ஒரு தனி சந்தோஷம், சொல்ல முடியாது. Thank you so much for having me. Thank you.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் தாய்ப்பால். அதை கொடுக்கும் தாய்மார்களின் ஆரோக்கியத்திற்கான அடித்தளம் நல்ல உணவு முறைகள் தான் அப்படின்னு நமக்கு தெளிவாக சொன்ன டயட்டிஷியன் ஜோதி அவர்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக எமது நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சுஜாதா. பாய் ஃபார் நவ்.

0: I am Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம். நான் லவ் குரு. எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்தில் யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம் நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமாக நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாகவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழி வாங்கணும்? பழி வாங்கறதுக்காக வாழ்ந்து காட்டணுமா? இல்லை, நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும். அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசை விட்டுறாதீங்க. உங்களை சுற்றி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நன்மைனா

0: உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: You are listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டில் இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமியை பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.
2: சமுதாய வானொலி 107.8. நான் உங்க தொகுப்பாளர் கீர்த்தனா, என் கூட இருக்கிறது
3: நான் உங்க தொகுப்பாளர் வைஷ்ணவி.
2: வைஷ்ணவி, இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலத்திலேயே வந்து நம்ம போடுற சில பொருட்கள், அதாவது பிளாஸ்டிக் வேஸ்ட், நம்ம நிறைய தேவையில்லாம தூக்கி போடுற பொருட்கள்லாம் மிருகங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறது. அதாவது இப்போ நம்ம வாழைப்பழ தோலை போட்டாலும் அது ஒரு ஆடு மாடு சாப்பிடுது, இதே ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டாலும் அது ஒரு ஆடு மாடு சாப்பிடுது. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி 2 கிலோ பிளாஸ்டிக்கு அந்த மாட்டோட வயிற்றுலேருந்து எடுத்திருக்காங்க.
3: என்னது, 2 கிலோ பிளாஸ்டிக்கா?
2: ஆமாம்,
3: அது கறக்கிற பாலை குடிச்சு நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படுமே நினச்சாலே பயமா இல்லை கீர்த்தனா?
2: ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கேர்லெஸ், நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் மாடுகள் வந்து அதை சாப்பிடுது. அண்ட் கடைசியாக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் அது கேடாக விளைவிக்குது. பிகாஸ் நம்ம மாட்டு பாலை தான் டெய்லி கூட
3: பாதிப்பனோ நமக்கு தான் அப்படின்றத யோசிக்க மாட்டேங்கணும் நிறைய பேர்.
2: இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளுக்காக சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம நிலையத்திற்கு தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு வி சி தங்கராஜ் அவர்கள் வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, அவர் கூட நான் கொஞ்ச நேரம் பேசினதுலேயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் கூட நானும் அவரும் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின போது தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அவர் நம்மளுக்காக சொல்ல போகிறாரு. ஸோ நேர்களே, இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் கவனமாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும்.
4: சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமக்களோட கடமைன்னு சொன்னா அது தப்பே கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து இந்த சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்புனால பல கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். இன்னும் பல கஷ்டங்களையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பூமியை நம்ம காப்பாத்தணும். அந்த வகையில எம்ஓபி சமுதாய வானொலி சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்காக பல நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு பிளாஸ்டிக் பேக்ஸ் நம்ம 1 ரூபாய்க்கு வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு நம்ம கடை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பேக்கை வாங்கி அப்படியே தூக்கி போட்டுடுறோம். தெரியாம அதை வந்து பசு புல்லு சாப்பிட வேண்டிய பசு வந்து இன்னைக்கு அந்த பிளாஸ்டிக் பேக்கை சாப்பிட்டுட்டு அதோடைய வயிற்றுல வந்து பல கெடுதல்கள் அது உருவாக்கி அது தர்ற பாலும் நிறைய வந்து அதில் கலப்படமாகி அதை சாப்பிட்ற மனிதர்களுக்கு பலவிதமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ தயவு செய்து பிளாஸ்டிக்கை பேன் பண்ணுங்க. ஒரு மனிதருக்கு மட்டும் இல்லை, அது பூமிக்கு மட்டும் இல்லை, பாவம் வாயில்லா ஜீவனான அந்த பசுவுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணுது அப்படிங்கிறத தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் திரு தங்கராஜு விளக்கமாக சொல்கிறாரு, கேளுங்க.
5: வணக்கம் நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலி இந்த குளோபல் வார்மிங், அதாவது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது சம்பந்தமாக பல நிகழ்ச்சிகள் நம்ம வந்து ஒலிபரப்பிட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த குளோபல் வார்மிங், அதாவது வந்து நம்ம சுற்றுப்புற சூழலை வந்து கண்ட இடத்துல குப்பை போடுறது, குறிப்பாக வந்து அந்த பிளாஸ்டிக்கில் வந்து போடுறதுனால பல வந்து கெடுதல்கள் நமக்கு வந்து நடந்துட்டுருக்கு. பூமி சூடாகிறது மட்டும் இல்லாமல் பல என்னென்னமோ வந்து கெடுதல்களை வந்து பல அறிஞர்கள் பல அறிவியலாளர்கள் வந்து நமக்கு வந்து அலாரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் பல அமைப்புகள் வந்து மரம் நடுங்க, பிளாஸ்டிக்கை குப்பை பிளாஸ்டிக்கை வந்து தூக்கி தூக்கி போடாதீங்க கண்ட இடத்துல, மக்கும் குப்பை மக்காத குப்பை, இதை பற்றிலாம் நிறைய விழிப்புணர்வுகள் சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த அடிப்படையில் எம்ஓபி சமுதாய வானொலி நேர்களுக்கு அந்த விழிப்புணர்வை தினசரி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில் இப்போ சமீபத்தில் பிளாஸ்டிக் பேப்பரை போடுறதுனால நம்மளுடைய பூமி மட்டும் வந்து கெடுதலாக பூமிக்கு மட்டும் அது கெடுதலாக போய் சேரலை, அந்த பிளாஸ்டிக்கை வந்து சாப்பிட்ற பசுவுக்கு எவ்வளோ கெடுதல் நடக்குது, அதனால அதோடைய பால் எவ்வளவு கலப்படமாகுது, அதை சாப்பிட்ற மனிதர்களுக்கு எத்தகைய தீங்குகள்லாம் வருது அப்படிங்கிறத தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலர் திரு தங்கராஜு இப்போ நமக்கு இந்த இந்த பிளாஸ்டிக்னால பசு மட்டும் வந்து கெடுதல், பசுக்கு மட்டும் கெடுதல் இல்லைங்க, அது நமக்கும் அது மிகப்பெரிய கெடுதலாக தான் அது போய் முடியும். அது அவங்க சொல்ற விஷயத்தை கேளுங்க, அதுக்கப்புறமாவது தயவுசெய்து பிளாஸ்டிக்கை கண்ட இடத்துல போடாதீங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்கலாமா?
6: இப்ப இதுல கால்நடையில பாத்தீங்கன்னா இந்த கறவை மாடுகள் பசு போன்ற மாடுகளுக்கு வயல்ல நான்கு வகையான அறைகள் இருக்குங்க. அந்த மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போகும்போது மேய்ச்சல்ல வந்து புல்லு அதுல என்னென்ன இருக்கும் அதை எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுடும். ஏன்னா மாடுகளுக்கு வந்து அதை வந்து தரம் பிரித்து சாப்பிடுற ஒரு இது கிடையாதுங்க, அதுக்கு அந்த இன்டிஸ்கிரிமினேட் பண்ற ஒரு பவர் வந்து அது கிடையாதுங்க. அதனால புல்லோட இப்ப ஒரு ஆணி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து சாப்பிடுவோம். அதே மாதிரி அந்த புல்லுக்கு மத்தியில இருக்கிற இந்த மாதிரி பேப்பரு பிளாஸ்டிக் போன்றவையில எல்லாம் அது சாப்பிடும் போது அவசரமா சாப்பிட்டுட்டு பிறகு ஒரு இடத்துல போய் பார்த்து அது அசை போடும். மாடு பாத்தீங்கன்னா அசை போடுகிட்டே இருக்கும். முதல்ல உன்ன புல்லெல்லாம் வயிற்றுல ரூம்னு கொண்டு போயிட்டு திருப்பி மறுபடியும் வாய் கொண்டு வந்து அசை போட்டு அரைச்சு உள்ள தள்ளுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி மேய்ச்சல் நிலத்துல இல்ல இப்ப சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா மேய்ச்சல் கிடையாது இல்ல மாடுகளுக்கு, எங்கெங்க அந்த மார்க்கெட் பகுதியில டஸ்ட்பின்ல போடுற புல்லு ஆணி அதுல உள்ள பிளாஸ்டிக் எல்லாம் இந்த மாதிரி வெளியில திரியும் போதோ இல்ல வேற கிராமப்புறங்கள்ல மேயும் போதோ இந்த பிளாஸ்டிக் நம்ம எல்லாம் வெளியே போட்டுறோம்ல, அதையும் சேர்த்து சாப்பிடுறது. அந்த மாதிரி சாப்பிடும் போது இந்த பிளாஸ்டிக் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து ஒரு ஆறு வருஷம் ஒரு வருஷமோ ஆறு மாசத்துலயோ என்னாகும், அந்த வயிறு ரூம்ங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த நான்கு அறையில முதல் அறை, அதுல அந்த முதல் அறையில சாப்பிடறது எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கும்.
4: ஓகே,
6: ஸ்டோர் பண்ணிட்டு தான் பிறகு வந்து அதை கொண்டு வந்து அசை போட்டு உள்ள தள்ளலாம். அப்படி பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் எல்லாம் அதுல சேர்ந்து சேர்ந்து என்டையர் 40 அதனோட கெப்பாசிட்டி வந்து 40 லிட்டருங்க.
4: ஓகே,
6: அந்த 40 லிட்டர் கெப்பாசிட்டி ஃபுல்லாகி இந்த மாதிரி வயிறு உப்பி போய் மாடு தீனு திங்காம அசை போட முடியாம எங்களுக்கு வரும் ஆஸ்பத்திரிங்க. அப்ப வரும்போதுதான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அத அவங்களுக்கு அறிவுறுத்த வேண்டுங்க.
4: ஓகே சரி சார்.
6: அதனால அதுல வந்து வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பாக்கும் போது இதுக்கு பண்ணும்போது அதுல அந்த பிளாஸ்டிக் ஃபுல்லா லேயர் லேயர் லேயரா சேர்ந்து வயிறு பூரா அடைச்சிடும்.
4: ஓகே,
6: அந்த மாதிரி வர அனிமலுக்கு ஆபரேஷன் பண்ணி அதை பூரா ரிமூவ் பண்ணாதான் மறுபடியும் அந்த மாட்டை காப்பாற்ற முடியும்.
4: ஓகே,
6: சோ அந்த மாதிரி ஒரு மாட்டு எங்களுக்கு வந்து அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணும் போதுதான் ஒரு 54 கிலோ பிளாஸ்டிக் ஃபுல்லா அதுல இருந்து எடுத்தாங்க. ஆபரேட் பண்ணி எடுத்து அந்த மாடு நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இந்த மாதிரி கண்ட பக்கத்துல போடுறத விட அதை வந்து ஒரு பக்கமா எடுத்து அந்த ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையில அவங்க பாதுகாத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க.
4: இந்த அடிப்படை இந்த அடிப்படையில தான் நீங்க வந்து அந்த விழிப்புணர்வு முகாம் ஒண்ணு நடத்திருந்தீங்க இல்லையா சார், பசுக்களை வந்து அந்த பிளாஸ்டிக் இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக உங்களோட யூனிவர்சிட்டி சார்பாக. ஓகே, சோ மக்கள் அதுல நல்லா ஆர்வமா கலந்துட்டாங்களா சார்? இப்ப இந்த சிட்டில பெரும்பாலும் பல மாடுகள் வந்து பிளாஸ்டிக் சாப்பிடுது அப்படிங்கறது நம்ம கண் கூட பாக்குறோம். அதனால என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கறதையும் நீங்க அதுல விவரமா எடுத்துரைச்சிருந்தீங்க இல்லையா. இப்ப அந்த பசு அப்படி அப்படி பிளாஸ்டிக் சாப்பிடுறப்போ அதோடைய பால்
6: பிளாஸ்டிக்ல வந்து வெறும் பிளைன் பிளாஸ்டிக் இருக்கும் போது ஒண்ணும் தெரியாது, ஆனா பிரிண்டட் பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கு இல்லைங்க.
4: ஆமா,
6: அந்த பிரிண்ட் பிளாஸ்டிக்ல ஹெவி மெட்டல் வச்சுதான் அவங்க கலர் எல்லாம் போட்டு டை போட்டு பிரிண்ட் பண்றாங்க.
4: ஓகே சார்,
6: அந்த டையோட சாப்பிடும் போது அந்த டை எல்லாம் வயிறுல அது ஜீரணிக்கிற இதுல என்சைம்ல அது உருவி இது டைலூட் ஆகி அது இட் மே கோ இன்டு தி பாடி ஆஸ் வெல் அஸ் இட் கோ இன்டு தி மில்க் ஆல்சோ.
4: ஆமா, ஓகே,
6: மில்க்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி நிறைய சாப்பிடும் போது அந்த மில்க்லயும் தேர் வில் பி கண்டாமினேஷன் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் இந்த மாதிரி கலர்னுடைய டை எல்லாம் அதுல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அததான் அதனால நம்ம மாடுகளை இந்த பிளாஸ்டிக்ல இருந்து காப்பாற்றப்பட வேண்டும். அதே மாதிரி மனிதர்களுக்கும் அந்த பால்ல வர்ற ஹெவி மெட்டலோ இல்ல வேற எந்த ஒரு இதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சுற்றுப்புற சூழ்நிலையில பிளாஸ்டிக்கை வந்து கம்ப்ளீட்டா அப்ரூவ்படுத்த வேண்டும். அத வந்து மாடுகள் மேயும் பொழுது அது இல்லாம இருக்கிறதுக்கு கண்ட பக்கமா நம்ம பிளாஸ்டிக்கே போடக்கூடாது.
4: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
6: ஆமாங்க, சோ அது மாதிரி இருந்தது நம்ம இந்த சுற்றுப்புற சூழ்நிலையும் நம்ம நல்லா பண்ணலாம். இந்த மாதிரி கால்நடைகளையும் நம்ம அதுல இந்த நோய் வாயு மற்ற உபாதைகள் இருந்து காப்பாற்றுவதற்கு அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்குங்க.
4: ஆமா சார், கறந்த பாலை போல தூய்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த பாலே வந்து அந்த பிளாஸ்டிக்னால தூய்மை இல்லாம அது அந்த மாட்டுக்கும் கெடுதல் பண்றதோட அது சாப்பிடுற மனிதர்களுக்கும் அது வந்து நிச்சயமா அது கெடுதல் பண்ணும். சோ அப்ப அது வந்து அதை வந்து நம்ம தான் அந்த செய்யறோம், அந்த மாட்டுக்கு தெரியாது இல்லையா,
6: மக்களே தான் உருவாக்கிறோம், நம்மளுடைய கெடுதலை நம்மளே தான்
4: உருவாக்கிக்கிறோம். சோ அதனால
6: சுற்றுப்புற சூழ்நிலை பூரா நம்ம கெடுக்கும் போது அந்த கெடுதல் வந்து நமக்கே அதுக்கு பின்னாடி வந்து சேரும்.
4: ஓகே ஓகே,
6: அதை வந்து மக்கள் உணர வேண்டும்.
4: கண்டிப்பா சார்,
6: அதை உணர்ந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஒரு ஒரு கழிப்பிடத்திலேயோ இல்ல ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய இடத்திலயோ அதை வச்சு அதை ஒரு ப்ராப்பரா முறையில அதை அப்புறப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் போராட்டத்தில எல்லாம் நம்ம பாக்கெட்ட வாங்கி தூக்கி விசிறிட்டு போறதுனால அது நம்ம அந்த கெடுதல் வந்து நமக்கே வந்து சேருங்கிறதா இதனுடைய பாடம்.
4: ஓகே சார், ஓகே சார்,
6: அதை வந்து நீங்க சொன்னீங்கன்னா போதும்.
4: கண்டிப்பா சார், கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும் அப்படிங்கறதுனாலதான் தமிழ்நாடு கால்நடை யூனிவர்சிட்டி வந்து பல்கலைக்கழகம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த பசுக்களை வந்து பிளாஸ்டிக்ல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு முகாம் ஒண்ணு நடத்தினாங்க. அது எவ்வளவு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறது வந்து திரு தங்கராஜ் சார் அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நேர்கள் சார்பா எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் வந்து பசுவையும் காப்பாத்துங்க, பூமியை காப்பாத்துங்க, அப்பதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தியோட இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.
2: என்ன நேர்களே, தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு வி சி தங்கராஜ் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இப்போ அது தெரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம கொஞ்சம் பொறுப்பில்லாம செய்யற சில விஷயங்கள் நம்மளுக்கே தீமையா திருப்பி வருது அப்படின்னு. அதாவது பழைய பழமொழி ஒன்று இருக்கு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு. வைஷ்ணவி, நான் நினைக்கிறேன் இந்த பழமொழி வந்து நம்ம இப்போ கேட்ட நிகழ்ச்சிக்கு ரொம்பவே நல்லா பொருந்திருக்கு அப்படின்னு.
3: ஆமாம், ரொம்ப பொருத்தமான ஒரு பழமொழியை தான் சொல்லியிருக்கீங்க கீர்த்தனா.
2: சோ நேர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் பத்தி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா நீங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6512133333. நீங்களா உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு இமெயில் மூலமாவும் உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்படி நீங்க தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மெயில் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் MOPCRS@VSNL.net.

நிற்காக. MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர் செந்தில்குமார், மிஸ்டர் அசோக். இதை பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
2: You're listening to MOPCRS 107.8. Our community, our pride.
3: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் அ கிஃப்ட் டு அ மதர் அண்ட் ஹர் பேபி. இதையே இப்ப சொல்றேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஒவ்வொரு குழந்தையும் இம்யூனிட்டியோட ஹெல்த்தியா வளர ஒரு அற்புதமான உணவு தான் தாய்ப்பால். அண்ட் யா, திஸ் இஸ் அ பிரஸ்ட் ஃபீடிங் வீக். ஸோ அதை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம கூட நம்ம சிஆர்எஸ்ல அனிதா பாரதி மேம் இருக்காங்க. இவங்க சைல்டு பர்த் ட்ரைனர், ஆல்சோ பேரண்டிங் பத்தின, ஆல்சோ ரிலேஷன்ஷிப் பத்தின கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்டு வராங்க. அண்ட் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக்காக நிறைய அவேர்னஸும் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் பத்தின நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம்.
4: வணக்கம்,
3: வெல்கம் டு ஆர் ஷோ.
4: தேங்க்யூ ஸோ மச்.
3: ஸோ முதல்ல நீங்க வந்து உங்களோட ஆர்டிக்கல் நாங்க படிச்சோம், அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷன்ல வந்து ஒரு 10 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இப்ப வந்து சைல்டு பர்த் ட்ரைனரா இருக்கீங்க. எதனால இந்த சடனான ஒரு சேஞ்ச், உங்களுக்கு எப்படி இந்த மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
4: ஓகே, ஸோ கார்பரேட்ல வந்து மோர் தேன் 10 இயர்ஸ் பக்கமா இருந்தோம். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு சேச்சுரேட் ஆயிடும் லைஃப். என்னடா இது, மொனாட்டனஸா இருக்கு, ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்கு, எதுக்கு சம்பாதிக்கிறோம், பணம் மட்டும் வரும் பட் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி தெரியாது, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும். ஸோ தட் வாஸ் த டைம் வென் ஐ வாஸ் பிரெக்னென்ட் வித் மை ஃபர்ஸ்ட் சன். ஸோ அப்போ யோசிச்சேன், என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்ல, ஒன்றும் தெரியலையே அப்படிங்கும்போது பிரெக்னென்ட் ஆகிறேன். ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் எனக்கு கிடைக்குது. பிரெக்னன்சி வந்து இட் இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் அ ஃபேஸ் டு செலிப்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னோட ஃப்ரெண்ட் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து மைண்ட் அளவில் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களோ, மைண்ட் அளவில் அந்த குழந்தைக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ பேசுகிறீங்களோ அதோட பிரதிபலன்லாம் நீங்கள் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அது வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்பிடல, பாதி நம்பினேன். ஓகே, இதெல்லாம் நினப்போம், இதெல்லாம் வருதா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ குழந்தை பிறந்து அவன் வளர வளர சில விஷயங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணும்போது, அடடா இவ்வளோ பெரிய மேஜிக்காக இருக்கே, நம்ம உள்ளார போடுற சீட் வந்து ஒரு 4-5 வருஷம் கழித்து அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதையே எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. நிறைய சைல்டு பர்த் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் எல்லா பெண்மணியும் போய் எஜுகேட் பண்ணிட முடியாது. ஸோ நம்மளும் ஒரு குட்டி ரோல் பிளே பண்ணுவோம் அப்படிங்கறக்காக தான் இது உள்ள வந்தது. அண்ட் ஐ தாட் இட் இஸ் ஆடிங் சம் மீனிங் டு மை லைஃப். ஸோ அதனால தான் இந்த டிரான்சிட்.
5: நம்ம அடுத்ததாக பிரெக்னன்சி அப்படின்னு சொன்னோம்னா மூவிஸ்லாம் வந்துட்டு வாமிட் எடுக்கிற மாதிரி, இல்லை அந்த டைம்ல வந்துட்டு மாங்காய் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் தோணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வேற சயின்ஸ் என்ன மேம்?
4: சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி வாமிட் எடுப்பாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுவாங்க. ஸோ இதுவும் இருக்கு. இது கூடவே நமக்கு சம்ஸ் வரப்போகுது, பீரியட்ஸ் வரப்போகுதுன்னா என்ன மாதிரி எல்லாம் இருக்கும், அடிவயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், காலெல்லாம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே சிம்டம்ஸ் தான் நமக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆகும்போதும் வரும், லேபருக்குள்ளே போகும்போதும் அதுதான் வரும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் கூட நம்ம ப்ரெக்னென்ட் ஆகலாம், எந்த சைனுமே இல்லாமல். 2 மந்த்ஸ் எல்லாம் 2 மந்த்ஸ் கழிச்சு கூட சில பேர்லாம் செக் பண்ணியிருக்காங்க, என்ன நமக்கு பீரியட்ஸே வரல, ஏன்னா எந்த சைன்ஸுமே இருக்காது அவங்களுக்கு. ஸோ இப்படியும் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே எல்லா சைன்ஸும் வரணுங்கிறதும் இல்லை, வராமல் இருக்கணுங்கிறதும் இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு இட் கோஸ். மற்றபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயந்துக்க வேண்டாம். அந்த ஏர்லி ப்ரெக்னென்சியில் ஐயோ வாமிட் எடுத்துகிட்டே இருக்கமே, தூங்கிட்டே இருக்கமே அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாமல், இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ்ன்னு ஒவ்வொரு நொடியும் நம்ம ப்ரெக்னென்சியில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதோட பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்.
5: அதே மாதிரி இப்போ எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துலேயுமே கட்டுக்கதைகள் நிறையா இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சியில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற கட்டுக்கதைகள், ஸோ அதனை உங்களை பற்றின வியூஸ்
4: நிறைய இருக்குது. நம்மளோட பம்ப் சைஸ் பார்த்துட்டு பெருசாக இருந்ததுன்னா பெண் குழந்தை தான் அப்படிம்பாங்க, ஒரு மாதிரி கூறாக இருந்ததுன்னா பையன் அப்படிம்பாங்க, ஒரு பக்கம் கை ஊனி எழுந்தால் அதுக்கும் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் நிறைய இருக்கும். அண்ட் ரெண்டு பேருக்கு சாப்பிடுன்னு போட்டு திணிப்பாங்க. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி நாட் ட்ரூ. ஸோ எப்படின்னா இட் இஸ் மோர் ஆஃப் குவான்டிட்டி குவான்டிட்டி வர்சஸ் குவாலிட்டி. நம்ம வந்து ரெண்டு பேருக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு கைப்பிடி சாதம் எக்ஸ்ட்ரா சாப்பிடணுங்கிறது கிடையாது. நமக்கு த்ரூ அவுட் பிரெக்னன்சி நமக்கு தேவை வந்து அந்த 300 to 400 or 450 கேலரிஸ் தான் நமக்கு தினப்படி தேவைப்படும். அதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிக்கலாம், ஒரு ஒரு ஃப்ரூட் பால் ஒன்று எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம், ஒரு ரெண்டு முட்டை சாப்பிட்டோம்னா அது போகும். பட் இந்த வீட்டில் உள்ள பெரியவங்க பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனாவசியமாக அதிக வெயிட் போடுவோம், அது ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸில் கொண்டு போய் விடும். அதனால நம்ம சாப்பிட்றது தரமான உணவான்றத பார்த்து சாப்பிடணும். நீங்கள் ஒரு ஒரு கைப்பிடி சாதம் சாப்பிட்றதுக்கு பதில் நான் ஒரு முட்டை சாப்பிட்டுக்கிறேன், ஒரு கிளாஸ் பால் குடிச்சிக்கிறேன், ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தரமாக பார்த்து சாப்பிடணும். குவான்டிட்டியை விட்டுருங்க, தட்டு நிறைய இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் குவாலிட்டியாக சாப்பிட்றேன்னா அப்படிங்கிறது தான் முக்கியம். அண்டு நோ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படிம்பாங்க, குழந்தைக்கு போய் ஹார்ம் பண்ணும், ஸோ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தட் இஸ் அகெயின் மித், அது கட்டுக்கதை தான். இன்ஃபேக்ட் கடைசி காலத்தில் அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்கோர்ஸ் இருக்கும்பொழுது அந்த மென்லேருந்து வந்த அந்த வர சிமனில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா லேபரை நமக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும், ஈஸி பண்ணி கொடுக்கும். ஸோ இது சொன்னன்றதுக்காக எல்லாரும் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இட் இஸ் பியூர்லி ஆன் த மதர்ஸ் சாய்ஸ், அவங்களுக்கு விருப்பம் இருக்கா. ஆமாம், எனக்கு விருப்பம் இருக்குது ஹஸ்பண்டை எனக்கு ஹாப்பி பண்ணணும்னு இருக்குது, இல்லை எனக்குமே அந்த டிசையர் இருக்குது, செக்ஷுவல் டிசையர் இருக்குன்னு அந்த மதர் ஃபீல் பண்ணால் மட்டுமே வி கேன் ஹாவ் தட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். இல்லைனா இட் இஸ் பியூர்லி ஆன் த மதர்ஸ் சாய்ஸ் டு டினை தட்.
3: ஓகே மேம், இப்போ அடுத்ததாக இப்போ நார்மலாக இருக்கிறப்பவே நம்மளுக்கு நிறைய மென்டல் இல்னஸ், லைக் இல்னஸ்னால் நிறைய டிப்ரெஷனாக இருக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்போ இன்னும் நிறைய வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் ஃபேஸ் பண்ணுறாங்க மென்டலி ஆல்சோ ஃபிசிக்கலி? ஏன்னா ஒர்க்கிங் விமன்ஸ்லாம் இருக்காங்க, ப்ரெக்னென்ட்டாக இருந்துட்டு ஒரு மந்த் ஒர்க்கோ வரைக்கும் ஒர்க் போயிட்டுலாம் இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ்
4: மென்டல் டிஃபிகல்ட்டிஸ்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களாவே செல்ஃப் கம்பேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கோ செகண்ட் ப்ரெக்னென்சிக்கோ எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி இல்லையே, செகண்டுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு அவங்களே எடுத்துப்பாங்க. இல்லை பக்கத்தில் உள்ளவங்களே வீட்டில் உள்ளவங்களே கூட அந்த பொண்ணு பார்த்தியா அவளுக்கு வயிறு நிறைய இருக்கு, உனக்கு வயிறு கம்மியாக இருக்கு, நீ வெயிட் போடவே இல்லை, உன் முகம் பார்க்கறதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே இல்லை அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது, அது வந்து நமக்கு பெரிய மென்டல் டென்ஷன் கொடுக்கும். அது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே அப்பியரன்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் போடுவோம் இல்லையா ப்ரெக்னென்சியில், ஐயோ நான் கொஞ்சம் குண்டாகிறனே, என் ஃபேஸ் ரொம்ப சப்பி ஆகுது, எனக்கு முடி உதிருது, இந்த மாதிரி வந்து டென்ஷன்ஸ் எடுத்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா ஏதாவது ரிப்போர்ட்ஸ் நமக்கு வந்து ஏதுவாக இல்லை, வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவுமே ஒரு மென்டல் டென்ஷன் ஆகிடும். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன ஆறுது தெரியலையே அப்படின்னு அந்த பர்த் பற்றின ஃபியர் இருக்கும். லேபர்னாலே எல்லாருக்குமே பயம் இருக்கும், மறுபிறவின்னெல்லாம் ஒரு பயமுறுத்தி விடுவாங்க. ஸோ அது ஒரு டென்ஷன் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட மென்டல் டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே என்னோட பதில் என்னென்னா ப்ரெக்னென்சி வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ நம்மளோட பர்சனல் ஹாப்பினஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி கொடு அப்படின்வாங்க. அதோட அடி காரணம் என்ன, பேஸ் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளை ஹாப்பியாக வச்சுக்கணும். அந்த மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த குழந்தை நல்லபடியாக வளர்கிறதுக்கு. ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. தூங்குங்கன்னா பகலில் வந்து நல்ல ஒரு 2 மணி நேரம் தூங்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, வேர் நீங்கள் வந்து ஒரு 10 தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. தூங்குங்கன்னா பகலில் வந்து நல்ல ஒரு 2 மணி நேரம் தூங்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, வேர் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காருறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். நல்லா தூங்கணும், மெடிடேஷன் பண்ணணும், நல்லா சாப்பிடணும். இதுதான் மென்டல் ஹெல்த் பார்த்துக்கிறதுக்கு. ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால் ஏகப்பட்டது இருக்குது. இந்த பம்பே நம்ம வந்து ஒரு பிடி எக்ஸ்ட்ரா சாதம் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு பிகிஞ்ச மாதிரி ஆயிரும். இதில் ஒரு குழந்தைய உள்ளார வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் பெருசாக ஒன்றும் தெரியாது. இந்த 4வது 5வது மாதம் தான் கொஞ்சம் பம்ப் சைஸ் வளர ஆரம்பிக்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரியா இருக்கும். அப்புறம் போக போக சொல்கிற மாதிரி சந்தானம் சொல்கிற மாதிரி பழகிரும், இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஒரே சைடு படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு 6-7 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெண்டு சைடுமே திருப்பி படுத்துக்கலாம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் பரிந்துரை பண்ணுறது என்னன்னா லெஃப்ட்லேயே படுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர் மட்டும் 3/4 நம்ம லெஃப்டில் படுக்கிற மாதிரி இருக்கும். எல்லா நேரமும் நம்மளால் லெஃப்டில் படுக்கவும் முடியாது, இந்த சைடு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும், லெஃப்ட் தைஸ் அண்ட் இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். டர்ன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரைட் சைடு திரும்பி படுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பேக் ஏக் வரும், ஏன்னா குழந்தை முன்னுக்கு வெயிட் இழுக்கும்போது நமக்கு பேக் ஏக் வரும். ஸோ நிறைய ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க, வாக்கிங் போகிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம்.
3: மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து எங்கள் வீட்டிலலாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உண்மையாகவே ப்ரெக்னென்சி டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதா, இல்லை குறிப்பிட்ட இந்த எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணணும்னு அப்படி இருக்கா?
4: ரொம்ப சூப்பரான ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த டவுட்

0: யூஸ்வலாக வீடு கூட்டுறது அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம், ஒன்றுமே தவறு கிடையாது.
1: மேம் இப்போது நார்மல் டெலிவரிக்கு வந்து குறிப்பிட்ட இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னா என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் மேம்?
0: நம்ம வீட்டு வேலைகளை வந்து ஒழுங்காக செஞ்சோம்னாலே அதுவே போகிற குனிஞ்சு நிமிந்து ஓகே. ஸோ நிறைய வாக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸசைசஸ் ஃபார் நார்மல் டெலிவரியிடா. அது ப்ளஸ் சூரிய நமஸ்கார் பண்ணலாம். சூரிய நமஸ்காரங்கும் போது அந்த ஃபுல் நம்மளோட நடு பகுதியை எல்லாமே வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ சூரிய நமஸ்கார் ஒரு 12 போஸ்டர்ஸ் தான் யூடியூப்லேயே நிறைய இருக்குது. அதை பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட நார்மல் டெலிவரிக்கு. பட் அதே அந்த சூரிய நமஸ்கார் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதை கிராஜுவலாக எடுத்துகிட்டு போகணும். ஒரு 2 செட்லேருந்து ஆரம்பித்து ஒரு 4 செட்டு 6 செட்டு எடுத்த உடனே 10 செட்டு 20 செட்டு பண்ணோன்னா உடம்பு கஷ்டமாக போயிடும். ஸோ வாக்கிங் அண்ட் சூரிய நமஸ்கார் ப்ளஸ் வீட்டு வேலைங்க.
2: மேம் இப்போ நிறைய டீன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு PCOS ப்ராப்ளம் வந்துட்டு நிறையவே இருக்கு. ஸோ இது வந்து அவங்களுடைய ப்ரெக்னென்சியை எப்படி அஃபெக்ட் பண்ணுது மேம்?
0: ப்ரெக்னென்சி PCOS டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணுது. என்ன மாதிரி வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இது வந்து டெஃபினட்டாக PCOS இருக்கிற எல்லாருக்குமே இது நடக்கும்ன்ற அவசியம் கிடையாது. மிஸ்கேரேஜ் ஆகலாம், டயபெட்டிஸ் வரலாம், அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ப்ரெக்னென்சி முடிஞ்ச பின்னாடி டெலிவரி முடிஞ்ச பின்னாடி அது போயிடும். இல்லை பிளட் ப்ரெஷர் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகலாம். இதெல்லாம் மேபி சான்சஸ் இருக்குது. என்ன இதில் என்ன பியூட்டினா PCOS இருந்து எந்த ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போயிட்டு கன்சீவ் ஆகாமல் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிற கேசஸும் உண்டு, பேக் டு பேக் கன்சீவ் ஆகிற கேசஸும் உண்டு, நார்மல் டெலிவரி பண்ணவங்களும் உண்டு. ஓகே, ஸோ அதனால் PCOS இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் கிடையாது. பட் இங்கே என்ன ஒரு ப்ரிவென்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறோம், எனக்கு PCOS இருக்குது அப்படின்னாக்கா முதலே நம்மளோட வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அந்த கன்சிடரபிள் அந்த BMI லெவல்குள்ளே நம்மளோட வெயிட்டை கொண்டு வர்றது, நல்ல லைஃப் ஸ்டைல், நல்லா தூங்கி எழுறது, அழகான நல்ல சத்துள்ள சாப்பாடாக சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஓரளவுக்கு நம்ம பாடியை வந்து ப்ரெக்னென்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ போயிட்டு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட டீனேஜர்ஸ்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். நாட் ஜஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இதை பண்ணணும், இல்லை கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் தான் இதை பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் லைக் டீனேஜ் என்ட்ரு ஆன உடனே எல்லாருமே இது கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வந்துடணும். ஏஜ் அட்டன் பண்ண உடனே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிக்கணும். டெய்லி ஒரு 1/2 hour நடக்கணும், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கணுங்கிறதுல ஒரு 1/2 hour ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணணும். 7 to 8 hours தூங்கணும், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும். சின்ன பசங்கள்லாம் சண்டே சாட்டர்டேஸ்னாக்கா 11 மணிக்கு எழுந்து சாப்பிட்றது, மதியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளை லைஃப் ஸ்டைலில். பிகாஸ் நம்ம பாடியிலேயே வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. காலைல 3 மணிக்கு எழுந்து நீங்கள் 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அது கரெக்டாக அப்போ செரிமான ஆகி அப்போ தான் கரெக்டாக மதியானம் 12 மணி 1 மணிக்கெல்லாம் நமக்கு பசிக்கும். நீங்கள் காலையில் சாப்பாடே 11 மணிக்கு சாப்பிடும்போது உள்ளார இருக்கிற ஹார்மோன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும், உள்ளார இருக்கிற அந்த கிளாக் வந்து ரீசெட் ஆகும். இந்த பொண்ணு இஷ்டத்துக்கு எழுந்துக்குது, நான் எப்போ வந்து ஹார்மோன் செக்ரேட் பண்ணோம் எனக்கு தெரியலையே, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் சூரியன் எழும்போது எழணும், அது அஸ்தமனம் ஆகும்போது நம்ம அஸ்தமனம் ஆகிற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றி வச்சிட்டோம்னா எந்த PCOS PCOD எந்த ப்ராப்ளம்ஸுமே நமக்கு வராது.
2: இப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டு ப்ரெக்னென்சி அந்த மாதிரி பேசணும் மேம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்ற மாதிரி வரலாம். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா ஒரு தாய் வந்துட்டு எவ்வளோ நாட்கள் வந்துட்டு அது அவங்களுடைய குழந்தைகள் வந்து பால் கொடுக்கணும், ஸோ அதை வந்துட்டு நிறுத்தும் போது எப்படி ஒரு ப்ராசஸாக அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் மேம்?
0: பிரெஸ்ட் ஃபீடிங்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் 6 மாதம் இப்போ இந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்குது. முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணுங்கிற அவேர்னஸ் முக்கால்வாசி வந்திருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா போகிற ஹாஸ்பிட்டல்ஸ் பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸில் எல்லாருமே அந்த போர்டு ஒன்று போட்டிருக்காங்க 6 மாதம் கொடுக்கணுங்கிறது. பட் எந்த அளவுக்கு மக்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றது தான் தெரியல. இது தெரியுது, இன்ஃபர்மேஷன் தெரியுது, பட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களாங்கிறது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் தான். ஏன்னா அந்த மதர் நினைச்சாலுமே வீட்டில் உள்ளவங்க விடமாட்டாங்க. 3 மாதம் ஆயிடுச்சு போதும், மேல் பால் கொடு, பால் பத்தலை, குழந்தை அழுது பால் பத்தலை, கஞ்சி கொடு, இட்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா குழந்தைனா சப்பியாக இருக்கணும், இந்த லீனாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ள எல்டர்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, வேற ஏதா கொடு வேற ஏதா கொடு அப்படிம்பாங்க. அதனால முதற் கட்டமாக வீட்டில் உள்ளவங்க அந்த மதருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். நீ கொடு 6 மாதம் கொடு, உனக்கு வரும், நீ சாப்பிடு, நீ சாப்பிட்றது மூலயமா வரும் அப்படிங்கிற அந்த சப்போர்ட் வந்து வீட்டில் கொடுக்கணும். ஸோ முதல் 6 மாதம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி தாய்ப்பால் மட்டும்தான், ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாலியே எல்லாமே இருக்குது, அந்த தேவையான ஸ்வீட்னஸ் முதற்கொண்டு தண்ணி முதல் கொண்டு ஃபேட்டு ப்ரோட்டீன் எல்லாமே பேலன்ஸ்டாக அந்த குழந்தைக்கு அதோட சின்ன வயிறுக்கு எப்படி டைஜஸ்ட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக டெய்லர்ட் மேடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த பால். அதனால் ஃபர்ஸ்ட் 6 மாதம் பால் மாத்திரம் தான். 6 லிருந்து 1 வயசு வரைக்கும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேஜர்லி நம்ம தாய்ப்பால் தான் கொடுக்கணும். கூட வேணால் இந்த கஞ்சி இந்த

0: சுத்தமாவு கஞ்சி மாதிரி சொல்றது, இந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது, பாயில்டு வெஜிடபிள் ஸ்மாஷ்டு, இது மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, எஸ்கேப் ஆயிடக்கூடாதான், 6 மாதம் முடிஞ்சிருச்சு, என்னோட டர்ன் முடிஞ்சிருச்சு. ஸோ குழந்தைக்கு நிறைய நான் மற்ற ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு தாய்ப்பால் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுன்னு தான் சொல்கிறோம். பிரெஸ்ட் மில்க் பிளஸ் காம்ப்ளிமெண்ட்ரி, கொடுக்க போகிற சாப்பாடு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணுமே ஒழிய அது மேஜர் ஃபுட்டாக இருக்கக்கூடாது. ஸோ தாய்மார்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் கூட தாய்ப்பால் தான் மிக முக்கியமான சாப்பாடு அப்படிங்கிறது. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, எப்போ நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவல் ஆன்சர்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த குழந்தை விருப்பப்படுற வரைக்கும், இந்த அம்மாவுக்கு கொடுக்க முடியுன்ற காலகட்டம் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். 2 வயசு ஆயிடுச்சு, 3 வயசு ஆயிடுச்சு, நிப்பாட்டு, குழந்தை உங்ககிட்டயே ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. 2 வயசுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா மூர்க்கதனம் ஜாஸ்தியாயிரும் குழந்தைக்கு, அதனால கொடுக்காது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து லைஃப்ல அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஒரே கிஃப்ட், ஒன் டைம் கிஃப்ட் மாதிரி லைஃப் லாங்காக அந்த குழந்தைக்கு சத்து சேர்க்க போகிறது அந்த தாய்ப்பால் தான். ஸோ அதனால் அந்த குழந்தை விருப்பப்படுற வரைக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் நிப்பாட்டணும் சில சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும், அந்த அம்மா வேலைக்கு போகிற மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கலாம், வீட்டில் பெரிய சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது அது கொஞ்சம் ஜென்டிலாக நிறுத்தணும். அப்ரப்டா இன்னைக்கு வரையும் கொடுத்துட்டு இருந்த நாளையிலேருந்து கிடையவே கிடையாது, நான் வந்து வேப்பெண்ணையை தடவுறேன் அதை தடவுறேன் அப்படின்னு அப்ரப்டா ஸ்டாப் பண்ணும்போது அந்த குழந்தையினால அதை ஏற்றுக்க முடியாது. அது வந்து அந்த அம்மாவோட நல்ல பாண்டாக இருக்கு, அந்த ஸ்மெல்லு, அந்த சூடு, அந்த புசு புசுன்னு இருக்கிற அந்த இடம் வந்து அந்த குழந்தைக்கு அவ்வளோ சென்சிட்டிவான ஏரியா, நல்ல பாண்ட் பண்ணுறதுக்கான ஏரியா. அது திடீர்னு இல்லைங்கும் போது அந்த குழந்தை ஏக்கமாயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணலாம். 3 தடவை நீங்கள் ஃபீட் பண்ணுறதுங்கன்னா அது 2 மாற்றலாம், 1 குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் அந்த வீனிங் ஸ்டேஜ் கொண்டு வரணுமே ஒழிய அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணணும், அது பெரிய இஷ்யூஸில் கொண்டு போய் முடிக்கும். ஓகே, ஸோ கிராஜுவலாக கொண்டு போகும்.
1: மேம், இதுக்கு முன்னாடி பிரெக்னன்சியில் நம்ம நிறைய கட்டுக்கதைகள்லாம் என்ன இருக்குன்னு கேட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீடிங்லேயும் நிறைய கட்டுக்கதைகள் கேட்டிருப்போம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்லலாம் பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால் உங்களோட அழகு போயிடும், அடுத்த நெக்ஸ்ட் இருக்க குழந்தைக்கு வந்து பத்தாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் லைக் வந்து இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்ட கட்டுக்கதைலாம் என்ன?
0: கேள்விப்பட்ட கட்டுக்கதைகள் இப்போ ரீசெண்டாக நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான். தலை குளிச்சுட்டு வரதுக்குள்ளே குழந்தை அழுவா, எடுத்து பால் கொடுத்தனா தலைக்கு ஊத்திட்டு பால் கொடுக்குறியா, என்னமோ டைரக்டா ஒரு டாப் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ட்ரூ. ஸோ தலை குளிச்சுட்டு தாராளமா குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். எப்போ குழந்தைக்கு கோல்டு பிடிக்கணும், நமக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, நம்மளோட ஜெர்ம்ஸ் பாக்டீரியாஸ் போய் குழந்தைய நம்ம தும்பும் போது பக்கத்துல குழந்தை இருக்குன்னா அதுதான் போய் குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணும், இல்ல வேற யாருக்கா கோல்டு பிடிச்சிருந்தா அந்த ஜெர்ம்ஸ் வந்ததுனா தான் கோல்டு பிடிக்குமே ஒழிய நம்ம தலை குளிச்சுட்டு பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு எதுவும் ஆக போறதில்ல. இன்னொன்னு வந்து, குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னா நீ நிறைய பால் குடி அப்படிம்பாங்க. இது என்ன கனெக்ஷன்னு ஒன்றுமே புரியல. ஸோ அந்த நமக்கு பால் சுரக்கிறது வந்து முழுக்க முழுக்க சப்ளை ஆன் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. குழந்தை எந்த அளவுக்கு எடுக்குதோ அந்த அளவுக்கு அங்கே உற்பத்தி ஆகும். ஸோ குழந்தை வந்து நம்மகிட்ட எவ்வளோ பால் உறிஞ்சுது அதில் தான் இருக்குது. நம்ம 1 லிட்டர் பால் குடிக்கிறோமா, 100 ml பால் குடிக்கிறோமா, அது மேட்ரே கிடையாது. ஸோ அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல், அந்த பால் சுரக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் மேபி இருக்கலாம். பால் குடிக்கிறதுனால பால் உங்களுக்கு உற்பத்தி ஆகலாம். என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா அது ஃப்ளூயிடாக இருக்கிறதுனால மட்டும்தான். ஸோ தண்ணி ஆகாரங்கள் நிறைய எடுக்கணும், மோர், சூப்பு, தண்ணி இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு பால் நிறைய சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பால் குடித்தா பால் வருங்கிறது ரொம்ப பெரிய மெத்து. இன்னொன்று வந்து இந்த பிரஸ்ட் சைஸ் கூட வச்சு சொல்வாங்க, ஃபிளாட்டா இருக்கிறதுனால உனக்கு பிரஸ்ட் சின்னதா இருக்கும், உனக்கு பாலே இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஸோ பிரஸ்ட் சைஸுக்கும் பால் சுரக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பெரிய பிரஸ்ட் உள்ளவங்க பால் இல்லாம தவிக்கிறதையும் பார்த்துருக்கோம், சின்ன பிரஸ்ட் உள்ளவங்க தானம் பண்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ அதனால பிரஸ்ட் சைஸ்க்கும் பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லை.
2: மேம், இப்போ நம்ம வந்துட்டு ஐ டொனேஷன் கேள்விப்பட்டிருப்போம், பிளட் டொனேஷன் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பிரெஸ்ட் மில்க் டொனேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கிறது வந்துட்டு மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ பிரெஸ்ட் மில்க் டொனேஷன் அப்படின்னா என்ன மேம், யாரெல்லாம் வந்துட்டு பிரெஸ்ட் மில்கை டொனேட் பண்ணலாம், அதோட ப்ராசஸை கொஞ்சம் விளக்கங்க மேம்.
0: கண்டிப்பாக. ஸோ இருக்கிறதுலே பெரிய தானம் வந்து இந்த பிரெஸ்ட் மில்க் டொனேஷன் தான் நான் சொல்வேன். ஏன்னா எத்தனையோ குழந்தைகள் வந்து என்ஐசியூவில் இருக்கு, 6 மாதத்தில் பிறந்த குழந்தைங்க, 7 மாதத்தில் பிறந்த குழந்தைங்கள்லாம் என்ஐசியூவில் இருக்கு. அவங்களால அவங்களோட தாய்மார்கள் கிட்ட போயிட்டு சக்கல் பண்ணி எடுக்கக்கூடிய சக்தி அந்த குழந்தைக்கு இருக்காது. ஏன்னா ஒரு அம்மா கிட்ட போயிட்டு அந்த குழந்தை தாய்ப்பால் உறிஞ்சிறது வந்து ஈஸியான வேலை கிடையாது. அந்த 2 சீக்ஸும் வேலை பண்ணணும், அந்த இந்த ஈர் போய் அதை ப்ரெஸ் பண்ணணும், பெரிய கஷ்டமான வேலை. ஸோ அந்த என்ஐசியூவில் இருக்கிற குழந்தைனால அது பண்ண முடியாது. ஸோ எந்த தாய்மார் வந்து தன்னோட குழந்தைக்கு ப்ரெஸ் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்களோ அத்தனை தாய்மாருமே வந்து டொனேட் பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணுங்கிறதுல தன்னோட குழந்தைக்கு ஊட்டிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு குழந்தைக்கும் அவங்க ஊட்டலாம். ஸோ இந்த டொனேட் பண்ணுறதுனால எனக்கு பால் குறைஞ்சிருமா, என் குழந்தைக்கு பத்தாமல் போயிருமா, அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோத்துக்கு எவ்வளோ பால் எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவங்க பால் உற்பத்தி ஆகும். நான் இன்றைக்கி 100 ml என் ப்ரெஸ்ட்லேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து பிரெயின் அவ்வளோ அழகாக டிசைன் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 120 ml நான் ப்ரொடியூஸ் பண்ணோம், நிறைய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து 120 ml தான் அது வந்து பிரெயின் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் சயின்ஸ் நம்ம உடம்புல இருக்குது, அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ப்ரெஸ்ட் என்கார்ஜ் ஆகுது. ப்ரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் அஸ் இன் நிறைய பால் இருக்குது, பால் கட்டிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதை சுரந்து கீழே கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி கொட்டாமல் நிறைய ஃபேஸ்புக்கில் குரூப்ஸ் இருக்குது, அமிர்தம் ப்ரெஸ்ட் மில்க் டொனேஷன் கூட ஒன்று இருக்குது. ஸோ அவங்க எல்லா சைட்லேயுமே வாலண்டியர்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஏரியா பக்கத்தில் எந்த ப்ரெஸ்ட் மில்க் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சர்ச் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அவங்களே வாலண்டியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ப்ரெஸ்ட் மில்க் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பர்டிகுலர் கவர் இருக்குது. ஓகே, அந்த கவரை வச்சுட்டு அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரீசரில் போட்டோம்னா வாலண்டியர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க அதை ட்ரீட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால யாருக்குமே பிரெஸ்ட் என்கார்ஜ் ஆகுதுன்னா தயவு செஞ்சு அதை வீணாக்காதீங்க. நிறைய என்ஐசியூ பேபிஸ் இருக்காங்க, அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: மேம், இப்போ அடுத்ததாக பார்த்தா நிறைய ஒரு வயசுக்கு மேலே வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து ப்ரெஸ்ட் கேன்சர்னால. ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் ப்ரெஸ்ட் கேன்சர் காட்டும், ஆல்சோ இதை எப்படி நம்ம முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணுறது?
0: ஸோ இப்போ ப்ரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கும்போது இது ப்ரெஸ்ட் ஃபீடிங் வீக்காக இருக்கிறதுனால சொல்கிறேன். முதல்ல எப்படி நம்ம இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிவென்ட்டுன்னா கம்ப்ளீட்லி ப்ரிவெண்ட் இல்லை, மேபி வி கேன் லோவர் த ரிஸ்க். அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம். நமக்கு குழந்தை பிறந்த அப்புறம் வெறும் 6 months நிறுத்திடாமல் ஒரு வருஷத்தோடு நிறுத்திடாமல் எவ்வளோ தூரம் நம்மளால் ப்ரெஸ்ட் பண்ண ஃபீட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த ரிஸ்க் ரொம்பவே குறையுது. அண்ட் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி யாருக்கும் எந்த காரணமும் தெரியல, இதனால தான் வருது அப்படிங்கிறது நிர்ணயமாக நம்மளால் சொல்ல முடியாது. பட் என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கும் போதெல்லாம் இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கலாம். எவ்ரி உமன் ஹூ இஸ் அபவ் 35 years இல்லையா, குளிக்க போகும்போது நம்மளோட அந்த பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருக்கா. ஸோ பிரெஸ்டில் மட்டும் பார்க்காம நம்ம ஆம்பிட்டோம் கொஞ்சம் செக் பண்ணோம்னா ஏதாவது ஒரு பட்டாணி அளவு ஏதாவது கட்டி தெரிஞ்சால் கூட உடனடியாக நம்ம வந்து ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணலாம். இல்லை நிப்பிலிருந்து ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் வருது, பிரெஸ்ட் சைஸ் திடீர்னு ஏதோ பெருசாகுது இல்லை கம்மியாகுது, பிரெஸ்டில் இருக்கிற அந்த ஸ்கின் வந்து ஏதா இச்சியாக இருக்குது, ஸ்கேலியாக இருக்குது, கலர் மாறுது, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது அப்னார்மலாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த பிரெஸ்ட் பகுதியில் நீங்கள் டாக்டர் அணுகலாம். ஸோ தட் ஏன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கேன்சர்ஸ் விச் கேன் பி ட்ரீட்டட் வெரி ஈஸிலி, முன்னாடியே கண்டுபிடிச்சோம்னா. அதனால் குளிக்கும்போது ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எக்ஸாமின் பண்ணிக்கிறது நல்லது. அதை தொட்டு பார்த்தோம்னாலே நமக்கு லம்ப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பெரும்பாலும் நம்ம தவிர்க்கலாம் பிரெஸ்ட் கேன்சர்ஸ்.
1: மேம், எந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுனாலும் சோஷியல் மீடியா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்க நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க மேம்?
0: அவேர்னஸ் அப்படிங்கும்போது பிரெஸ்ட் ஃபீடிங் இப்போது எனக்கு வந்து ஒரு 7 to 8 months குழந்தை இருந்ததுனால, ஸோ நான் என்னெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணேன், ஏன்னா நான் ஒரு எஜுகேட்டராக இருக்கும்போது எனக்கே ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ், கொஞ்சம் குழந்தை அழுதா கூட பால் பத்தலன்னிடுவாங்க, கொஞ்சம் வெயிட் போடலனாக்கா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கே அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்பொழுது மற்றவங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டியாக இருந்திருக்கும். ஸோ அந்த தருணங்களெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு நான் என்னோடய இன்ஸ்டா பேஜில் போட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து ரியல் டைமில் நடக்கிறது அதை அப்படி கேப்சர் பண்ணி என்னோட இன்ஸ்டா பேஜில் போடுறது தான், அப்படி தான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது கொஞ்சம் மும்முரமாக இறங்கணும், இப்போ இது பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக்குன்றதுனால கொஞ்சம் நிறைய லைவ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவு என்னோட பேஜில் போயிட்டுருக்கேன் சோஷியல் மீடியாவில்.
1: வெரி கிரேட் மேம், ஆல் தி பெஸ்ட்.
0: தேங்க்யூ.
2: ரொம்ப அழகான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிங்க மேம். ஸோ கடைசியாக ஒரு சைல்ட் பர்த் ட்ரைனரா எங்க லிசனர்ஸ்க்கு வந்துட்டு நீங்க சொல்ல விரும்பும் பேரண்டிங் டிப் என்ன மேம்? அப்புறம் வந்துட்டு நியூ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க பேரண்டிங்கா இருந்தாலும் சரி, ஒரு சைல்டு ஹெல்த் எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
0: ஓகே, பேரண்டிங் டிப் அப்படின்னாக்கா யாருமே பர்ஃபெக்ட் பேரண்ட்டும் கிடையாது, பர்ஃபெக்ட் சைல்டும் கிடையாது. நம்ம டக்குன்னு என்ன பார்ப்போம்னாக்கா, பக்கத்து வீட்டில் ஐயோ அவங்க சூப்பராக அந்த குழந்தை நச்செல்லாம் சாப்பிடுதே, என் குழந்தை சாப்பிடவே இல்லையே அப்படிம்பாங்க. அவங்க வந்து குழந்தைகிட்ட கோவமே பட மாட்டாங்க, நான் ஓயாமல் கோவப்பட்டுருக்கேன்னு இந்த கம்பேரிசன் தான் வரும். ஸோ யாருமே அவங்க வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரியாக இருக்கும், நம்ம வீட்டு சூழ்நிலை இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிற ஒரு பேரண்டிங் டிப் எல்லா வீட்டுக்கும் பொருந்தாது, எல்லா நாட்டுக்கும் பொருந்தாது, அது வீட்டுக்கு வீடு மாறுபடும். இது இது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் பர்ஃபெக்ட் பேரண்ட்டும் கிடையாது, பர்ஃபெக்ட் சைல்டும் கிடையாது. தப்பு பண்ணுங்க, தப்பு பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டு அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த மனப்பக்குவம் இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களை ஈஸியாக வளர்த்துடலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு நான் சொத்து சேர்க்கிறேன்னு ஓயாமல் ஓடி ஓடி உழைச்சிட்டு இங்கே குழந்தைங்கள கன்சிடர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நம்ம இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஆறாவது ஒன் ஆறாவது அவங்களோட உட்காந்து கண்ணு கண்ணு பார்த்து பேசி சிரித்து மற்ற விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அசட்டை பில்ட் பண்ண போகிறோமே ஒழிய லைஃப் ஸ்கில்ல பில்ட் பண்ண மறந்துடுறோம். எப்படி திங்க் பண்ணணும், எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் சொல்லிக் கொடுங்க. வீட்டில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குது, மற்றவங்களுக்கு எப்படி உதவணும், எப்படி ஆனஸ்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் பெரிய அசட்டாக இருக்குமே ஒழிய நம்ம சேர்த்து வைக்கிற வீடோ காரு பங்களா இது வந்து இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இல்லாமல் போயிடும். பட் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த ஒவ்வொரு வேல்யூஸ் அண்ட் வேர்ச்சுஸ் அந்த குழந்தைக்கு அது காலம் முழுக்க அது வந்து ஒரு பெரிய அசட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பேரண்டிங் வந்து மிஸ்டேக் இல்லாமல் பண்ணவே முடியாது. நோ பர்ஃபெக்ட் பேரண்ட், நோ பர்ஃபெக்ட் சைல்ட், என்ஜாய் த பேரண்டிங், அவ்வளோதான்.
2: ரொம்ப அழகாக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சிஆர்எஸ்க்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் வந்து ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு, ஸோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் வந்ததுக்கு, இவ்வளோ அழகான இன்ஃபர்மேட்டிவான நிறைய பேரண்டிங் டிப்ஸ்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.
2: மக்களே ரொம்ப அழகான இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை கேட்க டியூன் இன் பண்ணுங்க. இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். ரெட்ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர். இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: 107.8 இது உங்க ஏரியா எஃப்எம்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே ஸ்ருதி மற்றும் ஆர்ஜே அனுஜா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பூஞ்சோலை நிகழ்ச்சியில அசம்ஷன் ஸ்கூல் மாணவ மாணவிகள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். இப்போ என் பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அவகிட்ட நம்ம வந்து அவ பேரு கேட்போம்.
2: என் பேர் கே ஷாக்கிரா.
1: எங்க இருக்கேம்மா?
2: நுங்கம்பாக்கம் மகாத்மா காந்தி சாலையில் இருக்கேன்.
1: சூப்பர். உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்?
2: ரொம்ப பிடிச்ச விஷயம்னா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? லைஃப்
2: என்ன? டீச்சர் ஆகணும் ஆசை.
1: ஏன் டீச்சர் எடுக்கணும்னு ஆசை?
2: ஏன்னா அப்போதான் ஏழு பசங்களாம் ஸ்கூல் சொல்லித்தர முடியும், அவங்களுக்கு தெரியாது. நான் அதனால தான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்.
1: சூப்பர். அடுத்து நம்ம வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்போம்.
3: என் பேர் ஏபிவுலா.
1: ஏபிவுலா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஏபிவுலா,
3: நாங்கள் வந்து துறைப்பாக்கத்தில் கண்ணகி நகர்லேருந்து வரோம்.
1: உங்கள் மனசை பாதித்த விஷயம் அந்த மாதிரி?
3: தன் குழாயிலெல்லாம் தண்ணி குடிக்கும்போது நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பிடிக்காது.
1: அதெல்லாம் பிடிக்காது. ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. தண்ணி பஞ்சம் இருக்கிற நம்ம நாட்டில் தண்ணி என்னமோ பாதுகாக்கணும் இல்லையா? அடுத்து நம்ம நேயர் யாருன்னு கேட்போம். உங்கள் பேர்?
4: எஸ் ரம்யா.
1: ரம்யா அசம்ஷன் ஸ்கூல்லேருந்து தான் வரேன். ஓகே, எங்கே இருக்கீங்க ரம்யா?
4: தேனாம்பேட்டை.
1: தேனாம்பேட்டை. ஓகே, உங்களோட ஹாபி இல்லை உங்களோட பொழுதுபோக்கு என்ன?
4: பாட்டு பாடு.
1: பாட்டு பாடுறது. எங்களுக்காக ஏதாவது பாட்டு பாடுறீங்களா?

0: சூப்பர் ரம்யா, ரொம்ப நல்லா பாடினீங்க. அடுத்து நம்ம நேயர் யாருன்னு பார்ப்போம். உங்க பேர்
1: பியூலா.
0: பியூலா, பியூலாவும் அசம்ஷன் ஸ்கூல்ல இருந்தா இல்லையா? சரி பியூலா, உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை பியூலா லைஃப்ல?
1: ஐ அம் எ சயின்டிஸ்ட்.
0: சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இல்லையா? சரி, அப்ப ரொம்ப சயின்ஸ் எல்லாம் நல்லா படிப்பீங்களோ?
1: படிப்பேன்.
0: சூப்பர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாரு?
1: எனக்கு பிரைமரியில சொல்லி கொடுத்த ஒரு மிஸ், அவங்க பேர் புஷ்பராணி.
0: புஷ்பராணி, புஷ்பராணி மேம் எதனால உங்களுக்கு பிடிக்கும்?
1: அவங்க எல்லாருக்கிட்டே ஜாலியாக பேசுவாங்க, நல்லா சொல்லி தருவாங்க, அவங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே புரியும், அதனால எனக்கு பிடிக்கும்.
0: சூப்பர். இந்த ஸ்டூடியோ வந்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா?
1: சந்தோஷமா இருக்கு.
0: ஓகே, பார்ப்போம் பியூலா. அடுத்து நம்ம நேயர் யாருன்னு பார்ப்போம்.
1: ஐ காலிஃப்.
0: காலிஃப், எதனால உனக்கு காலிஃப்னு பேர் வச்சாங்க தெரியலையா? சரி ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு பேரு, அதனால தான் கேட்டேன். சரி, உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? காலிஃப்,
1: எங்க அப்பா சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறாரு, புஷ்வாகத்தில் ஓட்டுறாரு, எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை செய்யலாம்.
0: அம்மா வீட்டு. உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா அப்பாவை ரொம்ப பிடிக்குமா?
1: அம்மா தான்.
0: அம்மா எதனால? அம்மா,
1: அம்மா எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க, அப்பாவும் வாங்கி தருவார், இருந்தாலும் எங்கள் அம்மாவை தான் பிடிக்கும்.
0: சூப்பர். ஓகே, உனக்கு லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசை?
1: கலெக்டர்.
0: கலெக்டர் ஆகணும்னு? எங்கே? சூப்பர், ரொம்ப நல்லா. அப்போ ஜென்ரல் நாலேஜ்லாம் உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஜென்ரல் நாலேஜ்லாம் உனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? சரி, டெய்லி பேப்பர் படிப்பியா?
1: சில நேரத்தில்
0: நல்ல படிப்பேன். சரி ஓகே, அடுத்து நம்ம நேயர் யாருன்னு பார்ப்போம்.
2: என் பேர் எஸ் ஜஸ்டின் கிரண்குமார்.
0: பா, ஜஸ்டின் வந்து எவ்வளோ ஒரு உற்சாகமான ஒரு பையனாக குட்டியாக இருந்துக்கிட்டு. சரி ஓகே ஜஸ்டின், நீயும் அசம்ஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். சரி, எங்கே இருக்க ஜஸ்டின் நீ?
2: நான் அஞ்சிக்கரையிலேருந்து வரேன்.
0: அஞ்சிக்கரையிலேருந்து வரேன். அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க?
2: எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எங்கள் அப்பா வந்து குடன் மேனேஜர்.
0: குடன் மேனேஜர். ஓகே, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை லைஃப்பில்?
2: எனக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசை.
0: சயின்டிஸ்ட் ஆகணும், எதனால ஜஸ்டின்?
2: ஏன்னா அப்போ தான் நல்லா புதுச்சு புதுச்சா இன்வென்ட் பண்ணி நம்ம நாட்டை முன்னேறிக்க முடியும்.
0: சூப்பர். அப்போ உனக்கு அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா?
2: ஆ,
0: புக்ஸ் எல்லாம் படிப்பியா?
2: சில டைம் நல்லா படிப்பேன்.
0: புக்ஸ் சில டைம் படிப்பேன். சரி, என்ன புக்ஸ் படிப்பேன் நீ?
2: காமிக்ஸ் அந்த மாதிரி, ஏதாவது ஆட்டோபயோகிராஃபி அந்த மாதிரி புக் ஏதாச்சும் நல்லா படிப்பேன்.
0: ஆட்டோபயோகிராஃபியில் படிப்பேன். சரி, நீ இப்போ ரீசெண்டாக ஏதாவது பயோகிராஃபி புக்ஸ் படிச்சியா?
2: ரீசெண்டாக மகாத்மா காந்தி பயோகிராஃபி படித்தேன்.
0: சரி, அதில் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது?
2: அவர் வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கோசம் த்ரூத்த நான் மனசை பின்பற்றினா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி.
0: சத்தியாகிரக வழி வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி ஜஸ்டின் பார்ப்போம். அடுத்து நம்ம நேயர் யாருன்னு பார்க்கலாம்.
3: என் பேர் ஆர் மணிகண்டன்.
0: ஆர் மணிகண்டன், நீயும் அசம்ஷன் ஸ்கூலில் படிக்கிற, எத்தனாவது வகுப்பு படிக்கிறேன்?
3: செவன்த்.
0: செவன்த். சரி, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறா மணிகண்டன்?
3: எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, எங்கள் அப்பா ப்ரெஸ்ஸில் இருக்கிறார்.
0: ப்ரெஸ்ஸில் இருக்காங்க. சரி, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை?
3: எனக்கு சிவில் இன்ஜினியரிங் ஆகணும்னு ஆசை.
0: சிவில் இன்ஜினியரிங், சூப்பர். சிவில் இன்ஜினியரிங்னா என்னடா?
4: பாரதியார்
0: பாட்டு பாடுறீங்களா நீங்களா?

0: சூப்பர் அபிலாஷ் இல்லையா, அபினேஷ். ஓகே சூப்பர் அபினேஷ். அடுத்து வந்து நம்ம இங்க யாராவது ஜோக் சொல்றீங்களா எங்களுக்காக? விடுகதையா? சரி சொல்ல விடுகதை.
1: சட்டையை அவுத்தால் கணத்தில் குதிப்பான் அவன் யார்?
0: யாரு?
2: வாழைப்பழம்.
0: சூப்பர். சரி வேற வேற என்ன?
1: பச்சை பெட்டிக்குள் பவள முத்துகள், அது என்ன?
3: வெண்டைக்காய்.
0: சூப்பர். அப்புறம்
1: அம்மா கூடவே மடிக்க முடியாது, அப்பா காசை எண்ண முடியாது, அது என்ன?
4: வானம் நட்சத்திரம்.
0: சூப்பர். சரி கேர்ள்ஸ் எங்களுக்காக ஏதாவது சொல்றீங்களா? ஆ பிடுகதை சொல்றீங்களா? சரி சார்.
3: ஊரெல்லாம் சுற்றி வருவான், நடுவில் வந்து நின்று விடுவான் அவன்
4: யான்.
0: செருப்பா. சூப்பர். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு 10 க்வெஸ்சன் கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸு எல்லாம் ரிலேட்டடாக வந்து நம்ம பார்க்கலாம், யார் அதிக பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சரியா
5: பாருங்கள்.

0: 7.8 இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு 10 க்வெஸ்சன் கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸ் எல்லாம் ரிலேட்டடாக வந்து நம்ம பார்க்கலாம், யார் அதிக பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சரியா? புவி இருப்பு, கிராவிட்டி இல்லையா, இதனை கண்டுபிடித்தவர் யார்?
1: சார் ஐசக் நியூட்டன்.
0: சரி, மிக சரியாக சொன்ன அபிலாஷ். ஓகே, அதுக்கப்புறம் ஐசக் நியூட்டன் எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்னு? ஏதாவது
1: மரத்து மேலே கீழே உட்காந்தாரு, மரத்துலேருந்து ஆப்பிள் அது ஒன்று அது கீழே விழுந்துச்சு, அது ஏன் மேலே போக மாட்டேது, அதை நிறைய வாட்டி மேலே திக் திக் போட்டு பார்த்தாரு, ஆனால் அது மேலே போகலை, கீழே தான் இருக்குது. அப்போ தான் கண்டுபிடிச்சாரு நம் பூமியிலும் புவியீர்ப்பு விசை இருக்குதுன்னு.
0: சூப்பராக சொன்னேன். அடுத்த கேள்வி கேட்போம். வாட்டர் மெலான் தர்பூசணின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தர்பூசணியோட இடையில 92% என்ன இருக்குது?
2: வாட்டர்,
0: தண்ணி இருக்கு. ரொம்ப கரெக்டான, அதனால தான் வந்து தர்பூசணியை வந்து நம்ம கோடை காலத்தில் நம்ம நிறையா சாப்பிட்றோம் இல்லையா. சரி ஓகே, அடுத்து வந்து நம்ம ரம்யாட்ட கேட்போம். ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் ரம்யா. திருக்குறளை இயற்றியது?
2: திருவள்ளுவர்.
0: திருவள்ளுவர். திருக்குறளில் எவ்வளோ அதிகாரம்?
2: 130.
0: ரெண்டு பதில் சொல்லியிருக்கேன், எது கரெக்ட்டுன்னு நினைக்கிறேன்
2: ரம்யா? 1330.
0: இல்லை ரம்யா, 1330 குறள் இருக்குது, 133 அதிகாரம் இருக்குது. சரியா? சரி, உனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் ஏதாவது ஒன்று சொல்கிறியா?
2: புரிந்துண்மை நீரான் அமையும், அகந்து உண்மை வாய்மையால் காணப்படும்.
0: ஓகே, விளக்கம்?
2: உடல் தூய்மை நீரால் உண்டாகும், உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும்.
0: சூப்பர். சரி, அடுத்து நம்ம வந்து ஷக்கீராட்ட கேட்போம். சரி ஓகே, அந்த ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சது யாரு? ஷக்கீரா.
1: ரைட் பிரதர்ஸ்.
0: ரைட் பிரதர்ஸ். சரி ஓகே, ரொம்ப கரெக்டான விடை. அதுக்கப்புறம் வந்து இதுவும் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், தமிழ் க்வெஸ்சன் தான். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாரு?
2: இளங்கோவடிகள்.
0: இளங்கோவடிகள். சரி, சிலப்பதிகாரத்தில் மெயின் கேரக்டர் சொல்கிறது?
2: கண்ணகி.
0: கண்ணகி. கண்ணகியோட கார் சிலம்புனால தான் வந்து நமக்கு பெரிய ஒரு காப்பியம் கிடச்சிது, சிலப்பதிகாரம். சரி ஓகே, அடுத்து நம்ம வந்து நம்ம பாய்ஸ் கிட்டே போவோம்.
2: காலிஃப்.
0: காலிஃப். காலிஃப் கிட்டே வந்து, தாவரங்களுக்கு உயிர் இருக்கா?
2: இருக்குது.
0: இருக்குது. எப்படி சொல்கிற காலிஃப்?
2: ஒளி கதிர்கள் மூலம், சூரியன் இருக்கிற கதிர்கள் மூலம்.
0: ரொம்ப மிகச்சரியான விடை. அதாவது சூரியன்லேருந்து வர கதிர்களை வந்து இலைகள் உள்வாங்கி நமக்கு ஆக்சிஜனாக கொடுக்குது, அதோட உணவை தானே தயாரிச்சுக்கிறதுனால நம்ம வந்து செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறோம். சரி ஓகே, அடுத்து நம்ம ஜஸ்டின் கிட்ட கேட்போம். ஜஸ்டின், நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விளையாட்டு செஸ் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்தியாவில் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த விளையாட்டை வந்து தமிழில் நம்ம என்னென்னு சொல்கிறோம்?
1: சதுரங்க போட்டி.
0: சதுரங்க போட்டி. ரொம்ப கரெக்டான விடை. இப்போ நம்ம சதுரங்க போட்டியில் இப்போ ரீசெண்டாக நம்மளோட விஸ்வநாதன் ஆனந்தும் இன்னொருத்தர் யார்?
1: மேக்னஸ் கால்சன்.
0: மேக்னஸ் கால்சனும் வந்து இப்போ போட்டியிட்டாங்க, அதில் மேக்னஸ் கால்சன் ஜெயிச்சார் இல்லையா. ரொம்ப கரெக்டு. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து இந்தியாவுக்கு 2 ஆஸ்கர் விருது வாங்கி கொடுத்த இசையமைப்பாளர் யார்?
1: ஏஆர் ரஹ்மான்.
0: ஏஆர் ரஹ்மான். சூப்பர். நீங்களும் இந்தியாவுக்கு ஆஸ்கர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா?
1: நினைக்கிறேன்.
0: சயின்டிஸ்ட் ஆனோன்னு சொன்னல நீ?
1: சிவில் இன்ஜினியர்.
0: சிவில் இன்ஜினியர். பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்துக்கிறேன். ஓகே சரி, அடுத்து நம்ம வந்து அபிலாஷ்ட போவோம். பட்டாம்பூச்சிக்கு எத்தனை கால்கள்?
1: 6 கால்கள்.
0: 6 கால்கள். சூப்பர். சரி ஓகே, நம்ம வந்து நிறையா குவிஸ்லாம் பார்த்தோம், எல்லா பசங்களுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் சொன்னீங்க. சரி ஓகே, உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தலைவர்களை பற்றி பேசணும்னு இருக்கா? சரி ஓகே, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். வந்து நம்மளோட விவேகானந்தர் இருக்கார் இல்லையா, அவரோட வந்து இயற்பெயர் வந்து நரேந்திரன். சரியா? அவர் வந்து பள்ளி காலம் உங்களை மாதிரி பசங்களாக இருந்தபோது அவங்க கிளாஸில் வந்து விவேகானந்தர்கிட்ட அவங்க டீச்சர் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. கேள்விக்கு விவேகானந்தர் பதில் சொன்னார், ஆனால் வந்து டீச்சர் என்ன சொன்னாங்க, நீ ரொம்ப தப்பாக சொல்கிற, இது இல்லை சரியான விடை அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா விவேகானந்தர் இல்லை நான் ரொம்ப கரெக்டாக தான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் சொல்லி டீச்சரோடு ஆர்கியூ பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து டீச்சருக்கே வந்து சந்தேகம் வந்து டீச்சர் புக் எடுத்து பார்த்தாங்க. பார்த்தா விவேகானந்தர் சொன்ன விடை தான் ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஸோ அவரோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் கடைபிடிச்சு நீங்களும் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்றேன். இன்னொரு இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி, ஜவஹர்லால் நேரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்மளோட குழந்தைகளின் தலைவராக வந்து பாராட்டப்படுறார் அவர். ஜவஹர்லால் நேரு இதே மாதிரி பசங்களோட எல்லாரோடையும் விளையாடிட்டு இருக்கும்போது பந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பந்து விளையாடும் போது பந்து மரபொந்துக்குள்ளே போய் விழுந்துருச்சு. சரியா? பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஒரு குட்டி பையன் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சின்ன பையன் தான் ஜவஹர்லால் நேரு. அப்போ வந்து அவர் யோசித்து அந்த மரபொந்துக்குள்ளே தண்ணியை விட்டார். ரெண்டு பக்கெட் தண்ணி விட்ட உடனே பந்து தானாக வெளில வந்துருச்சு. அவரோட அந்த ஒரு புத்தி கூர்மை பாராட்டி அப்போவே அந்த சின்ன வயதுலேயே அவர் வந்து பெரிய தலைவராக வருவோன்னு ஒரு எண்ணம் இல்லையா, அது அவருக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கு. இது ரெண்டையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நம்ம ரம்யா அவங்க வந்து நம்ம பப்ளிக் கிட்ட ஒரு க்வெஸ்சன் வைக்கிறாங்க.
2: திருக்குறளில் எந்த சொல் இடம்பெறவே இல்லை?
0: இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். 6512133. மறுபடியும் சொல்கிறேன், 6512133. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் பதில் சொல்லலாம். இந்த பதில் வந்து அடுத்த வாரம் இதே பூஞ்சோலை நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும். நன்றி.

சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே எம்ஓபி வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க எம்ஓபி சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கம்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: நம்ம ரசிக்கிற பல கலைகளில் ஒரு கலை நாடகக்கலை. நாடகக்கலை வளர்த்ததுல வானொலிக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் சமீப காலத்தில் நாடகக்கலை அழிந்துகிட்டே வருது. அது புத்துயிர் கொடுக்கிற வகையில் எம்ஓபி சமுதாய வானொலி நாடகங்களை உங்களுக்கு வழங்குது. நாடகக்கலையை மாணவர்களிடையே பரப்ப சில முயற்சிகள் எடுத்து வருது. அவங்களையே வச்சு சில நாடகங்களை உங்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி வழங்குது. சமுதாய கருத்துக்கள், அறிவியல், நீதி கருத்துக்கள் போன்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை.
1: வணக்கம் சென்னை, நீங்க கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்ப உங்களிடம் பேசுவது ஆர் முகேஷ். இன்னைக்கு பூஞ்சோலை நிகழ்ச்சியில ஒரு டிராமா போட வந்திருக்கோம். நானும் என் நண்பர்களும் அசம்ஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து 8th A படிக்கிறோம்.
2: டி ஷாம் பால்,
1: சூர்யா, ஆர் முகேஷ்,
3: ஏ ஆகாஷ்,
4: பி பிரவீன்.
1: நாங்க போடுற டிராமாவோட தலைப்பு எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இப்ப டிராமா கேக்கலாமா?
5: காட்சி ஒன்று. காட்சி நடைபெறும் இடம் சாலையோரம். கதாபாத்திரங்கள் முதியவராக சூர்யா, வேலை தேடும் இளைஞராக முகேஷ், திருட

0: ஐயோ தம்பி, என்ன காப்பாத்துப்பா. ஐயோ
1: அட பாவமே, யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க. ரத்தம் ஒழுக ஒழுக ரோட்ல கிடக்குறாரு. இன்டர்வியூக்கு வேற நான் போகணும். வெள்ளை சட்டெல்லாம் போட்டிருக்கேன். இவரை தொட்டா என் சட்டெல்லாம் கரையாயிடும். யாராவது வந்து பாத்துருப்பாங்க. நான் கிளம்புறேன்.
0: தம்பி என்ன காப்பாத்துப்பா, எங்கப்பா போற?
1: ஐயோ இவர் வேற என்ன கூப்பிடுறாரு. ஐயோ ஓடணுமே. நான் கிளம்புறேன் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து.
0: ஐயோ கூப்பிடு கூப்பிட ஓடுறான் பாரு. தம்பி நீயாவது என்ன காப்பாத்துப்பா ப்ளீஸ்பா. அங்கோ அதோ அங்கோ கார்ல ஒருத்தர் வராரு. அவர் நல்லா பணக்காரர் மாதிரி தெரியுறாரு. அவராச்சும் நம்மளுக்கு உதவி செய்வாரா பாக்கலாம்.

இந்த பணக்காரனும் நம்மளை கைவிட்டுட்டாரே, நம்மளை காப்பாத்த இனிமேல் யார் தான் வருவா? காட்சி இரண்டு. நல்ல சமாரியனாக டி ஷாம்பால், நல்ல சமாரியனின் வேலைக்காரராக சூர்யா, மருத்துவராக ஆகாஷ்.

0: என்னப்பா இவனுக்கு அடிபட்டு இருக்க? தம்பி, அந்த வண்டியில இருக்கும் தேனை எத்தனோப்பா?
1: எடுத்துட்டு வரையா தேன்.
0: ஐயோ, இவன் கையில் தடுவுப்பா எடுத்து. இவனுக்கு கட்டு போடுப்பா.
1: தோ தடவுறையா.
0: இவனுக்கு கட்டும் போட்டு விடுப்பா.
1: தோ போடுறையா.
0: இவனை மருத்துவத்துக்கு இட்டு போலாமா?
1: பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கையா, அங்க கூட்டு போலாம்யா.
0: சரிப்பா, அங்கேயே வண்டி எடுப்பா.
1: ஐயோ, நீங்களாச்சும் என்ன காப்பாத்த வந்தீங்களே, ரொம்ப நன்றி ஐயா.
0: நல்ல வேலை மருத்துவமனையே வந்துடுச்சு. வா, நம்ம போய் டாக்டரை கூப்பிட்டு வரலாம்.
2: வாங்க ஐயா, நம்ம போய் டாக்டரை கூப்பிட்டு வரலாம். டாக்டரே நேரா வந்துட்டாரு.
1: என்னாச்சு என்னாச்சு
0: ஐயா? ஒருத்தர் அடிபட்டு வண்டியில கிடைக்கிறாரியா, அவருக்கு ரொம்ப ரத்த காயமா ஆபத்து நிலையில இருக்கிறாரு.
1: சீக்கிரமா அட்மிட் பண்ணுங்க.

0: ஐயா, இப்ப அவர் எப்படியா இருக்காரு?
1: ரொம்ப நல்லா இருக்காருயா. நீங்க ரொம்ப நல்லவரையா. அவருக்கு முதல் உதவி செஞ்சு எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு கூப்பிட்டு வரலன்னா அவர் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கோங்கய்யா. சில பேரு நமக்கு என்னன்னு போறாங்க, சில பேரு தங்களோட வேலை பாதிக்கணும் போறாங்க. ஆனா நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆபத்துன்னு யாருன்னா கூப்பிட்டா உடனே உதவணும். இதுதான் மனுஷத்தன்மை.

0: என்ன நேயர்களே, இந்த நாடகத்தை கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா?
1: இந்த நாடகத்தோட கருத்து என்னன்னா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒருவருக்கு உதவி செய்யணும்.
2: எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நன்றி என்ற மூன்று எழுத்துக்களை சொல்லி
0: இதை கேட்டு கொண்டிருந்த நேயர்களுக்கு வணக்கம் என்ற ஐந்து எழுத்துக்களை சொல்லி
1: மீண்டும் அடுத்த பூஞ்சோலை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை நீங்க காத்திருங்க.

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகும்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஹாய், நான் உங்கள் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ்
2: சோசியல் மெசேஜ்
1: பேசுனாங்களா? யோசித்தேன், கண்டிப்பாக சொல்லணும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஆமாம், டைலாக் மறந்துருச்சு, எடுத்து கொடுத்தாரு.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம். வணக்கம் மக்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் ஆஜய் விஜயலட்சுமி
4: மற்றும் ஆஜய் யுவா. ஹே விஜி, என்ன என்னை விட்டு தனியா பேசிட்டு இருக்க?
5: ஏய், யார்கிட்டயும் இல்ல யுவா. நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒரு காம்படிஷனுக்கு போக போறேன், அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
4: என்ன காம்படிஷன் போற?
5: ஸ்பீச் காம்படிஷன்.
4: ஓ, எதை பத்தி பேச போற?
5: ஓ, அதுவா? நான் கை குழந்தைங்களுக்கு நிரப்பு உணவு கொடுக்கறது பத்தி பேச போறேன்.
4: நிரப்பு உணவா? அப்படியானா என்ன?
5: நிரப்பு உணவுனா காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ்.
4: கை குழந்தைக்கு தாய்ப்பால் தானே கொடுப்பாங்க, அது என்ன காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ்?
5: ஆமா யுவா, தாய்ப்பால் தான் மெயினா கொடுப்பாங்க. அது கூடவே அதே மாதிரியான ஊட்டச்சத்து இருக்க சாலிடான ஃபுட்ஸ் கொடுப்பாங்க, அதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ்.
4: சாலிடான ஃபுட்ஸ்னா எப்படி? இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி தானே?
5: இது நட்ஸா? அதெல்லாம் அவ்வளவு சின்ன குழந்தைக்கு கொடுக்க கூடாது, அடைச்சுக்கும். குழந்தைக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்.
4: அப்போ எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க?
5: குழந்தையால ஈஸியா சாப்பிட முடியற காய்கறி பழம் எல்லாம் கொடுக்கலாம்.
4: எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் சாப்பிட முடியறது தான், அதுல எதுன்னு எப்படி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க?
5: சின்ன குழந்தைங்க முழுங்க முடியற மாதிரியான ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம்.
4: முழுங்க முடியற மாதிரினா எப்படி? இந்த ஆப்பிள் மேஷ் பண்ணி கொடுப்பாங்களே, அது மாதிரி தானே விஜி?
5: கரெக்டா சொன்னவா, அதே தான். ஆனா ஆப்பிள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காய்கறிகளும் பழங்களும் கொடுப்பாங்க.
4: எனக்கு தெரிஞ்சது இந்த ஆப்பிள் தான், இன்னும் வேற என்னென்னலாம் கொடுப்பாங்க?
5: அவகேடோ, மாம்பழம், வாழைப்பழம், பப்பாயா, இந்த மாதிரி விட்டமின் ஏ மற்றும் வந்து அயன் சக்தி நிறைய இருக்க ஃப்ரூட்ஸ் தான் தருவாங்க.
4: ஃப்ரூட்ஸ்னா எப்படி? நம்ம சாப்பிடுற மாதிரி இந்த ஜூஸ் அந்த மாதிரி தானே?
5: ஆமா, ஆனா அதுவே கொஞ்சம் தண்ணி கம்மியா திடமா கொடுக்கணும்.
4: அப்போ சுகர் ஆட் பண்ண மாட்டாங்களா?
5: அதெல்லாம் போட வேணாம் யுவா, அப்படியே திடமா ஜூஸ் மாதிரி தரலாம்.
4: சரி, ஃப்ரூட்ஸ் பத்தியெல்லாம் சொல்லிட்ட, வெஜிடபிள்ஸ்?
5: தோ சொல்றேன், இரு, அவசரப்படாத. வெஜிடபிள்ஸ்ல உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பம்ப்கின்லாம் தருவாங்க.
4: ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் தருவாங்களா? சாப்பாடெல்லாம் தர மாட்டாங்களா?
5: ஓ, கொடுப்பாங்களே. சாதம் மட்டும் இல்ல, ஓட்ஸ், பார்லி, கார்ன் அதெல்லாம் மசிச்சு கொடுப்பாங்க.
4: ஓ, அப்படியா விஷயம்?
5: ஆமா யுவா.
4: ஆமா, என்ன தரணும்னு சொன்ன, எப்ப தரணும்னு சொன்னியா? அத சொல்லு முதல்ல.
5: அது வந்து குழந்தை பிறந்து 6 மாசத்துக்கு மேலதான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க.
4: காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் குடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்?
5: சரியான கேள்வி கேட்டயவா. குழந்தைக்கு 6 மாசத்துக்கு மேல சக்தியும் ஊட்டச்சத்தும் நிறைய தேவைப்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தையோட செரிமான சக்தியும் அதிகரிக்கும். அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணதான் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும்.
4: 6 மாசத்துக்கு மேல குடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னியே, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண கூடாதா?
5: நல்ல வேலை கேட்டியே. 6 மாசத்துக்கு மேல 8 மாசம் அப்படின்னு லேட் ஆகலாமே தவிர அதுக்கு முன்னாடி குடுக்கவே கூடாது.
4: ஓ, அப்படியா? சரி, என்ன கொடுக்கணும்னு சொன்ன, எப்படி கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொன்ன, எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லவே இல்லையே, அதை பத்தி சொல்லு கேப்போம்.
5: சொல்றேன் கேளு. 6 மாசத்துக்கு மேல குழந்தைக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் ஆரம்பிக்கும் போது முதல்ல ரொம்ப கொஞ்சமா, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபுட் தாய்ப்பால் சாப்பிட்ட கொஞ்ச நேரம் அப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி குழந்தைக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அளவை அதிகரிக்கணும். 1 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன், 3 ஸ்பூன்னு கொடுக்கணும். அப்புறம் ஒரு வேளைக்கு கொடுத்துட்டு இருந்தத 2-3 வேளைக்கு கொடுத்து பழக ஆரம்பிக்கலாம்.
4: இப்படி கொடுத்து பழகி ஆரம்பிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்?
5: என்ன பெனிஃபிட்ஸா? குழந்தை நல்லா போஷாக்கா சத்தோட வளரும். குழந்தையோட வளர்ச்சியில நிறைய நன்மைகள் இருக்கு. குழந்தை அண்டர் வெயிட்டாவோ ஓவர் வெயிட்டாவோ இல்லாம கரெக்டா வளரும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால நிறைய நோயெல்லாம் வராம தடுக்க முடியும்.
4: ஹே பரவாயில்ல விஜி, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க, கண்டிப்பா உனக்கு தான் பிரைஸ்.
5: ஏ கலாய்க்காம வா, லஞ்ச் டைம் முடிய போகுது, கிளாஸ்க்கு போலாம்.
4: இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்.
3: புதனலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் ஆஜே விஜயலட்சுமி
4: மற்றும் ஆஜே யுவா.

MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: வீட்ல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா கூடுமான வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறத நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க வில்லுப்பாட்டு மூலமா. கேப்போமா?
2: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம்

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறத பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமாச்சு சொல்லுமா அம்மா, என்னமாச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.
0: மீண்டும்

0: விட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா அம்மா, அப்பா எப்பவும் வருவாரு.
3: இதோ வந்துருவாருடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குதே. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
4: அப்படி போடு போடு போடு ஹெல்மெட் போடு தலையில.

0: நீயும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம் இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

0: Hi, this is Drums Kumaran, world record holder for 50 hours of marathon drumming. I got into Asia, India and Tamil Nadu Book of Records last year. And this record, I have been awarded a doctorate from the World Records University. And I'm one of the youngest musicians to have a PhD. My social message is not like a typical social message. என்ன மாதிரி ஒரு 18-year-old உங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தையோ சின்ன பையனோ வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் யூ ஹாவ் டு புட் ஹிம் இன் டு தேட் ஸ்ட்ரீம். அவனுக்கு வந்து கிரிக்கெட் தான் பிடிக்கும்னா யூ ஷுட் லெட் ஹிம் கோ அண்ட் லெட் ஹிம் பிளே கிரிக்கெட். அண்ட் அதில் வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போது என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டேஜில் வாசிக்கிறத பார்த்துட்டு இவனை மாதிரி நீ ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு சொல்லிட்டு யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் யுவர் கிட். உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கோ தேர் இஸ் அ கிஃப்டட் டேலண்ட், God has gifted him or her a good talent. So, in that stream of interest, you should let him or her grow. That's how it works out. So, this is my message for all the parents and for the kids also. And you are listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride. And I would like to do a small performance for the listeners. Thank you so much.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க.
2: உயிரையே தியாகம் செஞ்சு நமக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் உதாரணமா வாழ்ந்து காட்டிய நம்முடைய தேசத்தின் தந்தை காந்தி மகானை பத்தின கதையை கொத்தமங்கலம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியா நடத்தி காமிச்சிருக்கார்.
3: அந்த ஔவையார் கையிலே வைத்திருந்தது ஒரு கிழமூங்கில். அப்படி மூங்கிலை வைத்து கொண்டார், சுத்தி சுத்தி வந்தார், எல்லா இடத்தையும் பார்த்தார். பார்த்த பொழுது காங்கிரஸை பார்த்தார். காங்கிரஸ் நடக்கின்ற ஒரு வேகத்தை பார்த்தார். எப்படி இருக்கிறது என்று பார்த்து, நாங்கள் எல்லாம் காங்கிரஸ் நாட்டை நல்ல

ஆன வழி என்னவென்றால் அது தெரியாதென்பார். லக்னோவிலே காங்கிரஸ் கூடியது சரோஜினி தேவி சொன்னார், இது லக்னோ என்றார். இப்பொழுது அதிர்ஷ்டம், என்ன அதிர்ஷ்டம் தெரியுமா? இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிச்சை இருப்போம், அதான் அதிர்ஷ்டம். பார்த்து கொண்டே இருந்தார், இது என்ன இப்படி இருக்கிறது? காங்கிரஸிலே காந்தி சேர்ந்தார். சேர்ந்த உடனே ஊரை கூட்டினார், எல்லோருக்கும் சொல்ல ஆரம்பித்தார்,

விரைவில் சுவராஜ்யம் என்று எண்ணி காந்தி மகான் விவசாயிகள் குறை தீர்ப்பதற்காக 1918 சம்பரான் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார். அந்த சத்தியாகிரகத்திலே ராஜன் பாபு, பட்டேல், கிருபளானி மூணு பேர் இருந்தார்கள். அவுரி தோட்ட சண்டையிலே அதிகார கட்சி தோத்துவிட கூறி வசதி தர இசைந்தார். கொஞ்சம் கொடுக்கவும் சம்மதித்தார். அது என்ன தெரியுமா, சம்பரான்னாக்க எவ்வளவு நாடி வேண்டாலும் வேலை பார்க்கலாம், ஏன் பார்த்தேன்னு கேட்க மாட்டான். அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் அப்படியே கீழே விழுந்து செத்து போயிட்டான்னா ஏண்டா செத்து போனேன்னு கேட்க மாட்டான். அங்கே வேலை பார்த்தா போயிட்டான். ஒன்றே ஒன்று தான், கூலி மாத்திரம் நிறைய கேட்கக்கூடாது. ஏன்னா நிறைய சாப்பிட்டான்னா உடம்புக்கு வந்துடும், உடம்பு கெட்டு போயிடும். ஆகையினால கூலி கொடுக்க மாட்டான். அதை எதிர்த்து போராடினார். செங்கோலுக்கு முன் போராடி சின்ன ஜெயங்கள் கண்டிடவே தேசத்து மக்கள் காந்திக்குள்ளே தெய்வம் இருப்பதை கண்டார்கள். இதை பார்த்த ஆங்கிலேய சர்க்கார் நோக்குகிற பக்கமெல்லாம் பார்க்கிறதோ காந்தி, நாட்டு வரும் பேச்சில் எல்லாம் நாட்டுடைய பேச்சு, சுத்த சுய ஆரோக்கியத்தை பெற்றுவிட வேண்டி சுறுசுறுப்பு கொண்டதும் விறுவிறுப்பும் கண்டு சட்டமது போட்டு தரை மட்டமது வாக்க திட்டமிட்டு வகுத்தார்கள். அப்பொழுது இந்த சர்க்கார்

ரவு லட்டு சட்டம்னு பேரு. ராஜாஜி சொன்னார், இந்த ரவ லட்டு இனிக்காத லட்டுங்க. நீங்க ரவ லட்டுன்னு பேர் வச்சிருக்க, இது இனிக்காத லட்டு இல்ல. ரெண்டு பேரும் பார்த்தார்கள், சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார்கள். என்ன செய்தார் என்றால், சாத்தினார் கடையை சத்தியம் செய்தார், வேத்தாள சட்டம் வேண்டாமே என்றார். சாத்தினார் கடையை சத்தியம் செய்தார், வேத்தாள சட்டம் வேண்டாமே என்றார். அப்படி சொல்லி அடக்குமுறை பிரயோகம் நடந்தது. சத்யபால் கிச்சுலு என்ற இரண்டு தேசபக்தர்களை பஞ்சாபிலே கைது செய்து எங்கேயோ கொண்டு அடைத்தார்கள். எங்கே தலைவர்கள் என்று மக்கள் கொதித்து கிளம்பினார்கள். துப்பாக்கி பிரயோகம் நடந்தது. கேட்ட சொல்லுக்கு மாட்டுதே துப்பாக்கி, நாட்டாரை போட்டு வாட்டுதே குண்டு என்று ஜாலியன் வாலா பாக் என்ற இடத்திலே தங்கள் குறையை எடுத்து பேசுவதற்காக கூடினார்கள். நாலு பக்கம் மதிலுடைய ஜாலியன் வாலா பாக், நாலு பக்கம் மதிலுடைய ஜாலியன் வாலா பாக், நடுவினிலே தோட்டமங்க நல்ல ஜன கூட்டம், நடுவினிலே தோட்டமங்க நல்ல ஜன கூட்டம், எள்ளு போட இடம் இருக்கா தேகஜன கூட்டம், எள்ளு போட இடம் இருக்கா தேகஜன கூட்டம், கிள்ளு போத்து விட்டது போல் கிளுகிழுத்த கூட்டம், அஞ்சு லட்சம் ஜனம் இருக்கும் கொஞ்சமல்ல கூட்டம், அஞ்சு லட்சம் ஜனம் இருக்கும் கொஞ்சமல்ல கூட்டம், அத்தனைக்கும் போக வர மத்தியிலோ கேட்டு

போட்டதொரு சட்டமது பொல்லாததென்று போட்டதொரு சட்டமது பொல்லாததென்று கூட்டமது கூடி தங்கள் குறையெடுத்து பேச கடகடகடகடகடகடவென்று கார்கள் வந்ததுவா கடகடகடகடகடகடவென்றே கார்கள் வந்ததுவாம் படபடபடபடபடபடவென்றே பழுத்தா கேட்டதுவாம் வாசலை அடைச்சு வண்டியை நிறுத்தி வந்தே நின்னானாம் மண்டபெருத்த டயர் பாவி டயமும் சொன்னானாம் ஒரு நிமிஷத்திலே ஓடி போக வேண்டும் ஒரு நிமிஷத்திலே கூட்டம் கலைஞ்சு ஓட வேண்டும் என்றான் ஓடாவிட்டால் சுட்டு போடுவோம் உஷார் உஷார் தேக்கோ என்று சொல்லுகின்றான் திக்கு திசையும் புரியாமல் திகைக்கிறது இந்த கூட்டமெல்லாம் அந்த ஜனங்கள் மேலே திடும் திடும் என குண்டுகள் போட்டான்

0: தொகை சொல்லி முடியாது. ஓட்டம் பிடிச்சு செத்தவர் எல்லாம் ஒத்தை காலி நிற்க சப்பம் இழந்து மூளை நொறுங்கி தத்தது முண்டமெல்லாம் செவுத்து மேலே தொத்திய மனுஷன் ஜீவன் போய் தொங்க சிந்தது ரத்தம் திருமதி போலே தீப்பிடிச்சா போலே செம்பரத்தம்பூ பூத்தது போல் செடியங்க ரத்தமடா தெளிச்ச ரத்தம் செந்தூரம் போல் செம்மன் நாச்சுதடா. இந்து முஸ்லீம் சீக்கிய ரத்தம் எல்லாம் முன்னாச்சு. இந்து முஸ்லீம் சீக்கிய ரத்தம் எல்லாம் முன்னாச்சு. சிந்திய ரத்தம் தேசத்தாரி சிந்தை கனலாச்சு.
1: பஞ்சாப் படுகொலையை கண்டவுடனே பதறிப்போனார் காந்தி. டயரை தண்டிக்க வேண்டும் என்று எழுதினார். எந்த பதிலும் வரவில்லை. பாஞ்சாலத்திலே விழுந்த குண்டு பாரதம் முழுவதும் பற்றியது. சீமத்துணி கட்டுவான், சீம செலவை துணி கட்டுவான், சிலுக்கு பட்டிலே கைதுடப்பான். பூமிக்கு பெரிய சோக்காளி, உள்ள குட்டி ரொம்ப பெத்தவனாம். சிங்கம் ஜவஹரை பெத்தெடுத்து தேசத்துக்காக வளர்த்துவிட்ட சீமான் நேரு, மோத்திலால் நேரு இதனை கேட்டு ஓடி வந்தார். பிச்சை எடுத்து பணம் சேர்த்து பிள்ளை எடுக்கவே பள்ளி கட்டி, பிள்ளை படிக்கவே பள்ளி கட்டி, லட்சமும் கோடியும் இந்நாட்டில் லட்சிய கல்வியை கத்துக்கவே காசியில் இந்து கலாசாலை கட்டிய வைத்தவர் மாளவியா, அவர் ஓடி வந்தார். இப்படி எல்லோரும் ஓடி வந்தார்கள். இந்த போராட்டத்திலே குதித்தார்கள். சர்க்கார் வேலையை விட்டு போட்டு சர்க்கா சுத்துங்கோ ஒத்துழையாமை ஆரம்பித்தார். சர்க்கார் வேலையை விட்டு போட்டு சர்க்கா சுத்துங்கோ, மந்திரி வேலையை விட்டு போட்டு மதுவை விளக்குங்கோ.

கோட்டை நாடி போக வேண்டாம், ஓடெடுக்க வேண்டாம், கூட்டம் போட்டு பஞ்சாயத்தில் கூடி பேசுங்க. வெள்ளைக்காரன் சாமான் எதுவும் விற்க வாங்க வேண்டாம், வேட்டி தலப்பா கட்டிக்கிட்டு கோட்டுக்கு போக வேண்டாம். சத்தி

தொண்டர்கள் ஒரு சிலர் வன்முறையில் ஈடுபட்டார்கள். காந்தி உடனே ஒத்துழையாமை நிறுத்திவிட்டார். காந்தியை பிடித்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அவர் மேலே கேஸ் நடக்கிறது. அவர் கேட்குறாங்க, நீங்கள் யார் சொல்லுங்கன்னு கேட்குறான். அவர் வந்து தான் செட்டிப்பிள்ளை என்று சொல்லவில்லை, சிவமதம் என்று சொல்லவில்லை, வட்டி தொழில் என்று சொல்லவில்லை, வைஷ்ணவம் என்று சொல்லவில்லை. கொட்டைகள் நூத்து பிழைக்கிறவன், கோடி துணிகளை நெய்கிறவன், சட்டை துணிகள் போட்டுவிட்டு ஜனங்கள் மானத்தை காக்கிறவன், நான் ஒரு நெசவாளி, ஐ எம் எ வீவர் என்று சொன்னார். 6 வருஷம் ஜெயில் சொன்னார். திலகரோடு சமமாக்கி உங்களுக்கு 6 வருஷம் சொல்லுகின்றேன் என்று ஜட்ஜ் ப்ரூம்ஃபீல்ட். ஆனால் அதற்குள்ளே விடுதலையாக நேர்ந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கூறினார். சிறையிலே அவருக்கு குடலிலே கட்டி வந்தது கர்னல் மேடக்ஸ் என்ற வைத்தியர், வெள்ளைக்கார வைத்தியம் பண்ணினார், காப்பாற்றி விட்டார். அதிலே பிழைத்து வெளியிலே வந்தார்.

வித தொழில் வளம் பெருகிடவே என நிர்மாண திட்டம் விவரித்தார். நமக்கு இருந்த மோகம் இருக்கிறதே அந்நிய மோகம், புரத்தியான் கைபார்த்த பிழைப்பு, அவன் போனாலும் நம்மளுக்கு தட்டுதே மலைப்பு என்று காலையில் எந்திருந்ததுலேருந்து காஃபி காஃபி பிரஷில் பேஸ்ட் வச்சு எடுத்துக்கிட்டு கூட காஃபி. இந்த காப்பிக்கு வருகின்ற கோப்பை இருக்கே அது சீனாவிலிருந்து வரணும். காப்பியில முடிக்கியதே கண்ணு, பழைய கஞ்சியில விழுந்ததே மண்ணு,

ஆச்சு. இப்படி ஒன்றொன்றிலும் நாம் பிரத்தியானியை நம்பி வந்தோம். அதை மாற்ற வேண்டும் என்று ஆரம்பித்தார். பல போராட்டங்களை செய்தார். அந்த போராட்டங்களிலே ஒவ்வொரு போராட்டமும் நடத்தி நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குவதற்காக காந்தியடிகள் நடத்திய போராட்டம் எத்தனையோ. மோரு குப்பு, கூழு குப்பு, மிளகாய்க்கும் உப்பு, முடர் நனைய குடிக்கும் காடிக்குமே உப்பு, உப்பு தின்னுகிறோம் எனவே ஒவ்வொருத்தந்தானும் உன்னரை பணம் விலக்கி, ஒவ்வொருத்தந்தானும் உப்பு திங்குறோம் எனவே கணக்கெடுத்தான் காணும் என்று உப்புக்கு வரியை போட்டான். அந்த வரியை தகர்க்க வேண்டும் என்பதற்காக கூப்பிட்டார், கிளம்பினார், உப்பு சத்தியாகிரகத்தை பண்ணினார். 1930 உப்பு சத்தியாகிரகம். ஏப்ரல் 6 எது ஐயா இந்திய நாட்டுக்கு இணையில்லாத சுதந்திர வாரம் இந்திய நாட்டுக்கு. அதிகாலையிலே காந்தி மகாத்மா அழகு ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்களும் ஜபமும் தபமும் அழகாக பண்ணி தொண்டர் கூட்டம் பஜனை பாடி கொண்டே பின்தொடர

தாராம், கொடுமைக்கு தாயாகிய சட்டம் தன்னை உடைத்தாராம், வந்தே மாதரம் என்று வணங்கி வாரினராம் உப்பை, ஜெயம் ஜெயம் ஜெயம் ஜெயம் ஜெயம் ஜெயம் ஜெய ஜெய காந்திக்கு, ஜே தேசம் புகழும் உத்தம தெய்வம் மகாத்மா காந்திக்கு, ஜே காந்திக்கு ஜெய் என்றே தொண்டர் கையில் உட்படுத்தார், சாந்தம் சத்தியம் ஜெயித்தது என்றே கையில் உட்படுத்தார், சுயராஜ்யத்தை வாங்குவோம் என்று சொந்த நாட்டு உப்பை தொட்டு பார்த்து வாயில போட்டு சத்தியம் செய்தார்கள், உப்பை எடுத்து வாயில போட்டால் உள்ளம் திதிக்குதையா. உப்பு சாப்பிட்டா திதிக்குமா? கண்டிப்பா பிளட் பிரஷர் காரர்கள் நிச்சயமா திதிக்கும். உப்பை எடுத்து வாயில போட்டால் உள்ளமும் திதிக்குதையா, உண்ணும் பொழுதும் ராமஜபம், உறங்கும் பொழுதும் ராமஜபம், எண்ணும் பொழுதும் ராமஜபம், எத்தத்தை செய்தாலும் ராமனுக்கே, உப்பெடுக்கும் போதும் ராமவென்றார், உயிரை விடும் போதும் ஹே ராம என்றார்.

அத்தனை போராட்டங்களை செய்து வணங்கா முடியனாக இருந்த வெள்ளையனை பணிய வைத்துவிட்டு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெள்ளையர்கள் ஆட்சி போதும் உள்ள மட்டும் நாட்டை விட்டு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. பெத்திக்கலாரன் சொன்னான், கொடுத்துட்டு தான் போவோம் நாங்க, கொடுத்துட்டு தான் போவோம், கொடுத்துட்டு தான் போவோம் நாங்க, கொடுத்துட்டு தான் போவோம், எடுத்துக்காம சுதந்திரத்தை எரிஞ்சிட்டாலும் வீதியில் கொடுத்துட்டு தான் போவோம் என்று சுதந்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அன்றைக்கு காந்தி டெல்லியில இல்லை, எங்கோ வங்கத்திலே வகுப்பு கலவரம், அதை அடக்க போயிருந்தார். தினந்தோறும் வருவார் பிரார்த்தனை மேடைக்கு, ஜனங்களை பார்ப்பார். இறக்க போகும் தந்தை மகனுக்கு சொல்லுகின்ற அறிவுரை போல சொல்லுவார், காந்தி இருக்கும் இடத்துல மட்டும் சாந்தம் இருக்குதென்றால் கல்லோ செம்போ சிலையோ நானும் காலமெல்லாம் வாழ என்று சொல்வார். உண்ணாவிரதம் எடுப்பார், நாமெல்லாம் போய் காலில் விழுந்த உடனே உண்ணாவிரதத்தை விடுவார். இப்படியெல்லாம் இருந்து பிர்லா மாளிகை மைதானத்தில் பிரார்த்தனை கூட்டத்தில் பெரியவராகிய காந்தி மகாத்மா பேச வரும் நேரம், ஆவா காந்தி தோளை தழுவி ஐயன் வரும்போது, ஆவா காந்தி தோளை ஒவ்வொரு நாளும் வருவார். வரும்பொழுது எப்படி இருக்கும், கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி பார்த்து கொள்வோம். தும்பை பூ போல் வெள்ளை நிறத்தில் தூயமுண்டு போர்த்தி தொங்கு கச்சம் கட்டி கம்பை எடுத்து வணங்கி வந்திடும் காட்சி கண்டிட்டால் கருணை பெருகும் கண்ணீர் உருகும் கர்ம வினை போகும், கருணை பெருகும் கண்ணீர் உருகும் கர்ம வினை போகும். மோகன புன்னகை தவழும் திருமுக மண்டல மீதினிலே யோக சாதனை தெரியும் காந்தியின் உத்தம நெற்றியிலே, யோக சாதனை தெரியும் காந்தியின் உத்தம நெற்றியிலே, கல்லாலின் கீழ் அமரும் மாதி கடவுள் இவர்தானோ, கடைத்தேறும்படி காட்டும் கீதை கண்ணன் இவர்தானோ, சொல்லாலும் மனதாலும் அணுங்கும் சிவபிரம்மம் இவரோ, சுத்த ஜோதியாய் திகழும் வேத சுருதி பொருளுவோ, அருளே உருவோ பொருளே உருவோ அமுதே உருவோ அன்பே உருவோ, அருளே ஒளியும் மனமே தெளியும் மருந்தே சிந்தை விருந்தே எங்கள் மனதே கோயில் கொண்ட மகாத்மா மன்னா என்றும் மரியா மணியே, குருவே குருவே குகனே தெய்வ கொழுந்தே குமரா குருதே சிகனே, திருவே எங்கள் செல்வமையான சீலா இந்திய செய்தவப்பை, காந்தி மகாத்மா சாந்த மகாத்மா கருணை பொழியும் ஏந்தல் மகாத்மா சோர்ந்தவர் உள்ளம் வாழும் மகாத்மா, தொழிலே உருவாய் வந்த மகாத்மா அன்னை தந்தை ஐயன் மதலை உன்னை தவமே மோகன முனிவா, உன்னை பணிவோம் உன்னை பணிவோம், உள்ள பகையே கொள்ளோம் கொள்ளோம், கத்தி எடுக்கோம் குத்திர மாட்டோம், கருணை வளர்ப்போம் மரணம் அஞ்சோம், சரணம் சரணம் குருவே சரணம் சாந்த மகாத்மா திருவடி சரணம் என்று பணிந்து வையகம் எல்லாம் இருந்து வரும் நாளில், இங்கிலீஷ் ஆண்டு ஜனவரி மாதம் 48 சுதந்திரம் வந்த 6 ஜோதி மறைஞ்சதையா, தூயவராகிய காந்தி மகாத்மா ஆவி பிரிஞ்சதையா, பிர்லா மாளிகை மைதானத்தில் பிரார்த்தனை கூட்டத்தில் பெரியவராகிய காந்தி மகாத்மா பேச வரும் நேரம், ஆவா காந்தி தோளை தழுவி ஐயன் வரும்போது, அருகிலிருந்து பாம்பு கிளம்பி அவர் பக்கம் வந்தான், புத்திலிருந்து பாம்பு கிளம்பி கொத்திய பாவனை போல் சத்திய ரூபனை கொல்ல காலன் சமயம் பார்த்து வந்தான், பாபுஜியே சரணம் என்று பாதத்தில் விழுந்தான், பதுக்கி இருந்த துப்பாக்கியை பற்றி கொண்டிருந்தான், வந்தனம் செய்த காந்தி மகாத்மா மார்பையிலே சுட்டான், வாழ வைத்தவர் காந்தி மகாத்மா வயிற்றிலே சுட்டான், குண்டு துளைத்தது காந்தி மகாத்மா கொலையும் துடித்திடவே, குண்டு துளைத்தது சத்திய மகிழ்ச்சை கொல்லாமை தன்னிலே, குண்டு துளைத்தது ராம மந்திரம் கோவில் கொண்ட இடத்தில் ராமா ராமா ராமா என்று என்னையின் வீழ்ந்தார், ரெக்க வெட்டின ஜடாயு போல என்னையின் வீழ்ந்தார், தாரக நாமம் தன்னை உரைத்து சாந்தன் விழுந்தாராம், தாரக நாம பொருள் ஒன்றாய் சாயுஜ்யம் பெற்றார். உண்டும் பொழுதும் ராமஜபம்

0: வணக்கம்
1: நேர்களே. நம்முடைய இதிகாசத்தினுடைய மிகப்பெரிய புராணங்களுடைய மிகப்பெரிய நூல்களுடைய கதாநாயகர்களை பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவர்கள் மக்களுடைய வாழ்ந்து மக்களுக்காகவே உழைத்து மக்களுக்காகவே இறந்தவர்களாக தான் இருப்பாங்க. அப்படிதான் நம்முடைய காந்தி மகானும் நமக்காகவே வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷராக இருந்து தன்னுடைய உயிரை இந்த நாட்டுக்காக உயிர்த்தவர் இல்லையா. நம்ம தமிழ்நாட்டில் வழங்குற கட்டபொம்மு, மதுரை வீரன், இந்த மாதிரி கதைகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் மக்களோடவே வாழ்ந்த வீரர்களாக தான் இருந்திருப்பாங்க. அதே போல நாட்டுப்புற வழக்கான இந்த வில்லு பாட்டிலையும் மகா

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி பியாச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹாய் லிசனர்ஸ், நாங்கள் மியூசிக் டைரக்டர் ராஜ். யூ லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ அவர் கம்யூனிட்டி ஆஃப் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் விக்னேஷ் சந்திரசேகர் பேசுகிறேன். இந்தியாவில் நம்ம வந்து நம்ம கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரைடை வந்து கீப்பப் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த ப்ரைட் இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் என்னென்னா, குப்பைகளை நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்கிற டஸ்ட்பினில் மட்டும் போடுற ஒரு பாயிண்ட் இல்லாமல், அந்த டஸ்ட்பினை வந்து ரெகுலராக வெளில எடுத்துகிட்டு போய் சிட்டி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி டஸ்ட்பின்ஸில் போடுறாங்களாங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் எனி சின்ன சின்ன இந்த பேப்பர் இல்லை அந்த மாதிரி ஷார்ப்னர்ஸ் அண்ட் வாட் எவர்

waste you have, try to make it a point that you always carry it with you and you dump it outside your college. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இட் ஆல்வேஸ் உங்களோட காலேஜை அழகாக வச்சுக்கும், நம்மளோட சென்னையை அழகாக வச்சுக்கும். இதனால் நம்ம வந்து நம்மளோட நாடும் இந்தியாவும் அழகாக இருக்கும்.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் எம்ஓபி பிளாட்ஃபார்ம்.
1: வணக்கம் மக்களே, இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் தான் உங்க ஆர்ஜே தனுஸ்ரீ. மற்றும்
2: நான் தான் உங்க ஆர்ஜே மெர்லின். சரி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தனுஸ்ரீ?
1: என்ன மெர்லின், ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல போல?
2: அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா இன்னும் எந்த ஐடியாவுமே கிடைக்கல. சரி, நீ ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா?
1: ஏ என்னப்பா, இது என்ன வாரம்னு உனக்கு தெரியாதா?
2: தெரியுமே, இது வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வாரம் தானே?
1: அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி தான் பேச போறோம்.
2: அத பத்தியா? ஆனா நம்ம நேத்தே பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி பேசிட்டோமே.
1: அது இல்ல, நம்ம இன்னைக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ், அதாவது நிறைப்பு உணவு பத்தி தான் பார்க்க போறோம்.
2: ஓ, காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டா? எனக்கும் இத பத்தி கொஞ்சம் விஷயம் தெரியும்.
1: அப்போ ரொம்ப நல்லதா போச்சு.
2: சரி தனு, அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபுட்னா என்னன்னு எனக்கும் நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றியா?
1: சொல்றேன். தாய்ப்பாலுக்கு நிகராக ஒரே அளவு போஷாக்கு உள்ள உணவு பொருட்களை நம்ம குழந்தைங்களுக்கு தரதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: சரி சரி, இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், ஆனா இதெல்லாம் எப்பத்துல இருந்து குழந்தைங்களுக்கு தருவாங்க?
1: குழந்தைங்க பிறந்து 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தான் தருவாங்க. 7வது மாசத்துல இருந்துதான் காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் தருவாங்க.
2: சரி சரி, ஆனா இதெல்லாம் எந்த வகையான உணவா இருக்கும்? அதெல்லாம் எப்படி அந்த குழந்தைங்களால சாப்பிட முடியும்?
1: காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ்க்கு மசித்த உணவுன்னு இன்னும் ஒரு பெயரும் இருக்கு.
2: மசித்த உணவுகளா? அப்படின்னா அதை எப்படி தயாரிப்பாங்க?
1: நல்லா மசியக்கூடிய காய்கறிகளை நல்லா சுத்தம் செஞ்சு அதை வேக வச்சு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டுவாங்க.
2: இரு, காய்கறிகள் மட்டும் தானா, இதுல பழ வகைகளும் இருக்குதானே?
1: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
2: நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, எனக்கும் இத பத்தின சில விஷயங்கள் தெரியும்.
1: அப்படி என்ன, சொல்லு பாப்போம்.
2: காய்கறிகளோட சில ஆரோக்கியமான பழ வகைகளையும் தருவாங்க.
1: அதெல்லாம் என்ன?
2: சொல்றேன் கேளு. வாழைப்பழம், ஆப்பிள், மாம்பழம், அவகாடோ, இது போன்ற பழ வகைகளை தருவாங்க.
1: ஓ,
2: இரு, இது மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கு நல்ல வடிச்ச சாதத்தையும் மசித்து தருவாங்க. அது கூட பால், பிஸ்கெட், சர்லக் இதெல்லாம் கலந்தும் கொடுப்பாங்க.
1: பரவாயில்லையே, சாப்பிடுற விஷயத்த பத்தி இவ்ளோ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே, வேற லெவல் மெர்லின் போ.
2: சரி சரி, என்ன புகழ்ந்தது போதும். இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னா என்னன்னு அதோட பயன்கள் என்னன்னு சொல்லு.
1: சொல்றேன். இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு நம்மள மாதிரியான அன்றாட வாழ்க்கைய வாழறதுக்கான அடித்தளமா இருக்கு. குழந்தைங்களுடைய செரிமான சக்தி அதிகரிக்கும். அது வரைக்கும் ஒரே மாதிரியான ஊட்டச்சத்தை எடுத்துட்டு இருந்த குழந்தைக்கு இப்ப பல வகையான போஷாக்கு கிடைக்கும்.
2: ஆமா ஆமா. ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கு. சரி சரி, குழந்தைங்க வளர்றதுக்கு நிறைய ஊட்டச்சத்து தேவைதான், இத நானும் ஒத்துக்கிறேன்.
1: சரி, இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னு ஏதோ சொல்றாங்களே, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா?
2: என்னடி இப்படி கேட்டுட்ட? அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் அஸ் அ நோ ப்ராசஸ் ஸ்டார்டிங் வென் பிரஸ்ட் ஃபீடிங் அலாங் இஸ் நோ லாங்கர் சஃபிஷியன்ட் டு மீட் த நியூட்ரிஷனல் ரிக்யர்மெண்ட் ஆஃப் இன்ஃபேன்ட்ஸ் அண்ட் தெர்ஃபோர் அதர் ஃபுட் அண்ட் லிக்விட்ஸ் ஆர் நீடட் அலாங் வித் பிரஸ்ட் மில்க்.
1: மேடம் மேடம், என்ன பண்றீங்க? கொஞ்சம் எனக்கும் நம்ம நேயர்களுக்கும் புரியற மாதிரி சொல்லுங்க.
2: சரி சரி, புரியற மாதிரியே சொல்றேன். தாய்ப்பால் மட்டுமே குடிச்சிட்டு இருந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே பத்தாது. குழந்தைங்க நல்லா ஊட்டச்சத்தோடு வளர குழந்தைங்களோட சாப்பாட்டு முறையும் அதை கொடுக்கற முறையும் மாற்றுவது தான் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்.
1: ஓ, அதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்கா?
2: ம், ஆமாம். இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னைக்கு உன்ன மாதிரியே நானும் இதை பற்றின நர்ஷிய விஷயத்த கற்றுக்கிட்டேன். நம்ம கூட இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த நம்ம நேயர்களும் இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பாங்க. சரி மக்களே, இதோட நம்ம கடையை சாத்திட்டு கிளம்பலாம். இது உங்கள் ஆஜய் மோலின் மற்றும்
0: ஆர்ஜே தனுஸ்ரீ.
2: நீங்க கேட்டுட்டு இருந்தது MOPCRS 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

காபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமாக இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற முக்கியமான ஒரு காரணம். இங்கே போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கலாம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்கெல்லாம் போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமாக கேட்போமா?

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
2: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
1: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறத பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்போ வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பார்க்கணும், சிங்கம் பார்க்கணும், புலி பார்க்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
1: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
1: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டீங்களே, தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா? அம்மா என்னமா ஆச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: போட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா ஆமா, அப்பா எப்பவும் வருவாரு.
3: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
0: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
2: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: திறனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒன்னு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம் இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

0: ஹலோ வணக்கம், நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள். நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க ஆர்ஜே ஜெயா,
3: ஆர்ஜே அம்ருதா,
4: ஆர்ஜே காவ்யா.
2: இன்னைக்கு நாங்க எதை பத்தி பேச போறோம்னா, பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி தான் பேச போறோம். இத பத்தி பேசுறது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன் பாத்தீங்கன்னா, இந்த வீக் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கா செலிப்ரேட் பண்ணப்படுது.
3: பிரஸ்ட் ஃபீடிங்னா குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் குடுக்கறது அதானே?
4: ஏய், இது நீ சொல்ற அளவுக்கு எல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. லாக்டேஷன் ப்ராசஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் இது எல்லாமே ஒரு பெண் கன்சீவா இருக்கிற முன்னாடி இருந்தே தொடங்குது.
3: அப்போ இந்த விஷயம் எல்லாம் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றியா?
2: ஆமா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து குழந்தை பிறந்து 1.5 வருஷம் வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது அவசியம்.
3: ஆமாப்பா, எங்க அக்கா கூட பிரெக்னெண்டா இருக்கும் போது நல்லா பாதாம் பிஸ்தான் சாப்பிட்டா குழந்தைக்கு நல்லா பால் குடுக்கணுங்கிறதுக்காக.
4: கண்டிப்பா கண்டிப்பா, பால் குடுக்கிற நேரத்துல தாய்மார்கள் சத்தா சாப்பிடுறது ரொம்பவே அவசியம்.
2: ஆமா, ஆனா இந்த கடையில இருக்கிற ப்ராடக்ட்ஸ மட்டும் நம்பி இல்லாம வெல்லம், பூண்டு, மஞ்சள் போட்ட பால், இந்த மாதிரி வீட்டுல கிடைக்கிற நல்ல சத்தான உணவுகள் மூலமாவே தாய்மார்கள் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கலாம். நம்ம அம்மா பாட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 7-8 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க. அவங்களே இந்த மாதிரி கை மருத்துவத்தை நம்பிதானே இருந்தாங்க.
3: இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. பிரெக்னன்சி டைம்ல எவ்வளவு கோ த்ரூ பண்ணணும், ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணணும், சத்தான சாப்பாடு சாப்பிடணும். நார்மல் டெலிவரி எல்லாம் ஆனும்னா வாக்கிங் எல்லாம் வேற போகணுமா?
4: ஏய், அவ்வளோலாம் இல்லப்பா, இது எல்லாமே இயற்கை தானே. பிளஸ் நீ சாக்லேட் எல்லாம் கூட சாப்பிடலாம். இப்போலாம் டார்க் சாக்லேட் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அந்த மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கூட சாப்பிட்டு நீ சத்தா இருக்கலாம்.
2: சரியா சொன்னீங்க. பெஸ்ட் ஃபீடிங் மூலமா தான் குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கரெக்டான அளவுல போய் சேருது. அதுவும் பாத்தீங்கன்னா 4-6 மாசம் குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மூலமா தான் கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட் இது எல்லாமே போய் சேருது. குழந்தை வளரும் போது வாந்தி, பேதி, மற்ற இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல இருந்து தாய்ப்பால் தான் அவங்கள பாதுகாக்குது. அது மட்டும் இல்லங்க, வளர வளர இந்த டென்டல் ப்ராப்ளம், இயர் ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து தாய்ப்பால் தான் காப்பாத்துது.
4: அதோட இன்ஃபன்ட் அண்ட் யங் சைல்ட் ஃபீடிங் டியூரிங் கோவிட்-19 பத்தியும் பேசணும்.
3: ஏ என்ன நீ, கோவிட் வந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அத பத்தியே பேசுற?
4: என்னதான் இவ்வளவு நாள் ஆனாலும் இதை பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாலும் நேஷனல் ஹெல்த் மிஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஆஃப் இந்தியா, எம்ஏஎம்ஏ, இவங்க எல்லாம் சேர்ந்து கோவிட் டைம்ல பிரஸ்ட் ஃபீட் பண்ற தாய்மார்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க.
3: அப்படியா, என்னது?
4: ஒருவேளை கோவிட் சிம்டம்ஸ் லைக் கோல்டு, மைல்டு ஃபீவர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர் உதவியை எடுக்கணும். இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது மாஸ்க், கிளவுஸ் இதெல்லாம் போட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்றது ரொம்ப அவசியம்.
2: முக்கியமா எல்லாரும் குழந்தைய தூக்குறதுக்கு முன்னாடி 40 செகண்ட் ஆச்சு சோப்பு போட்டு கை கழுவிட்டு தான் குழந்தைய தொடணும்.
4: அப்புறம் ஒருவேளை அம்மாக்கு ரொம்ப முடியலனா கூட இப்ப இந்த மில்க் பம்பிங் டிவைஸ் இருக்குல்ல, அதை வச்சு தாய்ப்பால் எடுத்து அதை சுத்தமா ஸ்டோர் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கணும்.
2: முக்கியமா தாய்ப்பால் குடுக்கறத திடீர்னு நிறுத்திடக்கூடாது, அது அம்மா குழந்தை ரெண்டு பேரையும் பாதிக்கும்.
4: இப்போ நிறையவே பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி பேசிட்டோம்ல.
3: சரிதான், நானும் புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம கூட ஒரு யங் மதர் பேச போறாங்க. அவங்க கிட்ட பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி அவங்க எப்படி எல்லாம் பண்ணாங்க, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடந்தது, அதன் மூலியமா அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது, அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, இது உங்க MOPCRS 107.8. ஹாய் மேம்.
5: ஹலோ ஹலோ
3: மேம், உங்க நேம் என்ன?
5: என்னோட நேம் லக்ஷ்மி பிரியா.
3: எங்க இருந்து பேசுறீங்க?
5: கோயம்புத்தூர்ல இருந்து.
3: ஓகே மேம், உங்களுக்கு குழந்தை பிறந்து எவ்வளவு நாளாச்சு?
5: எனக்கு வந்து 5 மந்த்ஸ் முடிஞ்சிட்டு இப்ப 6 மந்த்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு.
3: ஓகே மேம், நீங்க வந்து

0: பிரெக்னன்சிக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்காக என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுத்தீங்க?
1: கண்டிப்பா நான் வந்து ஆக்சுவலி எப்படின்னா வந்து சயின்டிஃபிக்கா வந்து ஒரு ஃபேக்டர் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து நம்ம கன்சீவ் ஆன வீக் 14 இருந்தே வந்து நம்மளோட பிரெஸ்ட் ஃபீடிங் அந்த இருக்குல்ல, நம்மளோட அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ரிஃப்ளெக்சஸ் எல்லாம் வந்து கரெக்டா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால வந்து இப்போ நம்ம பாடிய வந்து தனக்கு டெலிவரி டைம்ல என்னெல்லாம் ப்ரிப்பேர்னஸ் அது ஆகணுமோ அது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் வீக் 14. ஸோ அந்த டைம்லேயே நம்ம நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல மில்க் எடுத்துக்கிறது, அப்புறமா வந்து மெயினா வந்து என்னன்னா எந்த மீல்ஸுமே ஸ்கிப் பண்ணாம மேபி நம்மளுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும், மார்னிங் சிக்னஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ரேதர் தேன் லைக் ப்ரிஃபரிங் ஓவரா கார்போஹைட்ரேட்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி என்ன சொல்றது ஸ்டமக் ஃபீலிங் ஃபுட் இல்லாம என்னத்துல எல்லாம் வந்து நியூட்ரிஷன் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் மில்க், அதுக்கப்புறம் ஆல்மண்ட், டேட்ஸ், அப்புறம் அயான் ரிச் ஃபுட் இதெல்லாமே எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம வந்து பிரெக்னன்சி அப்போ அந்த குழந்தை டெவலப்மெண்ட்டுக்கும் சரி பிரெஸ்ட் ஃபீடிங்காக அந்த ப்ரிப்பேர்னஸ் அந்த டைமும் சரி கரெக்டா இருக்கும்.

0: டெலிவரி, இட் வில் ஸ்டிமுலேட் த பிரஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அதெல்லாம் ஒரு 1 week மேக்ஸிமம், 1 week டு 10 days, இட்ஸ் ஆல் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன். மேபி தீஸ் நோ மைல்ட் ஆயுர்வேதிக் ப்ரிஸ்கிரைப் டேப்லெட்ஸ் அண்ட் தீஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் வில் ஸ்டிமுலேட். பட் அது தவிர இப் மேபி யூ கேன் இமேஜின் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஹேவிங் ஆக்சஸ் டு ஆல் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு எப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும்ல ஆஃப்டர் டெலிவரி we have to follow a strict nutrition based diet pathina unda edina lot of green leaves, fresh fruits, adukapram garlic is actually proven to increase the milk production. அப்புறம் ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஆல்மண்ட்ஸ், அப்புறம் மேத்தி சீட்ஸ், ஃபெனோகிரிக் சீட்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து நைட் சோக் பண்ணிட்டு காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து இட்ல என்ஹான்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிரஸ்ட் மில்க். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து அதெல்லாம் பண்ணோம்னா இட்லி சிமிலேட்டு பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் வந்து ப்ரெக்னன்சி டைம் அப்புறம் போஸ்ட் டெலிவரி இதெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடிய சிம்டம்ஸ்.
1: வாவ் மேம், சூப்பராக சொன்னீங்க அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் லைக் உங்கள் பேபி பிறந்ததுனால. என்னோட கேள்வி வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து நியூலி மதர் லைக் இப்போ தான் மதர்ஹுட்குள்ளே போகிறவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா, நிறையா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, இதெல்லாம் இன்டேக் பண்ணணும், இவ்வளோ சாப்பிட வேண்டியது இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் பேசும்போதே தெரியுது யூஆர் லைக் என்ஜாயிங் யுவர் மதர்ஹுட், லைக் இந்த ப்ராசஸை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ பயப்படுறவங்க ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: கண்டிப்பாக. ஸோ நத்திங் டு வரி மச், ஏன்னா இதெல்லாம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நேச்சுரல் மெக்கானிசம் தான் நம்ம பாடி, நத்திங் மச் டு வரி. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ப்ரிப்பேரிங் தெம்செல்ஸ் ஃபார் த சைல்ட் பர்த் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். பட் எல்லாத்தையும் தவிரும் இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ், நம்ம பாடி நார்மலாக இருந்ததுனாலே இந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த மெக்கானிசம் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம பாடியை வந்து சிமுலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஒன்லி திங் இஸ் தட் மேபி ஃபியூ சிசேரியன் பண்ண மாம்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அந்த போஸ்ட் டெலிவரி ஆப்ரேஷன் அந்த போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அது சம்டைம்ஸ் வந்து அவங்க ரொம்ப அதை கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கிட்டாங்க, என்னால் முடியல, இல்லைன்னா எனக்கு அந்த ஆப்ரேஷன் ஆன ஒரு அந்த இதில் இருந்தாங்க அப்படின்னா தட் மைட் லிட்டில் பிட் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் த பிரஸ்ட் மில்க் என்ன சொல்கிறது அந்த ப்ரொடக்ஷன். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நார்மல் டெலிவரி அண்ட் சிசேரியன். இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு கீப் யுவர் மென்டல் ஹெல்த் நல்லா கொஞ்சம் நம்ம பாசிட்டிவாக யோசிச்சுட்டு நம்ம ஃபீட் பண்ணணும். ஏன்னா பிறந்த கொஞ்ச நாள் இட் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் த பேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீடிங். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ணுறதோ இல்லை வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து நம்மளா இன்க்ரீஸ் பண்ணிட்டுட்டா இது வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் வரும். ஸோ நம்ம மைண்டை ஓப்பனாக வச்சுட்டு த திங் இஸ் தட் அல்டிமேட் எய்ம் இன் த பிகினிங் வந்து த மெயின் எய்ம் வுட் பி டு ஃபீட் த பேபி ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஓப்பன் மைண்டாக இருந்தோம்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அந்த மெக்கானிசமும் நார்மலாக இருக்கும், ப்ளஸ் நம்ம நியூட்ரிட்டிவ் டயட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம நார்மல் ஹெல்த் ப்ளஸ் கொஞ்சம் மைண்ட் வந்து நம்ம இப்போது நிறைய இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைசஸ் இருக்குது, யோ பிராணாயமா இல்லைனா கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம்னா இட் வில் ஹெல்ப் அஸ் டு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீல் ஆகுது இல்லைனா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாடி எப்படி இருக்குது, நம்ம ரிக்கவர் ஆகுமா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரெஷர் போட்டுக்காமல் நார்மலாக ஃபுட்டு சாப்பிட்டு மெயின் எய்ம் வந்து பேபிஸ் ஹெல்த் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சாலே எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது.
2: சூப்பர் மேம். இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, 57% தான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: ஓகே, அதில் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. எப்படின்னா வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் இருக்காங்க மோஸ்ட் பர்சன்டேஜஸ்ல, அப்புறம் வந்து அவங்களுக்கு டைம் இருக்காது, மேபி அவங்களோட ஷிஃப்டா இருக்கலாம், மேபி அவங்களோட அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த 3 to 4 hours ஒரு தடவை அந்த ஃபீடிங் பண்ண முடியாத அந்த சுச்சுவேஷன்ல இருக்கலாம். ப்ளஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி ரெடியூஸ் த அமௌண்ட், ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மைண்ட்ல வந்து சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் தான். த மோர் யூ ஹேவ் த அர்ஸ் டு ஃபீல் ஃபீட் த பேபி, த மோர் த மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அப்படிங்கும் போது அதுக்காக டைம் எடுக்க முடியாம ஆப்ரேஷன் பண்ண கேசஸ்ல சி செக்ஷன் மாம்ஸ்ல வந்தவன் சி செக்ஷன் அவங்களால வந்து அந்த மைண்ட் செட்க்கு வர முடியாது, இன்னும் ஒரு 5-6 நாள் எடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளவோ மில்லியன் குழந்தைங்க வந்து ப்ரீ டேர்மா பிறக்கிறாங்க, ப்ரீ மெச்சுவர் பேர்த்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல த பேபி மைட் நாட் பி ஹேவிங் த அப்ராப்ரியேட் வெயிட், டு ஸ்டார்ட் சக்கிங் த நிப்பிள். ஸோ அப்படிங்கும் போது ஒரு நார்மல் மாமுக்கு இட் மைட் டேக் ஒன் ஆர் டூ டேஸ், வேற இந்த மாதிரி ப்ரீடம் ஆர் ப்ரீ

0: சரி டேக் 2 to 3 weeks எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த டைம்ல த அமௌண்ட் ஆஃப் வெஸ்மெல் குரி கம்பேரிட்டிவ்லி பி லோ, ஏன்னா வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக பேபி மைட் நாட் ஏபிள் டு டைரக்ட்லி சக். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் லைக் இந்த பிரெஸ்ட் பம்ப்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அது ஆர்டிஃபிஷியலாக ஒரு மெத்தட் தானே, அது வந்து பம்ப் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால அந்த டைம்ல வந்து இந்த குவான்டிட்டி ஆஃப் மில்க் மைட் கோ டவுன். ஸோ அந்த 67% வந்து டியூ டு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், மேபி மாம்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டு கோ ஃபார் ஒர்க் ஆஃப்டர் 2 to 3 months after delivery, illana vandu not having nutritious food or maybe other factors like say for example or 6 months kapra vandu nariya per enna feel pandranga na we'll stop the breast milk because baby vandu solid food saapda aarambichidu, so it is already it is better that we stop. இல்லைனா இட் இஸ் நோ ப்ராப்ளம், ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் கிடைக்குதுங்கும் போது நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களாவே நினச்சிக்கிறதுனால இட் இஸ் எல்லாமே அது வந்து ஒரு மாமோட கையில் தான் இருக்கு. இஃப் தே ஆர் ஹேவிங் அ வில்லிங்னஸ் டு கிவ், எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ டைம் கொடுக்கணும்னா இட் வில் பி குட். பட் வேற இல்லை ஒர்க்கிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு, இல்லைனா பேபி மைட் பி சம்வேர் எல்ஸ், அவங்க கிராண்ட் மாம் இல்லைனா கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் கிட்ட வளரும் போது அந்த ஆக்சஸ் இருக்காது. ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ டேர்ம் பேபிஸ்க்கு அபிலிட்டி அவங்களுக்கு வந்து முன்னாடியே தே மைட் நாட் பி ஹேவிங் த ரிஃப்ளெக்ஸ் டு ஃபேக்ட். ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் மே பி கான்ட்ரிபியூட்டிங். ஸோ அதுதான் என்னோட ஃபீலிங்.
1: தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்ப நல்லா அழகாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மேம். ஹாப்பி மதர்ஹுட்.
2: ரொம்ப அருமையா பேசினாங்களே நம்ம கிட்ட, நம்ம நேயர்களும் இதை கேட்டு நல்லா பயன் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன்.
1: மக்களே, இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே அமிர்தா,
2: ஆர்ஜே ஜெயா,
3: ஆர்ஜே காவ்யா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நீ பெருசானே என்ன ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.
1: Hi, now I'm Mimi Anand. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே லைஃப்பில். மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
0: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.
7: இது நமது சமுதாயம், நமது பெருமை. வெல்கம் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிசிஆர்எஸ் நூத்தி ஏழு புள்ளி எட்டு இது நமது சமுதாயம் நமது பெருமை நான் உங்க ஆர்ஜி நிதிஷ்ரீ பேசுறேன் இந்த உலகத்துல எனக்கு மியூசிக்கே பிடிக்காது நான் பாட்டே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து ரொம்ப ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க சே ஒரு 5% அப்படி இருப்பாங்க இந்த மொத்த உலகத்துலயும் நான் சொல்றேன் பட் ஆன் தி அதர் ஹேண்ட் சில பேருக்கு வந்து மியூசிக் வந்து ஒரு தாயா இருக்கும் ஒரு தந இருக்கும். இன்னொரு சில பேருக்கு வந்து மியூசிக்கே உலகமாக இருக்கும். ஸோ நான் வந்து அப்படி தான், எனக்கு மியூசிக் உலகம், எனக்கு உலகமே மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன்ட்டு. அஃப்கோர்ஸ் மியூசிக் பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் முதல் செக்மெண்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஞானி நீ அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஞானி இருப்பாங்க, சின்னவங்களோ சரி பெரியவங்களோ சரி எல்லாருக்குள்ளயும் ஒரு ஞானி கண்டிப்பா இருப்பாங்க. அதை நம்ம தட்டி எழுப்பினாதான் நமக்கு தெரியும். இந்த ஞானி வந்து ஈதர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் நாலேஜ் ப்ரொசஸ் பண்ற ஞானியா இருக்கலாம், ஆர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போய் கருத்தா சேர்க்கிற ஒரு ஞானியா இருக்கலாம், இல்ல அந்த விஷயத்த வந்து ஜஸ்ட் சேர்க்காம அதனால ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஞானியா கூட இருக்கலாம். ஸோ எனக்குள்ள இருக்கிற ஞானி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல பல அடிப்படையான விஷயங்கள், ஒரு மாற்றம் வர வேண்டிய விஷயங்கள் பல துருவங்கள்ல வந்து சொல்லியும் இன்னும் வந்து மாறாமலே அப்படியே இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஞானினி செக்மெண்ட்டை உங்களுக்காக மூணு பாகமா நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதோட முதல் பாகமாக, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் அப்பான்னு ஒருத்தர் தான் வந்து சம்பாதிப்பார். அண்ட் அவர் ஒருத்தர் சம்பாதிக்கிறது வந்து போதுமானது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த ரேட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ரேட் ஆஃப் லிவிங்கை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும்னா ஒருத்தர் சம்பாதிக்கிறதுலாம் ஒரு வீட்டில் பத்தவே மாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே விலைவாசி வந்து ஜாஸ்தி. ஸோ அப்பா சம்பாதிக்கிறத தாண்டி அந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஆன அம்மாவும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை அண்ட் கட்டாயம் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உருவாயிட்டிருக்கு. அதனால் என்ன ஆகுது, அப்பாவும் போயிடுறாரு, அம்மாவும் வீட்டில் இருக்கிறதில்ல, காலையில் போனால் நைட்டு தான் வராங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகுதுன்னா, அவங்களால அவங்கள போல இருக்க முடியறதில்ல, அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியறதில்ல. அவங்களோட டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கக்குள்ளே அவங்க நினைக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ முக்கியமான அம்மாவும் அப்பாவும் அவங்க கூட இல்லாமல் போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் பாட்டி தாத்தா கிட்ட விட்டுறாங்க. நான் வந்து பாட்டி தாத்தா கிட்ட வளர்ற குழந்தைகள் வந்து நல்லா வளராதுன்றது சொல்ல வரல, பட் அம்மா கிட்ட வளர்ற அளவுக்கு இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அதுங்க வந்து பாட்டி தாத்தா கூட இருக்கும்போது வர்றது கிடையாது. ஸோ என்ன ஆயிடுது, எல்லா விஷயங்களும் தனக்குள்ளே அடக்கி அடக்கி அம்மா கிட்ட இப்போ சொல்லுவோம் அப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே தங்கிடுது. அதுக்கப்புறம் வந்து அந்த அப்பா அம்மாவுக்கும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு இருக்க வேண்டிய ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமலே போயிடுது. ஸோ இது அப்படியே ஒரு வந்து பிரிவை வந்து உண்டாகுது ஸ்லோவாக. அப்பா அம்மாக்கும் குழந்தைக்கும் நடுவில் இருக்க வேண்டிய அந்த ஒரு பந்தமும் அந்த பாசமும் இல்லாமலே போயிடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்துருது, அது வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகும், இல்லை வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் எங்கேயா போயிட்டு வேலை பண்ணுறதுக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்காக போகும். அப்போ போகிற டைமில் இந்த அப்பா அம்மா வந்து ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துட்டு கவலைப்படுவாங்க, ஐயோ என் குழந்தை கூட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணலையே, நான் பேசவே இல்லையே, எப்படி பேசுறது, என்ன பண்ணுறது. அந்த டைமில் வந்து கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, இருக்கிறப்பவே குழந்தைங்களோட இருந்து லைஃப்பை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். எதுக்காக சம்பாதிக்கணும் சொல்லுங்கள்? சம்பாதிக்கிறதே குழந்தைங்க நல்லா இருக்கணும், குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும், நல்லா லைஃப்பில் படித்து பெரியாளாகி நல்ல ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகணுன்றதுக்காக தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் அல்டிமேட்டம் என்ன? குடும்பமாக சேர்ந்திருந்து எல்லாத்தையும் சாதிக்கணும், அதுதான் வந்து முக்கியமே. எல்லாம் தனித்தனியாக ஒரு ஒரு இடம் பிரிஞ்சு போய் பண்ணுறதுல என்ன சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கள்? அதனால் என்ன லாபம்? அதனால் மிஞ்சி போகிறது வந்து கவலையும் கஷ்டமும் தான். ஏன்னா லேட்டர் டைமில் வந்து அதை பற்றி யோசித்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனை உணர்த்துற மாதிரி ஒரு நால்வரி பாடல் உங்களுக்காக.

0: இந்த மியூசிக்கல் செக்மெண்டோட அடுத்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க நித்யஸ்ரீ பேசுறேன்.
1: எண்ணெயில சமைச்ச உணவை சாப்பிட்டு தெம்பா சைன் போடுங்க. எவ்வளவுதான் எண்ணெய் வந்தாலும் செக் எண்ணெய் போல வருமா?
2: சரிடா வாங்குற,
1: பாத்து போங்க சார், வழிக்கிட போகுது.
0: MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நித்யஸ்ரீ பேசுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மியூசிக்கல் செக்மெண்ட் என்னவா இருக்க போகுதுன்னா, இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்னு நான் சொல்லணும். ஏன்னா யூஸ்வலி வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களோ இல்லை அந்த ஒரு ஒரு ஃபீல்டில் வந்து அச்சீவ் பண்ணவங்களையோ கூப்பிட்டு வந்து நம்ம ரேடியோ டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம நிறைய பண்ணுவோம் டு கெட் மோர் இன்புட் அண்ட் இன்டெப்த் நாலேஜ் அபவுட் தியர் ஃபீல்ட் அண்ட் அவங்க எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் இப்போ ஒரு சேஞ்சுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு டை ஹார்ட் மியூசிக் லவர், அவங்களுக்கு மியூசிக்னா அவ்வளோ இஷ்டம், சும்மா அப்படியே ரேண்டமா நாங்கள் வந்து ஐ ஜஸ்ட் மெட் ஹர் அண்ட் அவங்க கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இசத் நம்மளோட இருக்காங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு மியூசிக் எவ்வளோ பிடிக்கும்?
3: வணக்கம்மா, ரொம்ப ஹாப்பிம்மா உன மீட் பண்ணி பேசினதுக்கு. எனக்கு மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா, ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு மியூசிக் ரொம்ப ரொம்ப ஐ மீன் ஜஸ்ட் ஐ லவ் மியூசிக் வந்துட்டு. அது என்ன டைப் ஆஃப் மியூசிக்காக இருந்தாலும் ஐ லவ்மா, ரொம்ப பிடிக்கும்மா எனக்கு மியூசிக்.
0: ஸோ எந்தெந்த டைம்லலாம் வந்து நீங்கள் மியூசிக் கேட்பீங்கம்மா? இப்போ யூஸ்வலி சில பேர் சொல்லுவாங்க சேடாக இருக்கும்போது நான் கேட்பேன், இல்லை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கேட்பேன். சில பேர் வந்து காரில் போகும்போது கேட்பாங்க, சில பேர் வந்து வெளியில் எங்கேயா போகும்போது ஹோட்டலில் போகும்போது இல்லை பார்ட்டி பண்ணும்போதோ கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி டைம் ப்ரிஃபர் பண்ணி மியூசிக் கேட்பீங்க?
3: நான் யூஸ்வல் அம்மா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக நான் மியூசிக் கேட்பேம்மா. செகண்ட்லி வந்து எனக்கு ஃப்ரீ டைம்னா காரில் ட்ராவல் பண்ணும்போது ஐ லவ் லிஸ்னிங் டு மியூசிக். அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து காரில் போகும்போது கேட்கறது, பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் ஃபுல்லி ஆக்கியபைட் வித் த மியூசிக். ஒரு வெறி வீட்டில் ஒன்றும் வேலை டென்ஷன் எதுவுமே இருக்காதுமா. ஸோ ஐ லவ் லிஸ்னிங் டு மியூசிக்மா. இதில் வந்து எனக்கு ஆக்சுவலாக அந்த மியூசிக் லவ் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், 2009-2010 சூப்பர் சிங்கர் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் இந்த சின்ன பசங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. ஆக்சுவலாக டு பி வெரி ஃப்ராங்க், இப்போ நான் உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா, என் முன்னாடி இருக்கிற நித்யஸ்ரீ மூலமாக தான் எனக்கு இந்த மியூசிக்கே எனக்கு பிடிச்சது.
0: வந்து
3: எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள்கிட்ட, பிகாஸ் அந்த சீசனில் ரெஜிஸ்டர் ஆனது நித்யஸ்ரீ தான். ஷீஸ் டு டான்ஸ், எல்லாரும் அவளை சொல்லுவாங்க, அவ்வளோ கமெண்ட்ஸ் வாங்குவோம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஷீஸ் டு sing. So, adhila irundha I had a craze for music. உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து I used to record and இன்ன வரைக்கும் I have a recorder to listen to music.
0: Everything
3: I listen. I love music. Super singer நான் இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணதே இல்லை. அதுக்கு காரணம் 2009-10 உள்ள ப்ரோக்ராம் தான். அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு இன்ன வரைக்கும். எனக்கு இதுல ரொம்ப பிளெஸிங் என்னன்னா, அவங்களே என்ன கேட்கறாங்க, என்ன யாரை வச்சு நான் அந்த மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் நானோ அதே குழந்தை இவ்வளவு பெருசா போய் வளர்ச்சி வந்தது எனக்கு வெரி வெரி வெரி ஹாப்பி.
0: உங்களோட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க வர இவ்வளோ பெரியவங்க 60 இயர்ஸ் உங்களுக்கு ஆயிருக்கு, நம்ம சும்மா ஜாலியா ஒரு ரேண்டமா ஒரு டாக் ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்து நான் உங்க லைஃப்ல வந்து மியூசிக் உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு ஏதோ ஒரு காரியம் நான் பண்ணிருக்கேன். என்னோட மியூசிக்கால என்னோட வாய்ஸாலயோ என்னோட சிங்கிங்காலயோ வந்து உங்களை நான் வந்து இது பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இவ்வளவு சர்ப்ரைஸா இது வந்து நீங்க எனக்கு இவ்வளவு
3: எனக்கு இன்னை வரைக்கும் அந்த சூப்பர் சிங்கர் பாக்குறேன்னா அதுக்கு ரீசன் நீதாம்மா. உங்களுடைய அந்த அந்த பர்டிகுலர் 2009-10 இது வரைக்கும் என் மைண்ட் விட்டு ரேஸ் ஆனதே இல்லம்மா. நீ பாடின பாட்டு இந்த பட்டத்து ராணி நீ பாடினது முதற்கொண்டு என் மைண்ட்ல இருக்குது. சோ பட்டத்து ராணி கேட்டா ஐ ஆல்வேஸ் திங்க் இட் பிலாங்ஸ் டு நித்யஸ்ரீ தான் நினைப்பேன். அந்த அளவுக்கு ஐ லவ் யுவர் சாங்ஸ் மா. யூ ஆர் தி மெயின் இன்ஸ்பிரேஷன் எனக்கு கேக்குறதுக்கு, இந்த பாட்டு கேக்குறதுக்கு. இன்ன வரைக்கும் ஐ அம் கிரேசி ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் பிகாஸ் ஆஃப் யூ. என்ன பாட போறேன்
0: நினைச்சிருக்கோம்.
3: சொல்லி கொடுத்தது சின்னதுல 9 years or 8 years, I'm seeing your growth. It is excellent and I've seen lot of your programs, stage la paathirukken, veliya paathirukken, on stage la paathirukken, nee velinaatla pandradho, nee record pannae, na illa athana tharava nama neenga enna paathirukinga, ana nama meet pannala, innikku vandhu indha project kaga nama meet pannom, namakku vandhu irukka, enakku romba periya, enakku vandhu interview edukkuren, enakku pidicha oru ponne, enakku vandhu interview edukkral ennu sollittu, really I'm very very happy ma, may you have a very nice future ma, and 60 years na unakku na bless pandrathu, adhu dhaan ma unakku. எனக்குமே அது அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல் நினைவுகள். நீங்க எத்தனை தடவை 100,000 தடவை கேட்டா கூட நாங்க வந்து அதை மறக்கவே மாட்டோமா. அது எங்களுக்கு வந்து வெரி வெரி

0: ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப லிரிக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் வந்துட்டு. அது இன்ன வரைக்கும் எந்த இடத்துலையும் பாடலாம் அந்த லிரிக்ஸை வந்துக்கிட்டு. யார் முன்னாடியும் பாடலாம், அர்த்தம் இருக்கு, இது இருக்காதுமா. இப்போ உள்ளது கொஞ்சம் இதாதாம்மா இருக்குது எனக்கு, அவ்வளவா ஆயிடும். அதுக்காக ஐம் நாட் அகேன்ஸ்ட் இட், அகேன்ஸ்ட் இல்லை. ப்ராபப்ளி ட்ரெண்ட் மாறி இருக்கும், அதனால அப்படி இருக்கலாம். ஏஜ் குரூப் அப்புறம் வந்து மியூசிக் மியூசிக் ஆமா அதெல்லாமே டிஃபரெண்டா மாறி இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெஃபினட்டாமா வந்துட்டு இப்பொழுது நல்ல நல்ல அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவ்ட், அதாவது ஹேட்ஸ் ஆஃப் டு த டெக்னாலஜிக்கு. நாங்கள் ஒண்ணுமே சொல்ல மாட்டோமா, எக்ஸலண்ட். பட் எங்க மெமரியில நிக்கிறது தான் லாஸ்ட். ஆனா எங்களுக்கு வந்து எங்க ஏஜ் குரூப், ப்ராபப்ளி உங்க ஏஜ் குரூப்புக்கு என்ன சொல்லுவாங்க,
1: இந்த ஏஜ் குரூப்ல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கேள்வி கேட்டா என்ன சொல்வாங்க, எனக்கு இடிஎம் மியூசிக் தான் பிடிக்கும், எனக்கு பாப் மியூசிக் தான் பிடிக்கும், சில ஒரு கூட்டம் வந்து மொத்தமா எனக்கு கானா தான் பிடிக்கும், குத்து தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. சில அதே இதுல சில நல்ல நாலேஜபிள் கூட்டமும் இருக்காங்க. வேற தேசே எனக்கு இந்த மாதிரி செலக்டிவ் மெலடிஸ், இந்த மாதிரி கிளாசிக்கல் டியூன் உள்ள பாடல்கள்லாம் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி லவர்ஸும் இருக்காங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி மேஜர்லி எல்லாருக்கும் அந்த குத்து இல்ல பாப் அந்த மாதிரி தான் பிடிக்குது.
0: இருக்கட்டும், ஏமா அந்த காலத்திலயும் நல்ல குத்து பாட்டு எல்லாம் இருந்துதான் இருக்குது. நிறைய பாட்டுகள் வந்து நல்லா
1: இருந்திருக்கு,
0: பாட்டு தான் அதெல்லாம் வந்து நல்ல மீனிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. நாட் தட் அந்த காலத்துல குத்து பாட்டு இல்ல, எல்லாரும் மேடம் எவ்வளோ ஃபாஸ்ட் சாங்ஸ் பாடி இருக்காங்க வந்துட்டு. சோ ஐ வில் நாட் சே தட் அங்க இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி இருந்தாலும் வி ஆர் ப்ராபப்ளி அங்க ஏஜ்னாலயோ என்னன்னு தெரியல, வி லைக் ஓல்ட் மியூசிக்.
1: நீங்க 60 இயர்ஸ், எனக்கு இப்ப 19 இயர்ஸ் தான். பட் ஸ்டில் நான் வந்து உங்க சைடு தான் வருவேன், ஓல்ட் மியூசிக் தான் வருவேன்.
0: அடுத்தது இதை விட நூறு ஏதோ ஒரு பாட்டு வருமா, இது மறந்துடுவோம். பட் அந்த காலத்து பாட்டு நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் மறக்க மாட்டோம் நாங்க, அதுதான் டிஃபரன்ஸ். பட் ஐ ஐம் நாட் சேயிங் இந்த காலத்து இது நல்ல இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த ட்ரெண்டுக்கு இருக்கட்டும், இதுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இல்ல அதுல. பட் ஐம் ஹாப்பி வித் ஓல்ட் சாங்ஸ்.
1: பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நானும் அந்த பழைய பாட்டுக்கு தான் நிப்பேன்.
0: ரொம்ப ஹாப்பிமா, இந்த வயசுல நீ அது நிக்கிறனா ரொம்ப ரொம்ப ஹாப்பிமா. சோ ஆல் தி பெஸ்ட்மா, ரொம்ப ரொம்ப ஹாப்பிமா. ஓகேமா, தேங்க்யூமா. சரி அப்படியேம்மா, எனக்கு எனக்காக ஒரு இது பண்ணுமா, ஒரு ரெண்டு வரி எனக்கு பிடிச்ச பாட்டு, உன்னோட ஃபேமஸான பாட்டு பட்டத்து ராணி பாடினா எனக்கு வந்து அப்படியே பழைய ஞாபகங்கள் வரும் எனக்கு, ஒன் ரிமெம்பரன்ஸ். அந்த பாட்டு நீ தான் உரிமையாளர் மாதிரி எனக்கு இருக்குது, அந்த பாட்டு நீ பாடணுமா எனக்காக.
1: தேங்க்யூமா, கண்டிப்பா வந்து இவ்வளோ எனக்காக வந்து ப்ரே பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பிளஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆக்சிடென்டலி நம்ம இவ்வளோ மீட் பண்ணி இவ்வளோ ஒரு ஒரு அமேசிங்கான மியூசிக்கல் டிஸ்கஷன், ப்ரொடக்டிவாகவும் சரி எனக்கும் மலரும் நினைவுகளாலும் சரி, உங்களுக்கும் சந்தோஷமான மெமரிஸ், எனக்கும் வந்து சந்தோஷமான மெமரிஸ். ஸோ கண்டிப்பா அந்த ரெண்டு லைனோட அந்த பட்டத்ராணி பாட்டோட நம்ம இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறோம் சந்தோஷமா.
0: ஹாப்பிமா.
1: பட்

0: இந்த மியூசிக்கல் செக்மெண்டோட அடுத்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க நித்யஸ்ரீ பேசுறேன். சாரிமா, இப்பதான் உன் காலே பார்க்க முடிஞ்சது.
1: என்னடி இது, பயந்தே போயிட்டேன். 8 மணி ஆகுது, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல. என்ன நினைக்க தோணும்?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கிளாஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமே வந்துருவேன்.
1: சீக்கிரம் வா.
0: ஓகே பாய். Hey, bold and beautiful, you are more powerful than you know. Be the girl who decides to fight for it. Zarya, a new space for learning martial arts only for girls. Check out www.zaryaarts.com and enroll right now. Zarya, jab it and damn it. Hey, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டானா பாருங்கடா. கோட் சூட் டை எல்லாம் போட்டானா போய் செக் பண்ணுங்க.
2: அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணுக்கு டை கட்டின மாப்பிள்ளலாம் வேணாமா, கை கட்டின மாப்பிள்ள தான் வேணுமா.
0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நித்யஸ்ரீ பேசுறேன். சோ இப்ப நெக்ஸ்ட் மியூசிக்கல் செக்மெண்ட்ல என்ன நடக்க போகுதுன்னா, ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் ஞானினியோட பாகம் 2. ஞானினி, இந்த காலத்துல குழந்தைங்க எல்லாம் பிறக்கும் போதே மொபைல் எங்க அப்படின்னு கேக்குற நிலைமைக்கு வந்து டெக்னாலஜி வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அந்த காலத்துலலாம் வந்து லேண்ட்லைன் கூட இருக்காது. ஸோ ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னாலே ஒரு இடத்துக்கு வெளியில போய் அந்த மனுஷனை நேராக மீட் பண்ணி தான் அந்த விஷயத்த நம்ம வந்து கன்வே பண்ண முடியுமே தவிர, அந்த காலத்துலலாம் வந்து ஃபோன்லாம் அப்படியே எடுத்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா உடனே சொல்லிடலாம் முடியாது. ஸோ அந்த காலத்தில் வந்து நிறைய லைவ் ஆக்டிவிட்டீஸ்க்கான நிறைய சான்சஸ் இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. எதுவாக இருந்தாலும் நடந்து போய் ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில் போய் விளையாடுறது, ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து சொல்லணும்னா நடந்து போய் ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தவங்களை பார்த்து அவங்கள மீட் பண்ணி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும். ஸோ அந்த காலத்தில் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இதனால் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. பட் இந்த காலத்தில் மொபைல் அப்படின்னு ஒன்று வந்ததுனால எல்லாமே ரொம்ப மொபைல் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்லி உட்கார்ந்த இடத்துலயே எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியும், என்னத்தை வேணாலும் இந்த உலகத்தையே வந்து கைக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்ற மாதிரி உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியும். ஸோ இதனால என்ன ஆயிடுது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகுது, ஒரே இடத்துல உட்காடுறோம், இதனால நம்ம வெயிட் போடுறோம். அண்ட் இந்த சோஷியல் மீடியா, இந்த ஃபோன், இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுது. நம்மளோட அந்த பொட்டென்ஷியல் டைம்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டேலண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதோ இல்லை நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கு, நம்மளை வந்து ஒரு பெட்டர் பர்சனாக ஆக்கிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு டைம் கிடைக்கிற நேரத்தில் இதை வந்து நம்ம எல்லோரும் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம சோஷியல் மீடியாவில் உட்காந்தோன்னா நம்மளுக்கு போகிற டைம் நமக்கே தெரியாது, திடீர்னு ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ 2 மணி நேரம் போயிடுச்சு, ஐயோ 3 மணி நேரம் போயிடுச்சு. ஏன்னா தெரியாது, ஏன்னா அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. சோஷியல் மீடியாவையோ இல்லை டெக்னாலஜியோ நான் வந்து குத்தம் சொல்லலை, ஏன்னா அதில் இருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது, அவேர்னஸ் இருக்குது, எல்லாத்தையுமே உட்கார்ந்த இடத்துலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது ஒன் வேல அது வந்து டைம் கன்சியூமிங் அண்ட் வெரி இன்ஃபர்மேட்டிவ். பட் அதில் வந்து இன்னும் நிறைய கச்சராசலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து சும்மா இதை பார்க்கலாமே, அதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு க்யூரியோசிட்டியில் உட்கார்ந்த இடத்துல அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதனால் நம்ம ரூமில் ஃபேன் இருக்கா, ஏசி இருக்கா, யார் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்க, எதுவுமே கிடையாது. வீட்டில் அப்பா அம்மா வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொன்னாலும் மொபைலை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது, அவங்க சொல்றதெல்லாம் தலையாட்ட வேண்டியது, ஆனால் எதுவுமே நம்ம மைண்டில் இருக்காது. அடுத்த நாள் வந்து அவங்கள நம்ம கேள்வி கேட்கும் போது அன்னைக்கு முன்னாடி நாள் அவங்க என்ன சொன்னாங்கன்றதை கூட நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து மொபைல்லையும் இந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் டெக்னாலஜியில நம்ம முழுகி கிடக்கும். அந்த அளவுக்கு உலகம் வந்து இப்ப மாறிடுச்சு. ஸோ இதனால வந்து சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு டைம் இல்லை, பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு டைம் இல்லை, டைம் போகுது, வேஸ்ட் ஆகுது. முன்னாடி மாதிரி ஒருத்தவங்களை மீட் பண்ணி அந்த வைக்காலில் போய் விளையாடுறதோ இதுவோ அந்த காலத்துல இருந்த அந்த அழகு அந்த நேச்சர் எதுவுமே இப்போ வந்து இருக்கிறது இல்லை. அந்த பசுமை போயிடுச்சு, நம்ம மனுஷங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் போயிடுச்சு, எல்லாமே இந்த ஒரு சோசியல் மீடியா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அதை நம்ம குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும், மாற்றம் வந்து நம்ம கிட்டேந்து தான் வரும். ஸோ முக்கியமாக இந்த மெசேஜ் வந்து நான் ஏன் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா, இது முக்கியமாக வந்து இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த குட்டி பசங்கள்லாம் இப்போவே வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேயோ வந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த நிலைமை வந்து மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாறினா எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் இந்த உலகத்துக்கு வரும் அப்படின்றது வந்து என்னோட நம்பிக்கை, எனக்கு இருக்கிற ஒரு ஆசை. அதை நிறைவேறதுக்காக ஒரு 4 லைன் பாடல் உங்களுக்காக.

0: Vera Boots keeps you moving.
1: சார் சார் சார் சார் என்னப்பா
2: செக்லியா சைன் போடுறீங்க? பின்ன
1: என்ன பார்த்தா எப்படி தெரியுது?
2: கோச்சிக்காதீங்க சார்,
1: போப்பா போய் வேலையை பாரு.
2: உங்களை பார்த்தா தெம்பாவே இல்லையே சார்.
1: டேய், அதுக்கும் செக்ல சைன் பண்றதுக்கு என்னடா சம்பந்தம்?
2: இருக்கே சார், செக்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி செக் எண்ணெயில சமைச்ச உணவை சாப்பிட்டு தெம்பா சைன் போடுங்க. எவ்வளவுதான் என்ன வந்தாலும் செக் என்ன போல வருமா?
1: சரிடா வாங்குறேன்.
2: பார்த்து போங்க சார், வழிக்கிட போகுது.
3: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே நிதிஸ்ரீ பேசுறேன். அடுத்ததாக நம்ம கேட்க போறது ஞானினியோட மூணாவது பாகம். ஞானினி, இந்த உலகத்துல பிறக்கிற ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு லைஃப்ல ஒரு ஆம்பிஷன் இருக்கும். இது நம்ம பண்ணணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்ல வேற மற்ற பல கனவுகள், ஒரு மியூசிஷியன் ஆகணுமோ இல்லை டான்சர் ஆகணுமோ, வாட் எவர் இட் இஸ். ஸோ எவ்ரிபடி வில் ஹாவ் அன் எய்ம், இதுவாக நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை நோக்கி போவாங்க. பட் இந்த பயணத்தை நோக்கி போகும்போது நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும். ஸோ நிறைய செரிஷபிள் மொமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அக்செப்டன்ஸ் இருந்தாலே லைஃப்பில் வந்து பாதி ப்ராப்ளம் வந்து நமக்கு கம்மியாகும். இப்போ நம்ம வந்து சின்ன வயசில் ஒரு குழந்தையாக நம்ம இருந்திருக்கும் போது நம்ம அப்பா அம்மா என்ன வழி நமக்கு காட்டுறாங்களோ அந்த வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். எல்கேஜி படிக்கணும்னா எல்கேஜி படிப்போம், நீ இப்போ இந்த கிளாஸ் போகணுன்னா இந்த கிளாஸ் நம்ம போவோம். ஸோ எல்லாமே பெரியவங்களோட கைடன்ஸ்லேயே நம்ம வந்து வளர்ந்ததுனால நமக்கு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவேர்னஸோ ஒரு நாலேஜோ ஒரு ஒரு விஷயத்தை பற்றி கிடையாது. ஸோ வென் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் டெவலப்ஸ், நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வளர வளர மெச்சோரிட்டியோட ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய விஷயங்களை வந்து அதோட இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணி அதோட கோர் இதை வந்து நம்ம புரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணும்போது அதோட கஷ்டங்களும் நமக்கு தெரிஞ்சிரும், அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் கிரியேட் ஆகும்போது தான் பிரச்சனை கிரியேட் ஆகும். ஸோ இதில் பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய இருக்குது, நெகட்டிவான விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும், நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு பிளான் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஃப்ரெண்டோட வெளியில் போகணும், அதுக்கப்புறம் நான் வந்து படிக்கணும், இந்த கிளாஸ் போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு லெசனை முடிக்கணும், அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு நைட் ஒரு மூவி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நாலு பிளான் இருந்ததுன்னா அந்த நாலு பிளானில் எல்லா நாளுமே நம்ம அந்த நாலு பிளானுமே முடிப்போம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு ரெண்டு விஷயத்தை முடிப்போம், இன்னொரு நாளைக்கு வந்து மூணு விஷயத்தை முடிப்போம். ஒரு நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிளான் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிடுவோம். பட் என்னைக்கு இதை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலையோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து மனசை தளர விட்டுறக்கூடாது. ஸோ அங்கே தான் வந்து கவலைன்ற ஒரு விஷயம் வந்து பிறக்குது. ஐயோ, நம்மளால் இது பண்ண முடியலையே, இன்னைக்கு நாலு விஷயத்த பிளான் பண்ணோம், ரெண்டு தான் முடிச்சிருக்கோம், இந்த ரெண்டு விஷயம் வந்து நாளையோட வேலைக்கு ஆட் ஆகுமே, ஸோ நாளைக்கு வந்து ஆறு விஷயம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கவலையிலேயே வந்து அன்னைக்கு பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் டே பண்ண வேண்டிய வேலையும் நம்ம வந்து சரியாக பண்ண மாட்டோம். ஸோ அன்னைக்கு மொத்த டேவுமே இதை பற்றி யோசிச்சு யோசிச்சு கவலையிலேயே போயிடும். ஸோ இந்த கவலைப்படுறதுனால என்ன பெனிஃபிட் சொல்லுங்கள்? அடுத்த நாளும் வேலை வந்து கெட்டு தான் போகுது, அன்னியோட வேலையும் கெட்டு போச்சு, நிம்மதியும் கெட்டு போச்சு, சந்தோஷமும் போச்சு. ஸோ இந்த கவலைன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கவலை பிறக்கிறதுக்கான ஒரு இது வந்து கம்பேரிசன். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறேன், அவன் அந்த மாதிரி பண்ணிட்டானே, இவன் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டானே அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து கவலை பிறக்குது. ஸோ இந்த மாதிரி கவலை பிறக்கவே

0: இந்த மியூசிக்கல் நிகழ்ச்சியில வந்து நம்ம டிஸ்கஷன் கேட்டோம், அது மட்டும் இல்லாமல் எம்ஜேயோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இது உங்க எல்லாருக்கும் நிஜமாலே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நிதிஸ்ரீ பேசுறேன். சாரிமா, இப்பதான் உன் காலே பார்க்க முடிஞ்சது.
1: என்னடி இது, பயந்தே போயிட்டேன். 8 மணி ஆகுது, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல. என்ன நினைக்க தோணும்?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கிளாஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அவ்வளவுதான். பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமே வந்துருவேன்.
1: சீக்கிரம் வா.
0: ஓகே பாய். Hey, bold and beautiful, you are more powerful than you know. Be the girl who decides to fight for it. Zarya, a new space for learning martial arts only for girls. Check out www.zaryaarts.com and enroll right now. Zarya, jab it and damn it.
2: Hey, macha, romba pasikidra. பக்கத்தில் வேற ஹோட்டல் இருக்கு, கையில் காசே இல்லை. ஏதாவது ஒரு ஐடியா பண்ண.
3: கவலையை விடுறா மச்சான், நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அன்பா கொடுப்பாங்க. முக்கியமான விஷயம், 1 ரூபாய் கூட கொடுக்க வேணாம்.
2: அப்படியா? அப்படி என்ன இடண்டாது,
3: வா, நம்ம வீடு தான்.
0: Hi everybody, welcome back. You're listening to MOPCRS 107.8, our community, our pride. Now we are moving on to the next program, and it is a radio drama for all of you, which is written and directed by me. It's a very emotional story bringing out the love between a father and daughter, and also has beautiful family discussions and connections allied with it. I could really feel the true love between a father and a daughter, and it was really emotional when I penned down this story. The characters of this drama are as follows: Preet as father, Sana as mother, Mia as daughter, Rene as principal, Dipti as aunt, Sukriti as friend, and Malini as doctor. Proudly presenting the drama, One Love to all of you. Scene 1.
4: Welcome to the world, dear.
5: I want to see, show her. Preet, now mama, Mia is 2 years old. Let's join her in school.
4: What? Are you mad? She's still a kid, too small to start her schooling.
5: She already started recognizing letters. I guess we can go ahead.
4: Is it? Okay, let's go.
6: Running here and there. She seems to be very active and naughty. How will we be able to control and make her listen in class?
4: Ma'am, it's just that she's been home all these days, and suddenly coming out and looking at a new place, she's getting excited. That's why, ma'am. I think as days go, she'll be perfectly fine under your able guidance.
6: Okay then. Kindly fill these forms and pay the fees. We'll take good care of her. No worries. All the best.
4: Kindly take care of my little princess, ma'am. She's our everything.
5: Preet, can you just come? They know what to do. Thank you, ma'am.
7: Science talk on Mia, social talk on Mia, math talk on Mia, English talk on Mia.
5: In LKG itself, if she is able to score well, concentrate in class and study well, I'm so confident that she'll excel in her studies and pass out with flying colors.
4: Yes, Sana, I'm so proud of Mia and I'm feeling so complete today. I think we should celebrate this moment.
5: Okay.

0: Vera Boots keeps you moving. இந்த நிகழ்ச்சியோட முடிவுக்கு நம்ம வந்தாச்சு. சோ பிஃபோர் ஐ லீவ், ஒரு சின்ன ரீகேப் உங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில முதலாவதாக நம்ம கேட்டது ஞானி நீ. சோ ஞானி நீ மூலமா நம்ம நிறைய தாட்ஸ், மூணு பாகமா நிறைய விஷயங்களை நம்ம வந்து அறிவுரைகளை வந்து பகிர்ந்துகிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து மாற்றத்து கொண்டு வரதுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு அழகான இன்னசென்டான ஒரு மியூசிக்கல் டிஸ்கஷன் ஒரு 60 வயது மியூசிக் லவரோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு ரேடியோ டிராமா கேட்டோம். ஒரு அப்பாக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு அழகான லவ், ஒரு ஃபேமிலி லவ், ஒரு எமோஷனல் சீரீஸ் வந்து நம்ம அந்த ஸ்டோரி மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அம்பாசிடர் பல்லவாவோட கார்பரேட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மொத்த நிகழ்ச்சியும் ப்ரொடியூஸ் பண்ணி வழங்கியது நான் தான். ஸோ நீங்கள் இதை கேட்டு ரொம்ப பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: அபி ஆப் லோக் கே பீச் ஏக் பிரஜரஸ் கி சேவா தி ஜாயேகி. பிரஜரஸ் ஜோ பிரஜ் மே அயோத்யா மே உத்தர பிரதேஷ் கே பஹுத் சாரே ஜிலோ மே இஸ்கோ காயே ஜாதே ஹேன். இஸ்கே சீர்ஸ் ஹேன் சமரியா லே சல் பல்லி பார்.

0: கிருஷ்ண கன்னையா லால்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் மணிகண்டன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்களுடைய ரஜினிகாந்த் பேசுறேன். அதாவது இருக்கிறதுலே பெரிய தானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போறது இல்லை, அது இல்லாமல் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அது இல்லை, ஒருத்தருக்கு உங்க லைஃப்ல கல்வி அதாவது படிப்பு சொல்லி கொடுக்க முடிஞ்சா அதை விட பெரிய தானம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால லைஃப்ல ஒரே ஒரு தடவையாவது ஒரே ஒரு குழந்தைய படிக்க முடியும்.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our Society,
4: Our Radio,
5: Our Pride.

0: இன்று உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?

0: ஹாப்பி சமுதாய வானொலி 107.8.
1: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே லாவண்யா பேசுறேன். சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கதை சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுலயும் அந்த பசங்க எளிய நடையில கதை சொல்றத கேட்கும் போதே நமக்கு அப்படியே ஆசையா இருக்குங்க. அந்த பிள்ளைங்களை பார்க்கும் போதே இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே கதை சொல்றதுக்காக நம்ம ஸ்டுடியோல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க என்ன கதை சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஆர்த்தி இருக்காங்க. வணக்கம் ஆர்த்தி.
2: வணக்கம் லாவண்யா.
1: என்ன கதை சொல்ல போறீங்க ஆர்த்தி?
2: முட்டாள் முதலை என்ற தலைப்புல சொல்ல போறேன்.
1: ரொம்ப நல்ல தலைப்பா இருக்கு. என்ன கதை சொல்றாங்கன்னு பாப்போம்.
3: கேப்போம் சார்.
1: ரொம்ப நல்ல தலைப்பா இருக்கு. என்ன கதை சொல்றாங்கன்னு கேப்போம்.
2: ஒரு ஊர்ல ஒரு ஆறு இருந்துச்சாம். அந்த ஆறு பக்கத்திலேயே ஒரு பெரிய மரமா. அந்த மரத்துல நிறைய நாவல் பழம் எல்லாம் பழுத்து இருக்குமா. ஒரு குரங்கு என்ன பண்ணுமா, டெய்லி வந்து அந்த மரத்துல இருக்கிற நாவல் பழத்தை சாப்பிட்டு அந்த ஆறுல தண்ணிய குடிச்சு அந்த மரத்துல இருக்கிற கிளைகள்ல தாவி குதிச்சு விளையாடிட்டு இருக்குமா. அதோடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கே இதுதானா. ஒரு நாள் வந்து அந்த ஆறுல வந்து ஒரு முதலை வந்துச்சான். அந்த முதலைய பார்த்த உடனே குரங்கு ரொம்ப பயந்து, யார் நீ இங்க என்ன பண்றன்னு கேட்டுச்சான். அதுக்கு முதலை சொல்லிச்சான், நான் வந்து ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு ஏதாவது சாப்பிட இருந்தா கூடு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதனால குரங்கு வந்து அந்த மரத்துல இருக்கிற நாவல் பழத்தெல்லாம் பறிச்சு முதலை கிட்ட குடிச்சிச்சான். முதலையும் அதை சாப்பிட்டு, ரொம்ப சுவையா இருக்கே, எங்க வீட்லயே எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். சோ குரங்கு வந்து மறுபடியும் மரத்துல இருந்து நாவல் பழத்தெல்லாம் பறிச்சு முதலை கிட்ட கொடுத்துச்சான். அந்த ஆண் முதல தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பெண் முதலை கிட்ட கொடுத்துச்சான். பெண் முதல, ரொம்ப சுவையா இருக்குங்க, டெய்லி எனக்கு நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஆண் முதலையும் சரின்னு சொல்லிச்சான். பெண் முதலிக்கு ஒரு பெரிய பேராசை வந்துச்சான். குரங்கு வந்து அந்த நாவல் பழத்தை பறிச்சு கொடுத்த நாவல் பழமே இவ்வளவு சுவையா இருந்தா குரங்கு எவ்வளவு சுவையா இருக்கோ, அந்த குரங்கு சாப்பிடணும்னு பெண் முதலைக்கு ஆசை வந்துருச்சான். அதனால ஆண் முதலிக்கிட்ட சொல்லி, நாளைக்கு அந்த குரங்கு எங்க வீட்டுக்கு கூட்டுவாங்க, அதை நான் சாப்பிடணும்னு சொல்லிச்சான். அதுக்கு ஆண் முதல சொல்லிச்சான், இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதனோட நண்பன், அதை நான் வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து உனக்கு உணவா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா பெண் முதல கேட்காம, நீங்க நாளைக்கு கொண்டுதான் வரணும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆண் முதல என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் குரங்கு கிட்ட போய், என்னுடைய ஒய்ஃப் வந்து உங்களை பாக்கணும்னு சொல்றான், உங்களுக்கு வந்து விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கான், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். குரங்கும் அதை நம்பிட்டு முதலை மேல ஏறி வீட்டுக்கு போறாங்களாம். சோ அப்ப நடுவுல என்ன ஆச்சுன்னா, முதலையால உண்மைய சொல்லாம இருக்க முடியலையாம். ஃப்ரெண்டு எப்படியோ சாக போறாங்கனே அப்படின்னு நினைச்சு அந்த முதலை வந்து இந்த மாதிரி சொல்லிடுச்சான், என் ஒய்ஃப் வந்து உங்களை உணவா சாப்பிட விரும்புறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரங்கு ரொம்ப பயந்துருச்சான். நீ இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா, என்கிட்ட ரெண்டு ஹார்ட் இருக்கு, நான் ஒரு ஹார்ட் தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன், இன்னொரு ஹார்ட்டை வந்து நான் மரத்து மேலே காய போட்டிருக்கேன், நீ முதலையே சொல்லியிருந்தா நான் அந்த ஹார்ட்டையும் கொண்டு வந்திருப்பேன்ல, சரி இப்பயும் ஒன்று கெட்டு போயிடல, நீ மறுபடியும் மரத்துக்கிட்டேயே போ, அங்கேருந்து நான் இன்னொரு ஹார்ட்டை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். இந்த முதலையும் அதை நம்பிட்டு மறுபடியும் மரத்துக்கிட்டே போயிடுச்சான். குரங்கு மரத்து மேலே ஏறி, ஏ முட்டாள் முதலையே, எங்கேயாவது ஒருத்தவனுக்கு ரெண்டு ஹார்ட் இருக்குமா, நான் உனக்கு உதவி செஞ்சான், உனக்கு பசிக்குதுன்னு சொல்லி நாவல் பழத்தை கொடுத்தா நீ என்னையே உன் ஒய்ஃப்க்கு வந்து உணவாக கொடுக்க விரும்புறியா அப்படின்னு கேட்டுச்சான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, தீய நட்பு வந்து தீமையை தாங்க விளைவிக்கும். நம்ம யாருக்கு உதவி செஞ்சாலும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுதான் நம்மளுக்கு உதவி செய்யணுமே. இப்போ அந்த குரங்கு வந்து முதலைக்கு பசிக்குதுன்னு சொல்லி பழத்தை கொடுத்தாலும் முதலை வந்து அதோடைய குணத்தை காமிச்சிச்சு பார்த்தீங்களா, இதனால குரங்குக்கு தாங்க கேடு.
1: என்ன குட்டீஸ், கதை கேட்டீங்களா? தீய நட்பு தீமையை தான் விளைவிக்கும். ஸோ நல்ல நட்பு பகிர்தல் ரொம்ப முக்கியமானதுங்க வாழ்க்கையில. அடுத்து யார் கதை சொல்றாங்கன்னு கேட்போமா? இப்ப நம்ம கூட பவித்ரா இருக்காங்க. அவங்க என்ன கதை சொல்ல போறாங்கன்னு பாக்கலாம். கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான கதையை வச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். வணக்கம் பவித்ரா.
4: வணக்கம் லாவண்யா. நான் இன்னைக்கு சொல்ல போற கதையின் பேர் எலியின் பேராசை. ஒரு வீட்டில் ஒரு எலி இருந்துச்சான். அந்த வீட்டில் ஒரு கூடை ஃபுல்லாக சோளம் கொட்டி வச்சுருந்தாங்க. அந்த எலிக்கு ரொம்ப பசிச்சுது. அதனால அந்த கூடைக்கு கீழே ஒரு சின்ன ஓட்டை போட்டு அந்த கூடைக்குள்ளே போய் அதால் முடிஞ்ச அளவுக்கு சோளத்தை அது சாப்பிட்டுடுச்சு. அது சாப்பிட்டதுனால அதோட வயிறு ரொம்ப பெருசானது. அந்த வயிறு பெருசானதுனால அந்த ஓட்டை வழியாக அதால் திருப்பி வெளியே வரவே முடியல. அதனால அது அழ ஆரம்பிச்சிச்சு. அது நைட்டு ஃபுல்லாக அழுதுக்கினே இருந்தது. அதுக்கப்புறம் அது தூங்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில் அந்த எலி அதோட சைஸ்க்கே திருப்பி வந்துடுச்சு. இப்போ வந்து அதால் அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்திருக்க முடியும். ஆனால் அந்த எலி, சரி நம்ம நாளைக்கு இதே மாதிரி வெளியே போயிடலாம், இப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சோளத்தை அதால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சாப்பிட்டுடுச்சு. அந்த வழியாக போன ஒரு பூனை இந்த எலியை மோப்பம் பிடிச்சிச்சு. அந்த கூடையை திறந்து அந்த எலியை அது சாப்பிட்டுடுச்சு. இந்த கதை மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பேராசை பெருநஷ்டத்துல தான் முடியும். இந்த எலியோட பேராசை அதோட உயிரையே பறிச்சிச்சு. அதனால நம்மளும் நம்ம பேராசை பிடிக்காம ஓரளவுக்கு நம்ம ஆசைப்படலாம்.
1: குட்டீஸ், நம்ம பவித்ரா சொன்ன கதையை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதாங்க. ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ பழகிக்கணும். ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாதுங்க. நம்ம கூட அடுத்து யார் கதை சொல்றாங்கன்னு பார்க்கலாமா?
3: ஹாய் நேயர்களே, நான் உங்க பவித்ரா பேசுறேன். இன்னைக்கு நான் வந்து ரெண்டு கதை சொல்ல போறேன். முதல் கதையோட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, பொது அறிவே சிறந்தது. ஒரு ஊர்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து 3 பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து படித்தவங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா படிக்காதவர், அதாவது வந்து படித்தாரு பட் இவங்க அளவுக்கு படிக்காதவர். ஸோ அதனால் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எப்போவுமே வந்து இந்த இன்னொரு ஃப்ரெண்டை வந்து எப்போ பார்த்தாலும் டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ படிக்கலை, நீ முட்டாள், அந்த மாதிரி டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த போட்டி வச்சாலும் அவங்க 3 பேர் தான் வந்து வின் பண்ணுவாங்க. இவர் வந்து தோற்று தோற்று போயிடுவார். ஸோ அதனால் எப்போவுமே வந்து அந்த ஒரு ஃப்ரெண்டை வந்து இந்த 3 பேரும் வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் வந்து நம்ம டேலண்ட்டை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம், யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் டிசைட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ போயிட்டுருக்கும் போது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தோட உடல் பகுதி வந்து அப்படியே தனித்தனியாக அங்கங்கங்கே செதறி கிடந்துச்சு. ஸோ எலும்பு ஒரு சைடு, கை கால் ஒரு சைடு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து அந்த 4 பேரும் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் சொன்னால் நான் வந்து இந்த எலும்பை வந்து உடஞ்சி கிடக்கிற எலும்பை வந்து ஒட்ட வச்சுருவேன் அப்படின்னு சொன்னான். இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னால் அந்த செதஞ்சி கிடக்கிற செதையை நான் ஒட்ட வச்சுருவேன்னு சொன்னான். மூணாவது ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, நான் இந்த மிருகத்துக்கு உயிர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ஆனால் வந்து அந்த முட்டால் இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து எதுவுமே சொல்லலை. அவன் வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். பட் இவங்க 3 பேரும் வந்து சரி நம்ம சொன்னதை செய்யலான்ற மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 4th ஃப்ரெண்ட் வந்து, இல்லை இல்லை செய்யாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த மிருகத்துக்கு உயிர் வந்துடும், அது வந்து உங்களை வந்து துரத்தி கடிக்க ஆரம்பிச்சிடும், ஸோ பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் வந்து இவன் தான் முட்டாளாச்சே, இவன் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும், நம்ம தான் படித்தவங்கிற திமிரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 3 பேரும் அவங்க சொன்னதை செய்ய ஆரம்பித்தாங்க. ஒவ்வொன்றா செய்யும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மிருகத்துக்கு உயிர் வர ஆரம்பிச்சிருச்சு. உயிர் வந்து உடனே அது எழுந்து பண்ண வேலை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேரையும் துரத்தி பிடிச்சு கடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எவ்வளோதான் நம்ம படிச்சிருந்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு போனாலும் பொது அறிவுன்னு ஒன்று இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு விஷயம் நடக்கும். அடுத்த ஸ்டோரியோட தலைப்பு வந்து மங்கூஸ் மண்டையன். மங்கூஸ் மண்டையன்ன்றது யாருன்னா, ஒரு குரங்கு. ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து எல்லா தோட்டத்தில் இருக்கிற மாங்காய், மாம்பழம், வாழைப்பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த ஓனர்லாம் ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருந்தாங்க. ஐயோ இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு. அதில் வந்து ஒரே ஒரு ஓனர் மட்டும் என்ன பண்ணார்னா வந்து, சரி இந்த குரங்கு இப்படி பண்ணுது, ஸோ இதுக்கிட்ட ஒரு டீல் மாதிரி நம்ம பேசி இதை வந்து நம்ம சரி கட்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த குரங்கை கூப்பிட்டு, ஏ குரங்கே நீ வந்து இந்த மாதிரி நீ எல்லாத்தையுமே இப்படி சாப்பிட்டேனா நாங்கள் எப்படி வந்து பொழைக்கிறது, ஸோ நான் டெய்லி உனக்கு 10 வாழைப்பழம் கொடுத்துட்றேன், நீ அதை தாண்டி சாப்பிடக்கூடாது, நானே உனக்கு அந்த 10 வாழைப்பழத்தையும் கொடுத்துட்றேன், ஸோ நீ அதை வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு.

0: ஒரு ஐடியா யோசிச்சு அந்த குரங்க நீ எப்பவுமே வர மாதிரி வர சொல்லு, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி எப்பவுமே வந்து டெய்லி வந்து பழம் சாப்பிட்றதுக்கு வர மாதிரி அந்த குரங்கும் வந்துச்சு. வந்த உடனே ஒரு கோணி பையில 100 பழத்தை எப்பவுமே வைப்பாரு. அதே மாதிரி ஒரு கோணி பையில அந்த பழத்தை வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் உட்காந்துட்டாங்க. இதே மாதிரி குரங்கம் வந்து அந்த எனக்கு எங்க பழம் அப்படின்னு கேட்டுச்சு. அந்த அங்க இருக்கு பழம் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பழம் எடுக்கிற போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கயிறை கட்டி வச்சுட்டாங்க. அது வந்து அந்த கயிறை பார்க்காம அது அப்படியே நடந்து போகும்போது அது அப்படியே தடுக்கி விழுந்துருச்சு. ஸோ மேலே வந்து பெரிய ஒரு கூண்டு மாதிரி செட் பண்ணி அந்த கூண்டில் அந்த குரங்க பிடிச்சிட்டாங்க. உன்னை இப்போ பிடிச்சாச்சு, ஸோ நான் உன்னை வந்து ஜூல அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன மாதிரியே அதை கூண்டுலையும் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருந்த எல்லா தோட்டத்துக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா எல்லாரும் இருந்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஓனர் வந்து நான் 10 பழம் 20 பழம் கொடுக்குறேன் சொல்லும் போதே அந்த குரங்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்ததுன்னா அது வந்து ஜூக்கும் போகாமல் ஒழுங்காக லைஃப்பை வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அது வந்து பேராசையாக எனக்கு 100 வேணும் அப்படின்னு கேட்டு பேராசைப்பட்டதால் இப்போ வந்து அது ஜூக்கு போய் அடைய வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஸோ நீங்களும் இருக்கிறத வச்சு வாழணுமே தவிர பேராசைப்படக்கூடாது.
1: என்ன சுட்டீஸ், இன்னொரு கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? அடுத்து நம்ம கூட ராஜேஸ்வரி இருக்காங்க கதை சொல்றதுக்கு. வணக்கம் ராஜேஸ்வரி, என்ன கதை சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: வணக்கம் லாவண்யா, நான் இன்னைக்கு சொல்ல போற கதை நகர எலியும் கிராம எலியும். ஒரு காலத்துல சிட்டியில ஒரு எலி இருந்துச்சான். அது வந்து அது ஃப்ரெண்ட் எலி வந்துட்டு கிராமத்துல இருக்கான். ஸோ அதை பாக்குறதுக்காக அது பேகெல்லாம் ரெடி பண்ணிட்டு சிட்டில இருந்து வில்லேஜுக்கு போச்சு. ஸோ வில்லேஜ் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பயணங்கள் கடக்கும்போது அது ரொம்ப டயர்டாயிடுச்சு. வில்லேஜ் போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோடனே அது வந்து ஃபீல் பண்ணிச்சு, என்னடா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு. அண்ட் அங்கே இருக்க வில்லேஜ் ஸ்மெல் வேற அதுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதோட ஃப்ரெண்டாக பார்த்துடுச்சு. அப்புறம் பார்த்தோடனே சந்தோஷத்தில் ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் எலி சொல்லிச்சு, சரி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி எலியும் போச்சு. அங்கே குளிக்கிறதுக்காக டப்பில் தண்ணி இருந்துச்சு. சரி என்னடா இது டப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே தண்ணியும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அடடே, நம்மளுக்கு குளிக்க தண்ணி கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு வெளியில் வந்துச்சு. அதுக்குள்ளே அந்த வில்லேஜ் எலி என்ன பண்ணுச்சு, அது ஃப்ரெண்டு வந்திருக்கனால அது வந்து தோட்டத்தில் போய் அது ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெஷ் வெஜிடேபிள்ஸும் ஃப்ரூட்ஸையும் கொண்டு வந்து வச்சுருந்துச்சு. கோவத்தோடு வந்த சிட்டி மவுஸ் என்ன பண்ணிச்சு, வந்து கத்துச்சு, எனக்கு குளிக்க கூட தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக சரி இரு, நம்ம உனக்காக நான் வந்து குளிக்க தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து வச்சிருச்சு. குளிச்சுட்டு வந்த சிட்டி மவுஸ் எனக்கு பசிக்குதுன்னொடனே அது வந்து அதோட ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸையும் சர்வ் பண்ண ரெடியாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே சிட்டி மவுஸ், என்னது இது, வெறும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸாக இருக்குது, நான்லாம் பீஸா சீஸு பாஸ்டா இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன், நீ என்னடனா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை கொடுத்துருக்க அப்படின்னு. அதுக்கு வில்லேஜ் மவுஸ் என்ன சொல்லிச்சுன்னா, இதெல்லாம் சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி அதுக்கும் அந்த சிட்டி மவுஸ் என்ன பண்ணிச்சு, சரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஐயா இது டேஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கு அந்த வில்லேஜ் மவுஸ் சரி இவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லாமே பண்ணிச்சு. ஆனால் அந்த சிட்டி மவுஸ் ஒத்துக்கவே இல்லை. சரி நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் மவுஸ் வந்து டவுன் மவுஸ் கிட்டே சொல்லிச்சு, வா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனுச்சு. சரின்னு சொல்லிட்டு சிட்டி மவுஸும் கிளம்பிடுச்சு. அங்கே போனால் பெரிய பெரிய மவுண்டெயின்ஸு ட்ரீஸு அங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஏர் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சிட்டி மவுஸ் வந்து சொல்லிச்சு, இங்கே நல்லா இருக்குது இந்த இடம், நல்லா ஃப்ரெஷ் ஏர் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஈர மண்ணெல்லாம் இருந்துச்சு. ஈர மண்ணில் வந்த ஸ்மெல்லு வந்துட்டு சிட்டி மவுஸ்க்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கவுடங்கு அதெல்லாம் இருந்துச்சு, நிறைய பூச்சிங்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து சிட்டி மவுஸ் சொல்லிச்சு, எனக்கு இந்த இடமே பிடிக்கலை, நான் இந்த ஸ்மெல்லும் எனக்கு பிடிக்கவே இல்லை, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுச்சு. சரி வில்லேஜ் மவுஸும் வீட்டுக்கு போயிடுச்சு. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சிட்டி மவுஸ் சொல்லிச்சு, நான் இன்னைக்கு கிளம்புறேன், ஏன்னா எனக்கு இந்த இடமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது சொல்லிச்சு, நீ என்னோட வீட்டுக்கு வா, டவுனில் வந்துட்டு உனக்கு நிறைய சாப்பிட்ற ஐட்டம்லாம் நிறைய இருக்கும், சீஸு பாஸ்டா கேக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும், நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு

0: டவுன் மவுஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போன அப்புறம் வில்லேஜ் மவுஸ் சரி நம்ம ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேகை ரெடி பண்ணிவிட்டு வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு போயிடுச்சு. போன அப்புறம் அங்கே பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் பார்த்துட்டு அடடே என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்லாம் ஆச்சரியப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய காரு பைக்கு இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சே நம்மக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு பின்னாடிலேருந்து ஹாரன் சவுண்டு, திரும்பி பார்த்தா ஜஸ்ட்டில் நிற்குது கார். அடடா நம்ம உயிர் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அது யோசிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக அதோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. அந்த ஃப்ரெண்டும் அவனை வரவேற்றுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அதுக்கு ஒரு டேபிளில் வந்துட்டு சீஸு பாஸ்டா கேக்கு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. வா நண்பா போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டவுன் மவுஸ் வில்லேஜ் மவுஸை போய் கூட்டிகிட்டு வந்துருச்சு. அங்கே நிறைய பொருட்களை பார்த்தோன்னே வில்லேஜ் மவுஸ் ஆசையாக சாப்பிட போச்சு. சீஸை எடுத்து வாயில் வச்சோடனே அந்த வீட்டு ஓனர் வந்துட்டு ரெண்டு பேரையும் வந்து அடித்து துரத்துட்டாங்க. அதனால ரெண்டு மவுஸும் ஓடி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இது, இது உன்னோட வீடு கிடையாதா அப்படின்னு கேட்டுச்சு. இது நான் தங்கியிருக்க வீடு தான், ஆனால் வந்துட்டு என் வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு டவுன் மவுஸ். அதுக்கப்புறம் சரி எனக்கு பசிக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுச்சு. சரி வா நான் உன்னை வேற எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே சாப்பிட பொருள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுன் மவுஸ் வில்லேஜ் மவுஸை கூட்டிகிட்டு போயிடுச்சு. கூட்டிகிட்டு போய் ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டில் உள்ளே பூந்துச்சு. பூந்தோடனே வந்துட்டு நிறைய ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருந்தோடனே வில்லேஜ் மவுஸ் நினச்சிச்சு இதெல்லாம் வந்து நம் மவுஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மவுஸ் எல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு. அங்கே இருந்த மார்க்கெட் வெஜிடபிள் ஓனர் என்ன பண்ணார், அதையும் துரத்தி அனுப்பிட்டாங்க. துரத்தி அனுப்புறது மட்டும் இல்லாமல் பூனையை விட்டு கடிக்கவும் விட்டாங்க. ரெண்டு பேரும் மூச்சை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் மவுஸ் வந்து டவுன் மவுஸ் கிட்ட கேட்டுச்சு, ஏய் என்னடா நண்பா இப்படி வந்து சாப்பாடுக்காக நம்ம அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வரோம், எனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு டவுன் மவுஸ் சொல்லிச்சு, இங்கெல்லாம் இப்படி தான், நம்ம வந்து ருசியான சாப்பாடு கிடைக்கணும்னா இப்படி தான் வந்து நம்ம ஓடி போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் மவுஸ் சொல்லிச்சு. அதுக்கு வில்லேஜ் மவுஸ் சொல்லிச்சு, இந்த மாதிரி இருந்தாலும் சத்தியமாக என்னால் வாழ முடியாது, லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால என்னோட இடமே வந்து எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் என்னோட வீடு எனக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் மவுஸ் அதோட வில்லேஜ் போயிட்டு நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ இதில் என்ன மாரல் சொல்ல வராங்கன்னா, ஒரு வாழ்க்கைன்னு இருந்தால் கொஞ்சமாச்சும் பீஸ் வேணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கையை வந்து லீட் பண்ண முடியும். ஸோ அதனால் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும், மற்றவங்களையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது.
1: என்ன சுட்டீஸ், இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அமைதியான வாழ்க்கை தான் நமக்கு சந்தோஷத்தை தரும்னு தெரியுது. இன்னும் நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க கதை சொல்கிறதுக்கு, கதை கேட்கலாம் வாங்க.
2: ஹாய், நான் உங்கள் பூஜா பேசுகிறேன்.
1: வணக்கம் பூஜா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறீங்க?
2: நன்றி மறக்கலாமான்னு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒருத்தவங்க செய்கிற நன்றியை நம்ம வந்து ஈஸியாக மறந்துடுறோம், அதை நம்ம ஞாபகமே வச்சுக்க மாட்டோம். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாயி இருந்தார். அங்கே வந்து மழையே இல்லாதனால அங்கே வந்து எந்த விளைச்சலும் இல்லை, அங்கே வந்து எந்த அறுவடையும் இல்லை. அதனால் வந்து அங்கே இருந்த ஊர் மக்கள்லாம் அங்கே அந்த கிராமத்தை விட்டு காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம் இருந்தாங்க. ஆனால் அந்த விவசாயி வந்து ரொம்ப நாளாக அந்த ஊர்லேயே இருந்தனால அவனுக்கு வந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, அதனால் அவன் போகவும் இல்லை. ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து அங்கே அவனோட பசங்கள்லாம் பசியால் இருந்தாங்க. அதனால் அவனோட மனைவி சொன்னால், இது மாதிரி நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து பசியால் இறந்துடுவாங்க, அதனால் நீங்கள் வந்து வேறு ஊருக்கு போயிட்டு எதனா ஒரு வேலை தேடிட்டு வாங்க, இல்லைனா பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு ஒரு வேலை தேடிட்டு வாங்க அப்படின்ட்டு அவன் மனைவி சொன்னான். இதை கேட்ட விவசாயிக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்க பசங்க வந்து பசியில் வாடினால அவன் வந்து வேற ஒரு கிராமத்துக்கு போய் வேலை தேடலான்ட்டு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருந்தது காட்டு வழியாக போயிட்டுருக்கும்போது. அந்த பள்ளத்தில் வந்து ஒரு மனிதன், புலி, குரங்கு, பாம்பு, நாலு பேரும் அந்த பள்ளத்துக்குள்ளே சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விவசாயி பார்த்த நாலு பேரும், என்னை வந்து கொஞ்சம் காப்பாற்றுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயியும் பார்க்க பாவமாக இருந்தனால அவங்க நாலு பேருக்கும் உதவுனான். அதனால் அவங்க அந்த பள்ளத்துலேருந்து அவங்க நாலு பேரையும் மேலே தூக்கி விட்டுட்டு அவனோட பாதையை பார்த்துட்டு அவன் போயிட்டே இருந்தான். ஆனால் பக்கத்து கிராமத்துக்கு போன விவசாயிக்கு எந்த வேலையும் கிடைக்கல, எந்த உணவும் கிடைக்கல. அதனால் திருப்பி ரொம்ப நைட் ஆகிட்டனால அவன் திருப்பி அவன் ஊருக்கே நடந்து வந்துட்டு இருந்தான் அதே பாதையில். அப்போ சாப்பாடு இல்லாமல் ரொம்ப சோர்வாக நடந்து வந்துட்டு விவசாயி வந்து அந்த குரங்கை பார்த்தான். அது கையில் வந்து நிறைய திராட்சை பழம் வச்சிருந்தது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு, ஏன்னா அவன் ரொம்ப நாளாக சாப்பிடவே இல்லை. உடனே அந்த குரங்கு வந்து அந்த விவசாயியோட பசியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட இருந்த திராட்சை பழத்தை வந்து அந்த விவசாயிக்கிட்ட கொடுத்துது. அவனும் சரி நம்ம எப்படி குரங்குக்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்றதுன்னு கொஞ்ச நாள் தயங்கினான். ஆனாலும் அவனுக்கு பசி தாங்க முடியாமல் அந்த குரங்குக்கிட்டேருந்து வாங்கி அவனோட அந்த திராட்சையை சாப்பிட்டு அவன் பசியை தீர்த்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் பாதையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தான். வழியில் வந்து அவன் காப்பாற்றின புளியை பார்த்தான். அந்த புளி வந்து விவசாயியோட வறுமையை அறிஞ்சு, அது மாதிரி விவசாயியே என்னோட குகையில் வந்து நிறைய நகைகள் இருக்குது, நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க, உங்களோட குடும்பத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால புளியோட பேச்சை கேட்டுட்டு அவன் வந்து அந்த குகையில் இருந்த கொஞ்சம் நகையை எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பினான். இந்த நகையை வந்து யார்கிட்ட கொடுக்கறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டே நடந்துட்டு இருக்கும்போது தான் அவன் காப்பாற்றின மனிதன் வந்து ஒரு தங்க வியாபாரி, அவன்கிட்ட போனால் இந்த நகையை விற்று நம்ம வந்து காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க வியாபாரி கடைக்கு போனான். அவன் அந்த தங்க வியாபாரி கடைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் அந்த வியாபாரிக்கிட்ட காமிச்சான். இது மாதிரி எனக்கு இந்த நகையெல்லாம் விற்கணும், அதுக்கேற்ற காசு எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டான். வியாபாரி வந்து உடனே யோசித்தான், இது வந்து அரச குடும்பத்து நகை மாதிரி இருக்குது, இதை வந்து நம்ம ராஜா கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு நிறைய காசு வரும், நம்ம அரசு அந்த காவலர்கிட்ட வந்து இவன் திருடிட்டு வந்துட்டான் இந்த நகையெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவன் பிளான் போட்டுட்டு அவன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இந்த விவசாயியை வெயிட் பண்ண வச்சுட்டு போயிட்டு அந்த காவலாளிகளை கூட்டிகிட்டு வந்து இவன் தான் அவங்களோட நகையை திருடிட்டான் அப்படின்னு சொன்னான். உடனே இதை நம்பிட்டாங்க அந்த காவலாளிகளையும். அதனால அரசவையில் அரசர் வந்து அவனை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் வந்து உட்காந்துட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம உதவி பண்ண குரங்கும் புளியும் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஆனால் இந்த மனிதன் பாரு நம்மளை இப்படி மாட்டி விட்டுட்டான், நம்ம ஒன்றும் திருடக்கூட இல்லை அந்த நகையை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்போ தான் அவனுக்கு திடீர்னு பாம்பு ஞாபகம் வந்தது. பாம்பு வந்து உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுல. அதில் வந்து அவன் ஞாபகப்படுத்திக்கிட்டு பாம்பை வந்து ஒரு நிமிஷம் அவன் மனசில் நினச்சிட்டு இருந்தான். பாம்பை மனசில் நினச்சவொடனே பாம்பு வந்து அங்கே தோன்றுச்சு. அதுக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொன்னான், என்னென்னலாம் நடந்தது, எப்படிலாம் வந்து இது மாதிரி ஜெயில் தண்டனை கிடச்சிது அதெல்லாம் சொன்னான். உடனே பாம்பு வந்து சொல்லிச்சு, இது மாதிரி விவசாயியே நான் போய் ராணியை வந்து கடிச்சிட்றேன், அந்த விஷம் வந்து வேற யாராலையும் எடுக்க முடியாது, அது நீங்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு போய் அந்த ராணியை கடிச்சிருச்சு. அங்கே நிறைய வைத்தியர் எதோ ஊர்லேருந்து வந்து பார்த்து அந்த விஷத்தை போக்கலான்னு பார்த்தாங்க, ஆனால் வந்து யாராலையும் முடியல. உடனே அந்த விவசாயி வந்து அங்கேருந்த காவலாளியை கூப்பிட்டு, எனக்கு வந்து ஒரு மாயாஜாலம் தெரியும், அதை வச்சு நான் ராணியை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த காவலாளி போய் அந்த விஷயத்த வந்து அரசர்கிட்ட சொன்னார். உடனே அரசர் வந்து அவனை ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்து நீ ராணியை காப்பாற்று அப்படின்னு சொன்னான். உடனே அவன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பாம்பு மனசில் நினச்சிட்டு ராணியோட காலை ரெண்டு தடவை தடவுனான். உடனே ராணி உடம்புல இருந்த விஷம் எல்லாம் போயிடுச்சு. அப்போ அவன் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டான், இது மாதிரி நான் திருடல, இது மாதிரி நான் ஹெல்ப் பண்ணேன், எனக்கு புலி வந்து தங்கம் கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னோடனே அரசருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சோடனே இவன் அரசர் வந்து அந்த விவசாயிக்கு அரசர்கிட்ட இருந்த தங்கம் நகை எல்லாத்தையும் பரிசாக கொடுத்துட்டாரு. உடனே தப்பு பண்ண அந்த நகை வியாபாரிக்கு தண்டனையும் கொடுத்து அவரை வந்து ஜெயிலில் போட்டார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த விவசாயி ஒரு ஹெல்ப் பண்ணார், ஆனால் அந்த வியாபாரி வந்து அதை மறந்துட்டு அவனையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டார். ஆனால் அந்த மிருகங்க புலி பாம்பு குரங்கு வந்து அவன் செஞ்ச நன்றியை மறக்காமல் அவனுக்கு திருப்பி அந்த நன்றி கடனை செலுத்திடுச்சு.
1: இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா நம்ம எப்போவுமே நன்றி மறவாமல் அவங்க நமக்கு செஞ்ச உதவியை என்றைக்கும் நினச்சி பார்த்து அவங்களுக்கு எப்போவுமே நம்ம நன்றி கடனாக இருக்கணும். அடுத்து நம்ம கூட கதை சொல்ல வர்றது யாரு தெரியுமா?
3: ஹாய், நான் உங்கள் அபிநயா பேசுகிறேன்.
1: வணக்கம் அபிநயா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க?
3: நான் இன்னைக்கு சொல்ல போற கதை என்னன்னா, பகிர்ந்து வாழ்க. ஒரு ஊர்ல ஒரு ஃபார்மர் இருந்தாருங்க. அவர் வந்து ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவாரு. அவரு ஒரு நாள் ஒரு மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது பல பேன் கேக்ஸ் அதெல்லாம் பார்த்தாரு. அவருக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா அவர் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அப்ப வந்து ஒன்னு வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேன் கேக்ஸை பார்த்தும் அப்படி மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சரி, நம்ம வீட்டில் திருட்டுத்தனமாக செஞ்சு நம்மளே சாப்பிட்லாம், யாருக்கும் தராம ஷேர்லாம் பண்ணாம நம்மளே சாப்பிட்டா நம்ம நிறைய சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பேன் கேக் செஞ்சாருங்க. செஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு சன்னியாசி வந்து பிக்ஷாம் தேவி பிக்ஷாம் தேவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அப்போ இவர் ஐயோ நம்ம சமைச்சதே ஒன்றையோ ஒன்று, அதுவும் நம்ம ஆசையாக சமைச்சோமே, அதை இவருக்கு தரணுமா, சரி சரி நம்ம அதை பாதியாக கட் பண்ணி அவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிக்கை பார்த்தார். ஆனால் அவரால் பிக்கவே முடியல. சரி ஒன்றையே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு வெளியில் வந்து பார்த்து இதாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அவரும் சரி இப்பயே சாப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு வந்து இல்லை இல்லை நான் மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல, எனக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க, நான் இதை போய் புத்தா கிட்ட கொடுத்துட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கின அப்புறம் தான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ நீங்க புத்தாவோட டிவோட்டியா, சாரிங்க தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்களும் வாங்களே அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு சரி ரெண்டு பேரும் போனாங்க. புத்தர் கிட்ட போயிட்டு இதாங்க பேன் கேக் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்ல வாங்கி வச்சிட்டாரு. வச்சுட்டு அவர் வந்து அதுலேருந்து எடுத்து எல்லாருக்கும் ஷேர் அதை பிச்சாரு. பிச்சோன்னே இவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம பிக்கும் போது வரல, இவர் பிக்கும் போது வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பேன் கேக் தான் இவர் கொடுத்தாரு. ஆனால் இவங்க மூணு பேர் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவருக்கு வர பசியே அடங்கிருச்சு அந்த அளவுக்கு பேன் கேக். நான் அவ்வளோலாம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இப்போதான் எனக்கு புரிஞ்சுது ஷேரிங்னா ஒரு நல்லது தான், நம்ம ஷேர் பண்ணால் மற்றவங்களோட வயிறு நிறையும் நம்மளும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு புத்தர் கிட்ட சொன்னார். மறுபடியும் வெளியில் வரும்போது தேங்க்யூ சார், நீங்கள் சொல்லி கொடுத்த ஒரு லெசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு புத்தர்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு வெளில வந்தார். அப்புறம் அந்த பிளேட்டில் பார்த்தா பேன் கேக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அது வந்து இது யாருது அப்படின்னா நீ கொண்டு வந்த பேன் கேக்ஸ் தான், நீ மனசார ஒன்று கொடுத்ததுனால அது ரொம்பிட்டே இருக்குது, இது என் டிவோட்டிஸ் எல்லாருக்குமே வந்து வயிறு ரொப்பும். இதுலேருந்து அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஓ ஷேரிங் தான் நல்லதுங்க, ஷேர் பண்ணால் நம்மளால் எது வேணால் மனசளவுலையும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் உடம்பளவுலையும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேரிங் கற்றுக்கிட்டாரு.
1: இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்து உண்ணணும். என்ன சுட்டீஸ், இன்னைக்கு கதையெல்லாம் கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த கதையெல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்ல வழியில் கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையே சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: விளையாட போலாம்.
0: விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ், கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா?
2: கால செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
3: இப்பதான் நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா விளையாடவே முடியலமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
1: மற்றும்
2: சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உள்ளதெல்லாம் பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல?
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா. என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ டு சேவ் வாட்டர்.
1: தூவும் பூவழை நெஞ்சிலே, ஓ வாசமே சுவாசமே வாசமே வந்து மையல் கொண்டது என்னிலே.
0: எவரிபடி, நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOP-இன் சமுதாய வானொலி 107.8.
2: You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. I am Shankari of 2nd BA Sociology.
3: I am Pranati of 2nd BSc Computer Science. We are going to sing Bhavayami Raghuramam, composed by Maharaja Swati Tirunal. It is a Ragamalika Kriti set to Rupakatalam. This Kriti is a summary of the great epic Ramayana. Each Charanam narrates in short each Kandam of Ramayana.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்கம் மருந்துகள்
1: மதுர கானங்கள்
0: இசை விருந்து.
1: மதுர கானங்கள்

மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள் மதுர கானங்கள் மதுர கா

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.